தெய்வீக ராகத்தின் நிறைவாக கே வீரமணி பாடியுள்ள பாடல்.

நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 31 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி மாதம் 5 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 22 தேதி செவ்வாய்க்கிழமை.

நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிலையத்தில் நேரம் 6 மணி.

0: காற்றலையில் கலந்திருக்கும் அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களே, நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.
0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரக்கூடிய பாடல், வல்வினைகள் தீர்க்கும் பக்தி நாயகன் வேண்டும் வரும் தந்திடும் விநாயகனை போற்றி வரும் பாடலோடு நிகழ்ச்சி தொடங்குகிறது. சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடல், உளுந்தூர்பேட்டை சண்முகம் இயற்றிய பாடல் இது. டி ராமச்சந்திரன் இசையில்

இறையருள் போற்றும் இன்னிசையாய் இல்லறம் தோறும் நல்லறம் போற்றிக் கொண்டிருக்கிறது அருள்மணி மாலை. இனி நிகழ்ச்சியின் வரக்கூடிய பாடல் சுதா ரகுநாதன் பாடிய பாடல் அது.

தேவி நீயே துணை, உனையல்லால் வேறேது கதியென்று மதுரை மீனாட்சியை போற்றி வந்த பாடல் அதை கேட்டும். இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் இது. நடன சபேசன், நதிப்புனை ஈசன், திடமுறு தேசன், நித்திய சபேசன், வடக்கைலாசன், மலைமகள் நீசன், பரமசிவனை போற்றி வரும் பாடல்.

இறையருள் போற்றும் இன்னசையாய் எல்லரும் தோறும் நல்லரும் போற்றிக் கொண்டிருக்கிறது அருள்மணி மாலை நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் வாணிஜெயராம் பாடிய பாடல், எல் கிருஷ்ணன் இசையில் நந்திவர்மன் இமயவர்மன் நந்திமங்கலம் இமயவரம்பன் இயற்றிய பாடல் இது. பந்தம் என்னும் நதியில் விழுந்து பாவம் என்னும் கடலில் சேர்ந்தேன், பரந்தாமா உன் கருணை படலாகுமா என்று கண்ணனை போற்றி வரும் பாடல்.

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் ஹேமாஜான் பாடியது இசை ரெமி. அன்பு கொண்டவன்தான் கடவுளை உணர்கிறான், ஏனென்றால் அன்பே கடவுள்தான் என்கிறார் இயேசு கிறிஸ்து.

பக்திமய் மாணி இந்த காலை பொழுதில் நேயர்களின் இல்லங்களில் பக்தி மனத்தை கமழச் செய்து கொண்டிருக்கிறது. அருள்மணி மாலை இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் எஸ் சரளா பாடிய பாடல். டி கே ராமமூர்த்தி இசையில் நாகூர் சலீம் இயற்றிய பாடல் இது. நெருப்பு விறகை சாம்பலாக்கி விடுவதைப் போல் பொறாமை நற்செயல்களை சாம்பலாக்கிவிடும் என்கிறார் நபிகள் நாயகம்.

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் டாக்டர் உளுந்தூர்பேட்டை சண்முகம் இயற்றிய பாடல். டாக்டர் பி ராமச்சந்திரன் அவருடைய இசையில் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்த்

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அருள்மணி மாலை நிகழ்ச்சியை கேட்டுட்டு முகநூல் வழி நேயர்கள் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. முகமது மியான் பிரபாகரன் அவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிரபாகரன் பிரியதர்ஷன் அவரை தொடர்ந்து சோமசுந்தர பிரபு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து, தேனியிலிருந்து ஹரிராம் அன்புராணி, அபர்ணா நகர் மூர்த்தி கமலாவர்தன் காஞ்சிபுரத்திலிருந்து பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், மயிலை பட்டாபி ஒரு செட் ஆஃப் பர்சன்ஸ் கூட சேர்ந்து கேட்டுட்டு இருக்கிறதா போட்டிருக்காரு. ராசா மகன் ஹரிச்சந்திரன் அவரை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா சுரேஷ் பாபு, மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், சுரேஷ் பாபு வந்து இன்னைக்கு நாளுக்குரிய சிறப்பெல்லாம் அழகாக நமக்காக பதிவு பண்ணியிருக்காரு. நன்றி அவருக்கும். புரசுவாக்கம் சவுந்தரராஜன், நாகர்கோவிலிருந்து மந்திரமூர்த்தி, புரசுவாக்கத்திலிருந்து ரீஜா மனோகரன் அவரை தொடர்ந்து ஆரணி பாப்பாம்பட்டி ஆண்டாள் தேவமணி வைத்தியநாதன் கார்த்திக் வைதீஷ் பன்னீர்செல்வம் மேலப்பேடு தயாளன் மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார் ஆற்காடு சாத்தூர் ஈஸ்வரி மறைமலை நகர் தாமரை கன்னி ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் அவர் சொல்லியிருக்காரு. உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர் இயற்றிய தங்கமயில் முருகனின் சன்னிதானம் அந்த பாடல் அற்புதம்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ரீஜா மனோகரன் அவருமே நபிகள் நாயகம் அவருடைய கூற்று பக்தி பாடலாக அமைந்தது நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. கதிரவன் வாரியாங்காவிலிருந்து கதிரவன் அருள்மணி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. தாமலேரி முத்தூர்லேருந்து மெக்கானிக் சரவணன் அவரும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. புண்ணியமன் மேடு வண்ணை கணேசன் அவருமே நமக்காக வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க.

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் ஹரிஹர சுதன் ஐயப்பனை போற்றி வரும் பாடல். ஆலப்புழா ரங்கநாத் இசையில் கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல்.

0: இறையருள் போற்றும் இன்னிசையாய் இல்லறம் தோறும் நல்லறம் போற்ற இதுவரை நாம் கேட்டோம்.
1: அருள்மணி மாலை.

0: விதிகள். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேண்டுமென்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கனிமங்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் இம்மாதத்திற்குள் GPS கருவி கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசு வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டுமென்று பிஜேபி மீண்டும் கேட்டுக் கொண்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேண்டுமென்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இதுகுறித்து நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வாரத்தில் 5 நாட்கள் பணி மற்றும் செயல்பாட்டுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்தை திரும்பப் பெறுதல் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ள நிலையில், செயல்பாட்டுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்தை அரசு கைவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த 2 கோரிக்கைகளையும் வலியுறுத்தி கடந்த 11ஆம் தேதி வேலை நிறுத்தம் நடைபெற்ற நிலையில், மேலும் வரும் 26ஆம் தேதி மற்றும் 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரையும் அறிவிக்கப்பட்டுள்ள வேலை நிறுத்தத்தால் வங்கிப் பணிகளும் மக்களுக்கான சேவைகளும் பாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சியில் பொதுத்துறை வங்கிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறப்பட்டுள்ளது. வங்கி பணியாளர்களின் பணிச்சூழல், வெளிப்படைத்தன்மை, அவர்களின் நலன் ஆகியவற்றை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொருவருக்கும் வங்கி சேவை அத்தியாவசியமானது என்றும், இச்சேவை பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் கூறப்பட்டுள்ளது. வங்கி ஊழியர்களின் நலனை கருத்தில் கொண்டு மாதத்தில் 2வது மற்றும் 4வது சனிக்கிழமை பொதுத்துறை வங்கிகளுக்கு விடுமுறை என்று கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் அமல்படுத்தப்பட்டு வருவதையும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மற்ற சனிக்கிழமைகளில் வங்கி சேவைகள் எளிதாக கிடைப்பது மக்களுக்கு அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தை கைவிட்டு பேச்சுக்கள் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும், வங்கிகளின் தடையற்ற சேவையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மத்திய நிதி அமைச்சகம் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. தில்லி தமிழ் மாணவர்கள் சங்கத்திற்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனை புதுதில்லியில் சந்தித்து பேசினர். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், தில்லி மற்றும் தேசிய தலைநகர் பிராந்தியத்தில் உள்ள தமிழக மாணவர்களின் கல்வி, நலன், கலாச்சார ஈடுபாடு மற்றும் முன்னேற்றம் குறித்து அவர்களுடன் கலந்துரையாடியதாக கூறியுள்ளார். நமது தமிழ்மொழி, பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தை மேலும் சிறப்பாக எடுத்துச் செல்ல மாணவர்களுக்கு தாம் வாழ்த்து தெரிவித்ததாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கனிமங்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் இம்மாதத்திற்குள் GPS கருவி கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் என்று மாநில இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் திரு டி கே பிரபு வலியுறுத்தியுள்ளார். சுரங்கத்துறையின் பல்வேறு பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் சென்னையில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். சட்டவிரோத குவாரிகளை தடுப்பதற்கும் அனுமதியின்றி கனிமங்களை எடுத்துச் செல்வதை தடுப்பதற்கும் வாகனங்களில் GPS கருவி கட்டாயம் என்று அவர் தெரிவித்தார். நிலுவையில் உள்ள குத்தகை கோரும் விண்ணப்பங்கள் மீது துரித நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் புதிய குவாரிகளை செயல்பாட்டுக்கு கொண்டுவருமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். இதற்காக மாவட்ட ஆட்சியர்கள் மூலம் விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு நிர்ணயிக்கப்பட்ட வருவாய் இலக்கை முழுமையாக அடையுமாறு அதிகாரிகளுக்கு திரு டி கே பிரபு அறிவுறுத்தினார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் பணியாற்றும் பருவகால பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் பல ஆண்டுகளாக தொடர்ந்து பணியாற்றி வரும் பருவகால பணியாளர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்து உரிய பணிப்பலன்கள் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். உரிய நிர்வாகம் மற்றும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அவர்களின் கோரிக்கைகளுக்கு விரைவாக தீர்வு காண வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும்

0: இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பாலின் கொள்முதல் விலையை உயர்த்திவிட்டு அரசு முறையாக கொள்முதல் செய்யாததால் விற்பனை பாதிக்கப்படுகிறதா அல்லது தனியார் பால் விற்பனையை பெருக்குவதற்காக ஆவின் பால் விநியோகத்தை அரசு குறைக்கிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்நிலை தொடர்ந்தால் கறவை மாடுகள் வைத்திருக்கும் விவசாயிகள், ஆவின் பாலை மட்டுமே நம்பியிருக்கும் குடும்பத்தினர் பாதிப்படைவார்கள் என்று தெரிவித்துள்ளார். எனவே ஆவின் பால் தட்டுப்பாட்டை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டுமென்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று மாலை பெய்த காற்றுடன் கூடிய கனமழை காரணமாக சாலைகளில் நீர் தேங்கியதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் துணை அதிபர் திரு ஷேக் அகமது பின் ரஷீத் அல் மக்தூம் மறைவையொட்டி 10 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. பயனாளர்களின் இருப்பிட தரவு குறித்து தவறாக கையாண்டதற்காக கூகுள் நிறுவனத்திற்கு அயர்லாந்து தரவு பாதுகாப்பு ஆணையம் 463 மில்லியன் அமெரிக்க டாலர் அபராதம் விதித்துள்ளது. மேற்குவங்க மாநில மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்கு 90 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. கேரளத்தின் நிலம்பூரில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 5 பேர் உயிரிழந்தனர். கரூரில் ஜவுளி ஏற்றுமதியை மேம்படுத்தும் வகையில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடம் குறைகளை கேட்டு கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். கல்வியை கொண்டாடுவோம் என்ற சிறப்பு போட்டியில் வெற்றி பெற்ற 48 மாணவர்களுக்கு சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி முதல் கடம்பன்குளம் வரை அமைக்கப்பட்டு வரும் புதிய சாலை பணிகளை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். திருத்தணி அருகே நெடுஞ்சாலையில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 3 பேர் உயிரிழந்தனர். திருப்பத்தூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த செவிலியர்களாக பணிபுரிய வரும் 25ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் இப்போட்டி காலை 10:30 தொடங்குகிறது. பேட்மிண்டன் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டங்களில் இந்தியா ஜப்பானை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. இந்தியா ஜப்பான் அணிகளுக்கு இடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஜப்பானின் சனோ நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி காலை 9:30 தொடங்குகிறது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று தொடங்குகிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6வது சுற்றில் வெற்றி பெற்றுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 3-1 என்ற புள்ளிக்கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இந்திய அணியின் வந்திகா, சவிதா ஸ்ரீ ஆகியோர் தத்தமது போட்டிகளில் வெற்றி பெற்றனர். ஓபன் பிரிவில் இந்தியா உஸ்பெகிஸ்தானிடம் தோல்வியடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேண்டுமென்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கனிமங்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் இம்மாதத்திற்குள் GPS கருவி கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசு வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டுமென்று பிஜேபி மீண்டும் கேட்டுக் கொண்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6

ஆறு, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்கள். நேர்களே, இனி இன்று நிலையத்தில் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு மலர கேட்கலாம். நேர்களே, இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு தகவல்கள் மற்றும் இனிமையான பாடல்களோடு இணைந்திருக்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வணக்கம் தமிழ்நாடு தொடரும். 8 மணிக்கு கடிதம் வழி நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலையில் கானங்களாய் தவழ்ந்து வர நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். உங்கள் விருப்பத்தை உங்களின் இனிமையான பெயர்களோடு. ஒன்பது மணிக்கு கலக்கல் அரங்கம், அதனைத் தொடர்ந்து 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில், 11 மணிக்கு என்றும் இனியவை பழைய திரைப்பட பாடல்களின் அணிவகுப்பு, 12 மணிக்கு ரெட்ரோ நேரம் இடைக்கால பாடல்களின் இன்னிசை, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 ரெட்ரோ நேரம் தொடரும், 1 மணிக்கு தொலைபேசி வழி நேயர்கள் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்ச்சி இது, பாடல் உங்கள் சாய்ஸ், 1:45 மாநில செய்திகள், 1:55 நிகழ்ச்சிகள் தொடரும், 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 மணிக்கு பூந்தென்றல், 6 மணிக்கு பக்தி மாலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம், 7 மணிக்கு திரைகானம், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 திரைகானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். ஏழு 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8 மணிக்கு நீ கோரினால், 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11 மணிக்கு மனதை மயக்கும் இனிமையான பாடல்களின் அணிவகுப்பாய் மனசு மயங்கும், 10 மணிக்கு இதுவரை இன்று நிலையத்தில் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு இடம்பெற கேட்டோம்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
2: வானிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
1: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
2: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
1: நானும் நிறைய தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
3: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
3: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 104, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே.

0: விவத்பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கிறோம். நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: வணக்கம் தமிழ்நாடு.

0: வணக்கம் தமிழ்நாடு,
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில இணைஞ்சாச்சு. எவர் நம்மை புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் காது வரை மட்டுமே அதை எடுத்து செல்ல வேண்டும், மனதிற்கு எடுத்து செல்ல வேண்டாம். ஏன்னா இரண்டுமே நிரந்தரம் இல்லை இல்லையா. அதனால பகிரும் முன் கற்றுக்கொள்வனும் எதுவாயினும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் அனைத்து சுப நிகழ்வுகளையும் கொண்டாடும் விவித் பாரதியின் நேயர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்த்து என்னும் சொல்லெடுத்து வாசகம் என்னும் நாற்கோர்த்து வாசனை என்னும் திரவியத்தை ஊற்றி மாலையாக்கி மகிழ்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. இதோ நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரக்கூடிய பாடல் இது. ஃபைவ் ஸ்டார் படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. பரசுராம் ராதா இவருடைய இசையில, விவேகாவோட கற்பனையில அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 101.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: வணக்கம். இன்று செப்டம்பர் 22. இந்திய அரசியல் வரலாற்றிலும் உலகளாவிய மேடை பேச்சாற்றலிலும் தமிழ்நாட்டின் புகழை உலகறிய செய்த மாமனிதர், கல்வியாளர், மேடை பேச்சாளர் வலங்கைமான் சங்கர நாராயண ஸ்ரீனிவாச சாஸ்திரி அவரின் பிறந்த தினம் இன்று. இவர் தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணம் அருகிலுள்ள வலங்கைமான் என்னும் சிற்றூரில் 1869 செப்டம்பர் 22 பிறந்தார். பின்னாளில் வலங்கைமான் என்னும் சிற்றூரின் மிக பெரும் அடையாளமாக மாறிப்போனார். பான் வித் சில்வர் ஸ்பூன் என்று கேள்விப்பட்டிருப்போம். பிறக்கும் போது வி எஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் கல்வியால் தன்னை மிக பெரும் இடத்திற்கு உயர்த்தி கொண்டவர். அவருடைய ஆங்கில புலமையும் பேச்சாற்றலும் ஆங்கிலேயர்களே கவர்ந்தது. தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்கள் அவரை சில்வர் டங் சாஸ்திரி என்று புகழ்ந்தார். சுமார் 17 ஆண்டு காலம் ஆசிரியராக, தலைமை ஆசிரியராக பணியாற்றிய அவர் ஆசிரிய பணியிலிருந்து சமூக பணிக்கு அடியெடுத்து வைத்தார். கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டு சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி அமைப்பில் இணைந்தார். கோகலேவுக்கு பிறகு அந்த அமைப்பின் தலைவராகவும் பொறுப்பேற்று சிறப்பாக செயல்பட்டார். தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்கள் பல கடுமையான இனவெறி அடக்குமுறைகளை சந்தித்த காலத்தில் இந்திய அரசின் முதல் தூதராக சென்று அங்குள்ள இந்தியர்களின் உரிமைகளுக்காக போராடி பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். தமது வாழ்வின் பிந்தைய காலத்தில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக பொறுப்பேற்று பல ஏழை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தார். சொல்லாற்றல், நேர்மை, கல்வி சேவை மற்றும் தாய்நாட்டின் மீதான பற்று என அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்த வெள்ளி நாவலர் வலங்கைமான் சங்கர நாராயண ஸ்ரீனிவாச சாஸ்திரி அவர்களின் பிறந்த நாளில் அவரது வரலாற்று சாதனைகளை நினைவு கூர்வதில் பெருமிதம் கொள்கிறோம்.
0: வி எஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி அவரின் பிறந்த நாளான இன்று அவரை பற்றிய தகவல்களை எழுதி வழங்கியவர் ஆர்ஜே பிரமீலா தேவி. நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே.

0: நிலையத்தில் நேரம் 7:10.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
2: நாள்தோறும் வாழ்க்கை ஓட்டத்துல நாம பல விஷயங்களை மறந்து போறோம், ஆனா யாராவது நம்ம கவனிக்கிறாங்கன்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும் இல்லையா? அப்படிதான் RBI-யும் உங்க அன்கிளைம் டெபாசிட்ஸ் கவனிச்சுக்கிறாங்க.
3: அதாவது 10 ஆண்டுகளா எந்த பரிவர்த்தனையும் நடக்காத வங்கி கணக்குகள், அந்த மாதிரி கணக்குகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக்கே மாத்திடுவாங்க. நீங்க உங்க வங்கியின் எந்த கிளையிலும் போய் KYC அப்டேட் பண்ணிட்டு உங்க பயன்படுத்தப்படாத வைப்பு தொகையை

0: பெறலாம்.
1: இந்திய ரிசர்வ் வங்கி சொல்றது என்னன்னா, விவரமா இருங்க,
0: எச்சரிக்கையாக இருங்க.
2: நேர்களே, வரும் விநாயகர் சதுர்த்தி அன்று காலை நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. இங்கே வந்து நமக்கு எப்பவும் போல ஃபேஸ்புக்கில் ஒரு கேள்வியை நம்ம பதிவிட்டிருக்கோம். இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என்று சிறப்பிக்கப்படும் நூல் எது, சிறப்பித்தவர் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரிஞ்சால் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்தில் நாங்கள் பதிவிட்டிருக்கிற அந்த பதிவின் கீழே நீங்கள் பதிவு பண்ணலாம். நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 7:12 ஆகுது.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

ஆம் நேயர்களே, இசையோடு இணைந்திருக்கிறோம். இடையிடையே பார்த்தீங்கன்னா நிறைய நேயர்கள் அப்படி வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ராஜமாணிக்கம் கோபி தஞ்சையிலேருந்து, தேனியிலேருந்து பிரகாஷ் குமரன், அவங்களை தொடர்ந்து பாலாஜி எத்திராஜ், ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலேருந்து, காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன், செல்வம் அரியலூர்லேருந்து, யுக ராஜேஷ், புரசிவாக்கம் ரீஜா மனோகரன், சுவையான காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் ரமா ரவி டி நகர்லேருந்து, ரங்கராஜன், வலங்கைமான் ஆட்டோதுரை, அவங்களை தொடர்ந்து தேனி ஹரிராம், கலை துரைராஜன், பிரபாகரன் பிரியதர்ஷன், மேலப்பேடு தயாலன், மதுரை சோ சண்முக சுந்தரம், புரசிவாக்கம் சவுந்தரராஜன், வாரியாங்காவல் கதிரவன், குளஞ்சிநாதன், ஆரணி பாப்பாம்பட்டி ஆண்டாள் தேவமணி, பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், ராஜா ராம், புவனகிரி சுமதி, பாபு ஆண்டிமடம், கார்த்திகேயன், மீரா வெங்கட்ராமன், ராஜமாணிக்கம் கோபி, சங்கர், பிரமீலா தமிழ்ச்செல்வன் அண்டு சுகுணா, இவங்கெல்லாம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இனி தொடர்வது 7:15 செய்திகள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குஜராத்தில் வழங்குகிறார். சர்வதேச நீர் வார நிகழ்ச்சியை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒப்பந்தத்திற்கான பேச்சுகளை விரைவுபடுத்த இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்.

0: ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6வது சுற்றில் வெற்றி பெற்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் பல்வேறு பிரிவுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அவர் விருதுகளை வழங்குகிறார். 2024 ஆண்டுக்கான தாதா சாஹேப் பால்கே விருது பழம்பெரும் நடிகர் அனந்த் நாக்கிற்கு வழங்கப்படுகிறது. அமரன் திரைப்படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமி சிறந்த இயக்குநருக்கான விருதை பெறுகிறார். பிரம்மயுகம் திரைப்படத்தில் நடித்த மம்முட்டியும் சந்து சாம்பியன் திரைப்படத்தில் நடித்த கார்த்திக் ஆரியனும் சிறந்த நடிகருக்கான விருதை பெறுகின்றனர். சிறந்த திரைப்படத்திற்கான விருது ஆர்டிகல் 370 என்ற படத்திற்கு வழங்கப்படுகிறது. சர்வதேச நீர் வார நிகழ்ச்சியை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 5 நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் நெதர்லாந்து ஜெர்மனி நாடுகள் நட்புறவு நாடுகளாக கலந்து கொள்கின்றன. அத்துடன் 14 மாநிலங்கள் 6 மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறைகள் சார்பிலும் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இதில் நீர் மேலாண்மை, குடிநீர், சுகாதாரம், துப்புரவு, உட்கட்டமைப்பு ஆகியவை குறித்து விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த போதைப்பொருள் தடுப்பு கூட்டு பணிக்குழு தலைவர்களின் தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். புதுதில்லியில் 2 நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் அடுத்த தலைமுறையினரை போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து பாதுகாப்பது குறித்து மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. போதைப்பொருட்களால் ஏற்படும் தீமைகளை எடுத்துரைக்கும் வகையிலான தொலைக்காட்சி விளம்பரங்களை அவர் இம்மாநாட்டில் வெளியிடவுள்ளார். அத்துடன் லக்னோ மற்றும் டேராடூனில் உள்ள போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அலுவலகங்களின் புதிய வளாகங்களுக்கு திரு அமித்ஷா அடிக்கல் நாட்டவுள்ளார். இந்த 2 மாநாட்டில் 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த போதைப்பொருள் தடுப்பு பணிக்குழு தலைவர்கள் சம்பந்தப்பட்ட அரசுத்துறை பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒப்பந்தத்திற்கான பேச்சுக்களை விரைவுபடுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த மாதம் 5 தொடங்கவுள்ள கனடாவுடனான இருதரப்பு பேச்சுக்கள் ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடும் என்று கூறினார். கடந்த வாரம் மும்பையில் கனடா வர்த்தகத்துறை அமைச்சருடன் 4வது சுற்று பேச்சுக்கள் நடைபெற்றதாகவும் அப்போது இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்த பேச்சுக்களை விரைவுபடுத்த முடிவு செய்யப்பட்டதாகவும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். மேற்குவங்கத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின்போது பெயர்கள் விடுபட்டது குறித்து கோரிக்கை விடுத்தவர்களின் விண்ணப்பங்களை விரைவாக விசாரிப்பதற்காக தீர்ப்பாயங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. தற்போது 19 தீர்ப்பாயங்கள் உள்ள நிலையில் அதனை 42 அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு மக்களவைத் தொகுதியிலும் ஒரு தீர்ப்பாயம் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை தேர்தல் ஆணையம் இன்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையின்போது தெரிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் நிலம்பூரில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி 5 உயிரிழந்தனர். அங்குள்ள பூக்கொட்டுப்பாடம் மற்றும் டி கே காலனியில் கனமழை காரணமாக நேரிட்ட நிலச்சரிவில் அவர்கள் உயிரிழந்ததாகவும் அவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டி கே நகரில் பெரும் வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்ட ஒருவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியை மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் நேற்று பார்வையிட்டார். இந்நிலையில் சுற்றுலாப் பயணிகள் அப்பகுதிகளுக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், பிரான்ஸ், ஈக்வடார், ஸ்லோவோக்கியா, ஹங்கேரி, சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார்.

0: நியூயார்க்கில் நடைபெற்ற இந்த ஆலோசனையின்போது பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து அவர் விவாதித்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் ஜெய்சங்கர், பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் திரு ஜீன் நோயல் பாரோவுடன் இருநாட்டு நட்புறவை வலுப்படுத்துவது குறித்தும் யுக்ரைன் மற்றும் வளைகுடா விவகாரங்கள் குறித்தும் ஆலோசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஈக்வடார் வெளியுறவு அமைச்சர் திரு ரோபர்ட்டோ குரியுடன் எரிசக்தி, மருந்து உற்பத்தி மற்றும் பணியாளர் பயிற்சி உள்ளிட்டவை குறித்து விவாதித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஜார்க்கண்டின் செழுமையான பழங்குடியின கலாச்சாரம், இயற்கை மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு இடையேயான பாச பிணைப்பை போற்றும் கரம் திருவிழா இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி அம்மாநிலத்தில் சிறப்பு கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதனையொட்டி நேற்று ராஞ்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் கலந்து கொண்டு பேசினார். அப்போது மக்களுக்கு கரம் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இயற்கையை பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் எடுத்துரைத்தார். முரோபாடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பழங்குடியினர் கலந்து கொண்ட ஆடை அணிவகுப்பு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராஜஸ்தானில் நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மொத்தம் உள்ள 309 இடங்களுக்கு நடைபெற்ற இந்த தேர்தலில் 197 இடங்களில் பிஜேபியும் 94 இடங்களில் காங்கிரசும் வெற்றி பெற்றுள்ளன. 7 இடங்களில் சுயேட்சை உறுப்பினர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். ராஷ்டிரிய லோக் தந்திரிக் கட்சி, ஆம் ஆத்மி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை தலா ஒரு இடத்தில் வெற்றி பெற்றுள்ளன. 5 மாநகராட்சிகளில் 4 மாநகராட்சியை பிஜேபி கைப்பற்றியுள்ளது. பைகானிர் மாநகராட்சியில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு நாளை முதல் தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இதன் மூலம் ஈரான் மீது அமெரிக்கா பொருளாதார அழுத்தத்தை அதிகரித்துள்ளது. ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களுக்கு எரிபொருள் வழங்கும் நிறுவனங்கள், தரையிறங்கும் வசதிகள் அல்லது பயணச்சீட்டு விற்பனை போன்ற சேவைகளை அளிக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களும் அமெரிக்காவின் தடைகளை எதிர்கொள்ளக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட், ஒடிசா மாநிலங்கள் மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் கடலோர பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேகாலயா, சத்தீஸ்கர், கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிராவின் மத்திய பகுதி, தெலங்கானா ஆகிய மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6வது சுற்றில் வெற்றி பெற்றுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 3-1 என்ற புள்ளிக் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இந்திய அணியின் வந்திகா, சவிதாஸ்ரீ ஆகியோர் தத்தமது போட்டிகளில் வெற்றி பெற்றனர். ஓபன் பிரிவில் இந்தியா உஸ்பெகிஸ்தானிடம் தோல்வியடைந்தது. இந்தியா ஜப்பான் அணிகளுக்கிடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஜப்பானின் சானோ நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி காலை மணி 9:30 தொடங்குகிறது. ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் இப்போட்டி காலை மணி 10:30 தொடங்குகிறது. பேட்மிண்டன் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டங்களில் இந்தியா ஜப்பானை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குஜராத்தில் வழங்குகிறார். சர்வதேச நீர் வார நிகழ்ச்சியை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒப்பந்தத்திற்கான பேச்சுக்களை விரைவுபடுத்த இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு நாளை முதல் தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6வது சுற்றில் வெற்றி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நிலையத்தில் நேரம் பார்த்தீங்க அப்படின்னா 7:25. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இப்போ தொடர்ந்து கேட்கலாம்.
2: மைக்கேல் ஃபாரடே பற்றிய தகவல்கள். 20வது நூற்றாண்டுக்கு அடிப்படையாவும் ஆணி வேறாவும் இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தா அறிவியல் வளர்ச்சி தான். அந்த அறிவியல் வளர்ச்சியில பெரும் பங்காற்றிய ஒரு சக்தி அப்படின்னு சொல்லணும்னா அது மின்சாரம்.

காலத்துல மின்சாரம் அப்படிங்கறது கட்டுப்பாடு இல்லாத காட்டாற்று வெள்ளம் போல பாயக்கூடியதா இருந்தது. அதனால மின்சார சக்திய சரிவர பயன்படுத்த முடியாம போச்சு. இப்ப நாம பயன்படுத்துற பல கருவிகள் மின்சாரத்துல தான் இயங்குது. நாம விருப்பப்படி நம்ம என்ன கட்டளை கொடுத்தாலும் அத அந்த கருவியை சரியா செய்யறதுக்கு காரணம் ரெண்டே விஷயம்தான். மின்சாரத்தை கட்டுப்படுத்த உதவுறது மின் இயக்கி, டைனமோ, அதுக்கப்புறம் மின் மாற்றி, டிரான்ஸ்பார்மர் அப்படிங்கிற கருவி தான். அந்த கருவிகளை கண்டுபிடிச்சதால மின்சாரம் அப்படிங்கிற கட்டுக்கடங்காத குதிரைக்கு கடிவாளம் போட்டு தந்த ஒரு மாபெரும் விஞ்ஞானியை பத்தி தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். படிப்பறிவே இல்லாத ஒருவர் பார்ப்போற்று விஞ்ஞானியான கதை தான். அவர் தான் மைக்கேல் ஃபாரடே அப்படிங்கிற அறிவியல் மேதை. 1791 ஆண்டு செப்டம்பர் 22 இங்கிலாந்துல பிறந்தார் மைக்கேல் ஃபாரடே. அவரோட குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல வாடிச்சு. பிள்ளைங்களை ஒழுங்கா பள்ளிக்கு அனுப்புறது கூட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் மைக்கேலோட தாய் அவங்களுக்கு ஒரு ரொட்டியை தருவாங்களாம். அந்த ரொட்டி தான் மைக்கேலோட ஒரு வார உணவு. அந்த ரொட்டிய 14 துண்டுகளாக பிரிச்சு ஒரு நாளைக்கு 2 துண்டு அப்படின்னு சாப்பிடுவாராம் மைக்கேல். அப்படிப்பட்ட ஏழ்மையில வாழ்ந்தாலும் பள்ளிக்கு செல்லாவிட்டாலும் புத்தகங்கள் வாசிப்பதுல மைக்கேலுக்கு எப்பவுமே ஒரு பிரியம் இருந்திருக்கு. லண்டன்ல புகழ் பெற்ற சாரிங் கிராஸ் அப்படிங்கிற பகுதியில பழைய புத்தக கடை நிறைய இருக்குமா. அங்கெல்லாம் போய் அவசர அவசரமா கையில கிடைக்கிற புத்தகத்தெல்லாம் எடுத்து படிச்சு பாப்பாராம் மைக்கேல். ஆனா காசு கொடுத்து அவரால் அதை வாங்க முடியாது அப்படிங்கறதுனால எல்லா கடைக்காரர்களும் அவரை பார்த்தாலே விரட்ட ஆரம்பிச்சிருவாங்களாம். ஜார்ஜ் அரிபாக் அப்படிங்கிற ஒரு கடைக்காரர் மட்டும் மைக்கேல் மேல இறக்கப்பட்டு தன் கடையில இருந்த புத்தகங்களை படிக்க அனுமதி கொடுத்திருக்காரு. மணிக்கணக்குல மைக்கேல் புத்தகங்களை படிக்கிறத பார்த்து வியந்து போன அவரு மைக்கேலோட குடும்ப நிலைய தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வேலையும் போட்டு கொடுத்திருக்காரு. மைக்கேலுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுதான். லண்டன் முழுவதும் புத்தகங்களை கொண்டு போய் கொடுப்பதும் அதை திருப்பி வாங்கிட்டு வர்றதும் தான் மைக்கேலோட முதல் வேலையா இருந்திருக்கு. அத மைக்கேல் சிறப்பா செய்யவே புத்தகங்களுக்கு பைண்டிங் செய்யற வேலையையும் முதலாளி அவர்கிட்ட கொடுத்திருக்காரு. பைண்டிங் பணிக்காக வரும் புத்தகங்கள்ல விஞ்ஞான சம்பந்தப்பட்டவையும் நிறைய இருக்குமா. அதையெல்லாம் பைண்டிங் செய்யற அதே நேரத்துல அவர் படிச்சு பாப்பாராம். அதுல பல விஷயங்கள் அவருக்கு புரியாது. நமக்கெல்லாம் ஒரு விஷயம் புரியலன்னா என்ன பண்ணுவோம், அதை அப்படியே விட்டுடுவோம்ல. ஆனா மைக்கேல் என்ன பண்ணாரு தெரியுமா, அந்த புத்தகங்களை பைண்ட் செஞ்சதுக்கு அப்புறமா அவற்றை உரியவர்களிடம் கொடுக்கும் போது அவரோட சந்தேகங்களை கேட்டு விளக்கம் பெற்றுக் கொள்வாராம். அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும், புரியாதவற்றுக்கு விளக்கம் தேடிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த முனைப்பு தான் பிற்காலத்துல அவரை பார்ப்போற்றும் விஞ்ஞானியாக உயர்த்தியது. லண்டன்ல அந்த காலகட்டத்துல விஞ்ஞான விரிவுரைகள் நடைபெறும். அதுக்கு கட்டணமும் இருந்திருக்கு. அந்த விரிவுரைகளை கேட்கணும்னு மைக்கேலுக்கு ரொம்ப ஆசை. அவரோட ஆசையை தெரிஞ்சுக்கிட்ட அந்த முதலாளி ஒரு புகழ்பெற்ற விஞ்ஞானியின் விரிவுரைக்கு நுழைவு சீட்டு கொடுத்து மைக்கேல அனுப்பி வச்சிருக்காரு. அந்த விரிவுரை தான் மைக்கேலோட வாழ்க்கையே திசை திருப்பிருக்கு. அந்த விரிவுரையை நிகழ்த்தியவர் யார் அப்படின்னா புகழ்பெற்ற விஞ்ஞானி சர் ஹம்ப்ரி டேவி. பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் அந்த விரிவுரையால பலன் அடைஞ்சிருக்காங்க. மின்சார பயன்பாட்டுல புரட்சியை கொண்டு வந்த அந்த மகத்தான விஞ்ஞானியை தேடி சர் பட்டமும் ராயல் கழகத்தின் தலைவர் பதவியும் வந்துச்சு. நான் மைக்கேல் ஃபாரடேவாகவே இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டையுமே மறுத்துவிட்டார் அந்த அதிசய விஞ்ஞானி. இறுதி வரை எளிமையே விரும்பி எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்த மைக்கேல் ஃபாரடே 1867 ஆகஸ்ட் 25 தன்னோட 76 வயதுல காலமானார். ஒருமுறை சர் ஹம்ப்ரி டேவி கிட்ட உங்க கண்டுபிடிப்புகள்லயே மகத்தானது எது அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, மைக்கேல் ஃபாரடே. ஒரு மேதையின் வாயாலேயே மேதை அப்படின்னு புகழப்பட்ட மைக்கேல் ஃபாரடேவோட வாழ்க்கை உலகை கூர்ந்து கவனிக்கணும், சந்தேகங்களை போக்கிக் கொள்ள நிறைய கேள்வி கேட்கணும், நிறைய படிக்கணும், ஒரு வாரத்துக்கு ஒரு ரொட்டி துண்டுதான் அப்படின்னாலும் நம்பிக்கையோட போராடணும். மைக்கேலை போலவே வாழ்வில் தன்னம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் போராடும். இன்னைக்கு நாம பயன்படுத்துற வானொலி, தொலைக்காட்சி, சினிமா, கணினி, குளிர்சாதன பெட்டி, சமையல் கருவிகள்னு எல்லா மின் கருவிகளுக்கும் அடிப்படையா இருக்கிறது மைக்கேல் கண்டுபிடிச்ச டைனமோ தான். தன்னோட கண்டுபிடிப்புகள் மனித குலத்தோட சேவைக்காகவே அன்றி தான் செல்வந்தன் ஆவதற்கு அல்ல அப்படிங்கிற மனப்பான்மை அவரோடது. தன்னை போன்ற ஏழை சிறுவர்களும் அறிவியலின் அற்புதங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக லண்டன் ராயல் கழகத்துல கிறிஸ்துமஸ் விரிவுரைகள் அப்படிங்கிற தொடர ஆரம்பிச்சு விரிவுரை வழங்க தொடங்கினாரு. அன்னைக்கு அவர் தொடங்கினது ஃபாரடே விரிவுரைகள்னு இன்னைக்கும் ஆண்டுதோறும் நடக்குது. முதல்ல உதவியாளரா மைக்கேலை பார்த்த ஹம்ப்ரி டேவி அதுக்கப்புறம் அவரை சக விஞ்ஞானியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா அவரோட ஆராய்ச்சிகளை இங்கிலாந்து மெச்சிக்க தொடங்கியிருக்கு. மைக்கேலுக்கு 40 இருக்கும் போது காந்தத்தினால் மின்சார சக்தியை உருவாக்க முடியும் அப்படிங்கறத விளக்கி காட்டியிருக்காரு. 25 கடுமையா உழைச்சதோட பலனா மின்சக்தியின் வேகத்தை மாற்ற உதவும் டிரான்ஸ்பார்மர், மின்சக்தியை உற்பத்தி செய்யும் டைனமோ ஆகிய கருவிகளை கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த ரெண்டு கண்டுபிடிப்புகள் நிகழாம இருந்திருந்தா நவீன கருவிகளை உலகம் சந்தித்திருக்க முடியாது. மின்சாரம் பற்றியும் வேதியியல் பற்றியும் அவர் பேசினத மத்தவங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது மைக்கேல் என்ன பண்ணார் தெரியுமா, சர் ஹம்ப்ரி டேவி கூறியத ஒன்னு விடாம அப்படியே முழுமையா குறிப்பெடுத்துக்கிட்டாராம். சில வரைபடங்களை வரைஞ்சி அதை பைன் செஞ்சு ஹம்ப்ரி டேவிக்கு அனுப்பி வச்சிருக்காரு. 2 நாளைக்கு அப்புறமா அதை பெற்ற ஹம்ப்ரி டேவி மலைத்து போன

0: மைக்கேலிடம் ஏதோ திறமை இருக்கு அப்படிங்கறத உணர்ந்திருக்காரு. அவரை தன்னோட உதவியாளராகவும் சேர்த்துக்கிட்டாரு. அவரது ஆராய்ச்சிகளுக்கெல்லாம் உதவியும் செஞ்சிருக்காரு. மைக்கேல் ஃபாரடே பற்றிய தகவல்களை கேட்டோம்.
1: மைக்கேல் ஃபாரடே அவரை பற்றிய தகவல்களை எழுதி வழங்கியவர் ஆர்ஜே அருள்செல்வி.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
1: இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டுட்டு இடையிடையே தகவல்களையும் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என்று சிறப்பிக்கப்படக்கூடிய நூல் எது, அந்த மாதிரி சிறப்பை சிறப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். இங்க நிறைய பேர் வந்து விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. ராஜமாணிக்கம் கோபி அவர்கள் வந்து திருக்குறள் அப்படிங்கிற விடையை மட்டும் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, ஆனால் சிறப்பித்தவர் யார் அப்படிங்கிறது தவறான விடை. சங்கர் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. பிரமீலா தமிழ்செல்வன் சரியான விடையை பதிவு பண்ணிருக்காங்க. சுகுணா அவங்க, தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் இவங்க எல்லாம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. ஹரிகரன், இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்று சிறப்பித்து கூறும் நூல் திருக்குறள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்நூலை ஏற்றியவர் திருவள்ளுவர்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அது சரிதான், ஆனால் நம்ம கேட்டிருக்கிறது வந்து அப்படி சிறப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கோம். அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. அலிவலம் கோகுல் ரவி அவங்களும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பிரபாகரன் சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காரு. ஆரணி, பாப்பாம்பட்டி, ஆண்டாள் தேவமணி இவங்களுமே நமக்காக சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. கலை துரைராஜன் அவங்க வந்து சிறப்பித்தவர் அவருடைய பெயர், நீங்கள் தவறாக பதிவு பண்ணியிருக்கீங்க. அண்ட் அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், திருக்குறள் திருவள்ளுவர் அப்படின்னு பண்ணியிருக்கீங்க. இல்லை இல்லை, இந்த திருவள்ளுவர் எழுதினது திருக்குறள் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த ஒன்று. நான் என்ன கேட்டிருக்கேன்னா அப்படி அந்த திருக்குறளுக்கு அந்த சிறப்பை கொடுத்தவர் யார் அப்படின்றது தான் கேட்டிருக்கேன். பன்னீர்செல்வம் இவங்க சரியான விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. செங்கல்பட்டுலேருந்து மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார் பரிமேலழகர் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாருக்குமே வந்து விடைகள் எது அப்படிங்கிறது கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிடலாம். ஹரிகரன் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா 53 புலவர்கள் சிறப்பித்தனர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இல்லை இல்லை, நான் அந்த கேட்டிருக்கேன் இல்லையா, இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை இந்த வரிகளை சொன்னவர் யார், திருக்குறளுக்கு அப்படி ஒரு புகழாரத்தை சூட்டியவர் யார் அப்படின்னு கேட்டேன். மேட்டுப்பட்டியிலேருந்து கண்ணன் அவங்க வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. தேனியிலேருந்து ஹரிராம், மாலினி தேவி அருணாச்சலம் இவங்கள்லாம் வந்து சரியான விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. சிவன் அருண் அவருமே சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. ரங்கராஜன் டிநகர்லேருந்து சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. அன்புராணி, கடுவெளி சித்தர் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கீங்க. விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் அப்படிங்கிறது தாங்க சரியான விடை. திருக்குறள் நூல் அதை வந்து அப்படி இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை அப்படின்னு சிறப்பித்தவர் பாவேந்தர் பாரதிதாசனார் அவர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது கும்பகோணத்திலிருந்து குமரன் அவர் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. மந்தவெளி விநாயகம், பொன்னியம்மன்மேடு, வன்னை கணேசன் இவங்கள்லாம் வந்து விடைகளையும் பதிவு பண்ணியிருக்காங்க, வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, மேட்டுப்பட்டியிலிருந்து கண்ணன், ஜெயவேல் குளத்தூர்லேருந்து வீரதுரை, வீரதுரை அவர் வந்து மதுரை தமிழ் நாகனார் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. இல்லை இல்லை, பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். ரமா இவங்க வந்து விடையை பதிவு பண்ணியிருக்காங்க, சரியான விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி, சண்முகவேல் அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. கலை துரைராஜன், மைக்கேல் ஃபாரடே விஞ்ஞான தகவல் அபாரமாக இருந்தது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி, நாகராஜ் அவங்கள தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூர் கமலா சண்முகம், ஜீவானந்தம் அழகாக ஒரு திருவள்ளுவரை சுற்றி திருக்குறளை சொல்லி நமக்காக அந்த பிக்சர் அவர் கொடுத்திருக்காரு. அண்ட் அவங்கள தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சுகுணா இவங்களுமே வந்து மைக்கேல் ஃபாரடே அவருடைய வாழ்க்கை குறிப்பு மற்றும் அது பற்றின தகவல்கள் நல்லா இருந்ததுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நாகராஜன் அவருமே நமக்காக வந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு. கார்த்திக் சே, வைத்தி யாதேஷ் இவங்களும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, மேலப்பேடு தயாலன், கீதா ராஜகோபாலன், ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி இவங்கெல்லாம் சரியான விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. மயிலை பட்டாபி அவர் மீண்டுமே எல்லாருக்கூடையும் சேர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறதா பதிவு பண்ணிட்டு விடையும் பதிவு பண்ணிருக்காங்க. ராஜபாளையத்திலிருந்து பிரபு வீரா, திருநின்ற ஊர்லேருந்து தமிழன் ஜெயராமன், இவங்கெல்லாமும் நமக்காக சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்து, அதே மாதிரி தேனி மாவட்டம் போடி மீனாட்சிபுரத்திலிருந்து பொண்ணு கலை, இவங்களுமே நமக்காக சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க.

சரியான விடையை பதிவு பண்ண அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் பல பல. இப்போ தொடர்ந்து நம்ம வந்து லேசா லேசா இந்த படத்துல இருந்து ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். வெள்ளிதயால் யுகேந்திரன் மற்றும் ஸ்ரீ முத்தமிழ் மற்றும் திப்பு பாடின பாடல் இது. உடன் பாடியிருக்கிறார் மதுமிதா ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில வாலியின் கற்பனையில்.

0: நேரம் 7:40.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டுட்டு இடையிடையே தகவல்களையும் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கேட்டோம், இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை அப்படின்னு சிறப்பிக்கப்படக்கூடிய நூல் எது, அவ்வாறு சிறப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேயர்கள் வந்து வாழ்த்துக்களையும் அதே மாதிரி விடைகளையும் பதிவு பண்ணியிருந்தாங்க. மைக்கேல் ஃபாரடே அவர்களுடைய பிறந்த நாளில் அவருடைய சாதனைகள், எலக்ட்ரிக் துறையில் அவருடைய கண்டுபிடிப்புகள் அடங்கிய சிறு தொகுப்பு சிறப்பாக இருந்ததுன்னு வழங்கிய ஆர்ஜேவுக்கு நன்றி அப்படின்னு பிரபாகரன் பிரியதர்ஷன் அவர் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆரணி பாப்பாம்பட்டி ஆண்டாள் தேவமணி அவருமே அதே மைக்கேல் ஃபாரடேயோட தகவல் நல்லா இருந்ததுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மாதிரி புஷ்பா அவங்க பம்மல் காமராஜபுரத்திலிருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. குணாலன் அண்ணாமலை அவங்களுமே வந்து திருக்குறள் அப்படின்றதையும் பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்ற சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவங்களும் சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. பாவேந்தர் பாரதிதாசன் அவர் வந்து 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் கவிதை உலகில் தனக்கென ஒரு அழியாத இடத்தை பெற்றவர். அவருடைய கவிதைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விடுதலைக்காக போராடிய கவிதைகளும் இருக்கு. தமிழின் மேல் தீரா காதல் கொண்டவர் அவர். இயற்கையாகட்டும் பொது உடைமையாகட்டும் இப்படி பல தலைப்புகளில் மிக சிறந்த படைப்புகளை படைத்துள்ளவர் தான் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். உலக பொதுமறையாம் திருக்குறள் எனப்படக்கூடிய முப்பால் நூல் பற்றிய அவருடைய பாடல்களும் ஏராளமா இருக்கு. அதுல வரக்கூடிய வள்ளுவர் வழங்கிய முத்துக்கள் அப்படிங்கிற ஒரு பகுதியிலிருந்துதான் இந்த வரிகளை குறிப்பிட்டிருப்பாரு. தெல்ல தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் அல்லுந்தொருஞ்சுவை உள்ளந்தோறும் உணர்வாகும் வண்ணம் கொல்லும் அறம்பொருள் இன்பம் அனைத்தும் கொடுத்தரு வள்ளுவனை பெற்றதார் பெற்றதே புகழ் வையகமே. வெல்லாததுமில்லை திருவள்ளுவர் வாய் விளைந்தவற்றுள் பொல்லாததுமில்லை புரை தீர்த்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததுமில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாததுமில்லை இணையில்லை முப்பாலுக்கின் நிலத்தே அப்படின்னு கொடுத்திருப்பாரு பாவேந்தர் பாரதி தாசன் அவர்கள். இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை அப்படின்னு சிறப்பிக்கப்படக்கூடிய நூல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திருக்குறள் அப்படிங்கிறது. அந்த சொல்லை அப்படி சிறப்பித்தவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். நாகர்கோவில்லேருந்து மந்திரமூர்த்தி, அதே மாதிரி மேலப்பேடு தயாளன், புரசிவாக்கம் ரீஜா மனோகரன் இவங்கெல்லாம் வந்து விடைகளையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க.

0: தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. நிலையத்தில் நேரம் 7:45.

0: நேரம் 7:50.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: குஷி படத்திற்காக வரக்கூடியது இந்த பாடல். தேவன், சௌமியா மற்றும் எஸ் ஜே சூர்யா பாடிய பாடல். தேவாவின் இசையில் வைரமுத்துவின் கற்பனையில்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேயர்களே, நாம் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.

இன்னும் சில நொடிகளில் பார்த்தீங்கன்னா அப்படியே 8 மணி ஆகிடும். 8 மணிக்கு உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குறதுக்காக ஆர்ஜே உபா விஜயகுமார் உங்களுக்காக ரெடியாக காத்துட்ருக்காங்க. இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். எப்பவுமே சந்தோஷமா இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களையும் சிரிக்க வச்சுட்டே இருங்க. இந்த நல்ல விஷயத்தோட அப்படியே உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்க வந்திருக்கிறது ஆர்ஜி உமா விஜயகுமார். ஸோ உங்கள் விருப்பம்ல நீங்கள் கடிதம் வாயிலாக கேட்ட பாடல்கள் தான் உங்களுக்காக நாங்கள்

நீங்கள் கடிதம் வாயிலாக கேட்ட பாடல்கள் தான் உங்களுக்காக நாங்கள் ப்ளே பண்ண போகிறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலை யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி நகர், விஜயபார்த்தன், ஜெயஸ்ரீ, மேற்கு மாம்பலம், அசோக், கார்த்திக், ஜெயலட்சுமி, பார்த்திசாரதி, வேளச்சேரி, வேல்முருகன், மாலதி, ஆதித்யா, உடன்குடி, நூர்தீன், இஸ்மத், இப்ரா, இர்ஃபான், இஜாஸ், ஐனு, ஷிபா, வேப்பம்பட்டு, ரயிலடி, மதியழகன், குமாரி, சரவணன், சுரேஷ், மீனா, நிர்மலா, காவேரி, அறிவழகன், விஸ்வா, மகிழன். ஸோ இவர்களுக்காக பராசக்தி படத்திலிருந்து இணைந்திருங்கள்.

வெல்கம் பேக். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 வித் பாரதி தமிழ் FM-ல. ஸோ நிகேஷில் அடுத்ததாக வந்து 3BHK படத்துலேருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதி கிராமம், பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ரமேஷ், ஆனந்த், மன்வித், கரூர், தான் தோன்றிமலை, ஜீவாநகர், செல்வராஜ், பெரியநாயகி, ஜோஷிகா, ஸ்ரீ, கிரிஷ், ஜெய்தீவ், ரமேஷ், காயத்ரி, சென்னை திருவொற்றியூர், காமதேவன் நகர், செல்வி, சுப்பிரமணி, சூர்யா, சென்னை சூளைமேடு, பயணிவேல், தலைநாயிறு, ராஜா முகமது, அரக்கண்டு, நல்லூர், நாராயணன்,

எட்டு மணி 11 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து போஸ்ட் கார்டு மூலமாக விரும்பி கேட்ட பாடலை தான் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை எங்களுக்கு போஸ்ட் கார்டு மூலமாக அனுப்பணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை வானொலி நிலையம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம், உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, சென்னை 604, அதாவது ஆல் இண்டியா ரேடியோன்றதை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த முகவரிக்கு உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் வந்து போஸ்ட்கார்டு மூலமாக எழுதி அனுப்புங்க. புதுமையான பாடல்கள், அதாவது புது பாடல்களை நீங்கள் போஸ்ட்கார்டு மூலமாக விரும்பி கேட்டிங்க அப்படின்னா, அதுலேருந்து நீங்கள் கேட்குற பாடல் எங்கள் கிட்ட இருந்துச்சுன்னா நாங்கள் உங்களுக்காக கட்டாயம் ப்ளே பண்ணுறோம். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தி கேர்ள் ஃப்ரெண்ட் படத்துலேருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. தீட்டாளம் ஆதி திராவிடர் குடியிருப்பு, டிசி ராஜேஷ், உத்திரமேரூர், ஆசிரிய நகர், ராம்குமார், லக்ஷ்மி, சஞ்சய், மோனிகா, செங்கல்பட்டு, அனுமந்தபுத்தேரி, ரவிக்குமார், நீதி புனிதவதி, ஹெலன், ஐஸ்வர்யா, பிரின்சி, ஷூபியா, சைதி, ஜோதி அம்மாள் நகர், ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷயா, புளியர்புரம், உமா, பிரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா, தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், சிறனிபுரம், அனிதா, சாமுவேல், செஞ்சிக்கப்ப, ஏழ்மலை, கிருஷ்ணன், தேவிச்சேத்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா, இவர்களுக்காக பிவிதாஸ்

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

8:18 ஆயிட்டிருக்கு. 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் கேட்டுட்ருக்கீங்க. எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருங்க, டேவை வந்து நல்லா உற்சாகமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம மார்னிங் எப்படி இருக்குமோ அந்த வைப் அந்த டே ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ். நெகட்டிவான விஷயங்கள் லைஃப்பில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது, பட் டோன்ட் திங்க், அதை வந்து நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம். பாதி விஷயம் வந்து நம்ம எண்ணங்களே மாற்றிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரச்சனை பாதி அப்படின்னா நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அதுதான் மீதி அப்படின்வாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப பாசிட்டிவாக எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து அந்த எனர்ஜியை கொடுங்க. ஸோ டெஃபினட்டாக அது நடக்கும். டே வந்து இன்னைக்கு ஃபுல்லாக வந்து எல்லாம் ஹாப்பியாக இருக்கட்டும், நீங்கள் நினைக்கிற எல்லா நல்ல விஷயமும் நடக்கட்டும் அப்படி உங்கள் விருப்பம்ல. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இட்லி கடை படத்தில் வந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. கலவை வட்டம் தேவராஜ், இந்துமதி, தட்சிணாமூர்த்தி, பாஸ்கரன், பெருமாள், கார்த்திக், ரமேஷ், தஞ்சை மாவட்டம் ரைஸ் சிட்டி, ஆடுதுறை, மாணிக்கம், அற்புதராஜ், கிறிஸ்டி, ஏஞ்சல், பெட்ரிக், ஜூம், குடந்தை மனோகரன், பாபு ராஜபுரம், முகமது இக்பால், வேளாக்குடி, ரமணா சகாதேவன், வைத்தீஸ்வரன் கோவில், தமிழ், தாமரை செல்வி, தேனி மாவட்டம் மாண்டிப்பட்டி, செந்தில் குமரன், இவர்களுக்காக இட்லிக்கடை படத்தில் வந்து விவிதாஸ் 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
1: 102.3 FM. வெல்கம் பேக். 8:24 ஆயிட்டிருக்கு. விவித் பாரதி தமிழ் ஃபேம் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் எஃப்எம், வேலூர் எஃப்எம், திருப்பத்தூர் எஃப்எம்லையும் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நேயர்கள், நீங்களும் வந்து போஸ்ட் கார்டு மூலமாக பாடலை விரும்பி கேட்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை வானொலி நிலையம், ஆல் இண்டியா ரேடியோ, விவித் பாரதி தமிழ் ஃபேம், உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, சென்னை 6,04. ஸோ இந்த முகவரிக்கு உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேளுங்க. கட்டாயம் நீங்கள் கேட்குற பாடல் எங்கள் கிட்டே இருந்துச்சு, உங்களுக்கு ஹாப்ளே பண்ணுறோம். புது பாடலை கேளுங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததான் மாரீசன் படத்தில் வந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன். ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம் ஜோதி, ஈசன், முருகசாமி, வஜ்ரவேல், பிரபாகரன், கங்காதரன். பொன்னியின்மேடு வண்ணை கணேசன், கஸ்தூரி, சுகன்யா, பரத், விஜயசங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ், சுஷ்மிதா ஸ்ரீ. மதுரவாயில் வேல்நகர், கதிர்வேல், சென்னை பாடி ரவி, கலவை மேல் நெல்லி, விஜயன், சிறுங்காட்டூர் அம்மா, சின்னம்மாள், மதுரவாயல் ரோஸ். இவர்களுக்காக மாரீசன் படத்திலிருந்து விவிதாஸ்.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌனகீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்
4: உங்கள் விருப்பம்
5: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
6: 8:30 ஆயிட்டிருக்கு. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 பாரதி தமிழ் FM-ல. நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜே உமா விஜயகுமார். நிகழ்ச்சி அடுத்ததா ரெட்ரோ படத்துல இருந்து பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. பட்டாளம், அப்துல் ஜலீல், திருவல்லிக்கேணி அசோக்குமார், சேப்பாக்கம் பாலா, கிண்டி ஆனந்தன், நுங்கம்பாக்கம் விஸ்வநாதன், ஆயிரம் விளக்கு ஷேக் தாவூத், மன்னடி பஹீர் பஷீர் அஹமத், மேல் ஆவதம், பார்த்திபன், பிச்சை, ராணி, திருத்தணி, கீழந்தூர், ஏகாம்பரம், நளினி, பானாவரம், தேவன், நளினி, பிரியா, சிட்லப்பாக்கம், முருகன், கெங்கம்மாள், புதுப்பாக்கம், வரதராஜன், ரதிதேவி, நந்தம்பாக்கம், பிரியா, பாரதி குமரன், துலாசபுரம், மனோகரன், ரவி மோகன். சோ இவர்களுக்காக ரெட்ரோ படத்திலிருந்து பி வித் அஸ்.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி

0: வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒரு முறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
2: உங்கள் விருப்பம்,
3: அதுவே நம் அனைவரின்

0: எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோடு பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.
1: மாதவரம், திருவள்ளூர் தெரு, டெய்லர், விநாயகம், மதனகுமாரி, அஜித், சங்கவி, அஸ்வித், ரோஷன், தர்ஷன், சாய், தருண், சாய், பிரித்திகா, கோவிலாம்பூண்டி, செல்வகுமார், சந்தியா, வர்ஷினி, யாமினி, மாதவரம், ஏகாந்தம், எழிலரசன், எழிலவன், எழுவியம், திருமழி, இசை, ராஜசேகர், தனசேகர், குணசேகர், ஞானசேகர், அமுதாசேகர், கொடுங்கையூர், ராமு, விஜயா, விஜயகுமார், நந்தினி, விஷால், நதியா. ஸோ இவர்களுக்காக அச்சம் என்பது மடமையடா படத்திலிருந்து.

8:44 ஆயிற்று. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 இதுலேயும் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. போஸ்ட் கார்டு மூலமாக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் தான் உங்கள் விருப்பம்ல ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அண்ணனுக்கு ஜெய் படத்துலேருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. திருமழிசை, கஸ்தூரி அருணாசேகர், ஜெகநாதபுரம் சரஸ்வதி, தனசேகர், காட்டுப்பாக்கம் ஹேமாவதி, யுவராஜ், காமராஜர் திரு, தீபா பிரகாஷ், மணலூர்பேட்டை சுரூபராணி, ராஜசேகர், திருமழி இசை, பிரேம்பத்து, மஞ்சுளா ஆனந்தன், குரோம்பேட்டை என் சத்யநாராயணன், பத்மா அனன்யா, ஆத்யா அனிதா, வாசுதேவ கிருஷ்ணா, விஸ்வா, எஸ் ஆர்த்தி, வருண். ஸோ இவர்களுக்காக வரப்போகிற பாடல் அண்ணனுக்கு ஜெய் படத்தில் இருந்து பேதாஸ்.

0: எப்பவுமே போனும் கையுமா இருக்காது.
1: என்ன பண்றது சித்தப்பா, போர் அடிக்குதே.
0: நாங்கள் எல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது எங்க தாத்தா பாட்டி எல்லாம் கதை சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், நாங்களும் கேட்போம்.
1: அதெல்லாம் அந்த காலம் சித்தப்பா, இப்ப யாரு கதையெல்லாம் சொல்றாங்க?
0: ஏன் சொல்லல, நம்ம விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல சனிக்கிழமை காலையில 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் எல்லாம் சொல்றாங்க. அது மட்டுமா, நிறைய பாடல்கள் இடையே கேட்டு ரசிக்கலாம். உனக்கு பொழுதும் போகும், நிறைய நல்ல பயனுள்ள கதைகளும் கேட்டு தெரிஞ்சு.
1: இதோ இப்பவே டியூன் பண்றேன்.
0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: 102.3 தமிழ்நாடே கேக்குது நின்னு
1: தமிழ் எஃப்எம்
2: 8:51.

0: ஆயிடுச்சுக்கு. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்கள் விருப்பம்ல குளமாவை கோகிலா படத்துல பாடலை கேட்டிருக்காங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மேட்டுத்திரு பொன் ஸ்ரீனிவாசமூர்த்தி, சுமதி, திருமலைவாசன், விஷ்ணுபிரியா, சாதனா ஸ்ரீ, ராமகிருஷ்ணன், அபிநயா, நிமலன், தூத்துக்குடி மாவட்டம் குலசி, நச்சுமுதீன், சலாலுதீன், சிராஜுதீன், சம்சுதீன், தாஜ்நிஷா, பெருசிவாக்கம் சவுந்தரராஜன், கே எம் கார்டன், எம்ஜி செல்வகுமார், ஆர் கே நகச்சிங்க சோழன், மேட்டு சக்கரக்குப்பம், பூமொழி கஜேந்திரன். ஸோ இவர்களுக்காக
1: வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்தை பொண்ணுதான் கல்யாணம் பண்ணு சொல்ற அம்மா, பேர குழந்தைகளை பாக்கணும் சொல்ற பாட்டி, இந்த டாச்செல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவேன், கட்னா அந்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருகிட்டயுமே சொன்னதில்லை.
2: முதல் முறையா உங்ககிட்டதான் சொல்லப்படுறேன்.
3: அவ முன்னால நிக்கிறான், அவ கண்ணால சொக்கிறான், நான் தன்னால சிக்கிறேன், பின்னால சுத்துற, முன்னால சாவுற, அவ முன்னால நிக்கிறான்.

வசந்த் அண்ட் கோ. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி. ஸோ உங்கள் விருப்பம்ல அப்படியே கடைசி பாடலை யார் விரும்பி கேட்டிருக்காங்கன்னா, புது கேசவரம், வஜ்ரவேலு, கேசவன், தக்கோலம், நடராஜன், கிருஷ்ணம்மா, காஞ்சிபுரம், ஏனாத்தூர், நாகராஜ், செல்வி, ரித்திகா, பன்ரொட்டி,

உறையூர் சுந்தரமூர்த்தி, மருகதம் செம்பரப்பாக்கம் ஏழுமலை ரெஜினா, சோமங்கலம் சரத்கோபன், பரணிபுத்தூர் துறைவேலு நவீனன், அரிச்சந்திராபுரம் ஸ்ரீனிவாசன், கனகவல்லி வேதம், மதுரவாயில் ஆதரா, சம்யுக்தா சம்பத், மனோகரன், சோமங்கலம் சரத்கோபன், ரவீந்திரன், பிச்சைவாக்கம் சிகாமணி, ஏகாம்பரம் ரவி இவர்களுக்காக கோப்ரா படத்திலிருந்து விவிதாஸ்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் கேம் ஷோ விளையாட போகிறோம். நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கிட்டிருப்பது ஆர்ஜியோமா விஜயகுமார். கேம் ஷோவில் கலந்துக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணி 2952-08-53-28-38-9871 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் நீங்கள் பேசலாம். ஸோ நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் பாடல் சிவாஜி படத்துலேருந்து வரப்போகுது. பிவிதாஸ்

0: பத்து வார்த்தை. ஓகே, ஸோ நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நேயர்கள் பங்கெடுக்கணும் அப்படின்னா 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணுங்கள். 2952-0853 அப்படி இல்லைனா 2838-9871 இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். ஐ ஸோ நிகழ்ச்சியோட முதல் நேயர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
1: வணக்கம் மேடம், நான் அப்துல் காதர், ராமநாதபுரம் மாவட்டம், அதிராமங்கலத்தூர்.
0: ஓகே, அப்துல் காதர், ராமநாதபுரம் மாவட்டம். ஓகே.
1: ஆமா,
0: இதான் ஃபர்ஸ்ட் டைமா சார்?
1: என்ன மேடம்,
0: இதான் ஃபர்ஸ்ட் டைமா நீங்க வர்றதே இல்ல?
1: ஆமா, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஷோக்கே. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன்.
0: ஓகே, சூப்பர் சூப்பர், வெல்கம் வெல்கம் வெல்கம். போலாமா?
1: போலாம். என்ன கேம்?
0: என்ன கேம் பார்த்தீங்களா? கேம் கதறி கதறி சொன்னா என்ன கேம் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு எழுத்து சொல்ல, அந்த
1: எழுத்து
0: ரெகுலரா கொடுக்கற கேம் தான். இப்ப என்ன அப்படின்னா, நான் எழுத்து சொல்லுவேன் அப்படின்னு சொன்னல, இன்னைக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா எல்லாமே கலந்து சொல்லலாம். பச்சை நிறத்தில் இருக்கும் காய்கறிகள் பழங்கள், 10 பேர்கள் சொல்லுங்க. நேரம் துவங்குகிறது.
1: மிளகாய், குடை மிளகாய், பீன்ஸ், அவரைக்காய்.
0: நேரம் முடிந்து விட்டது. இப்படி ஸ்லோ மோஷன்ல பேசுனீங்கன்னா எப்படி? 10 வினாடி தானே உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கேன், சும்மா ஃபாஸ்டா கெட்ட கெட்ட கெட்ட கட ஓட வேண்டாமா. நன்றிகள் நன்றிகள். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து? மேட்டுப்பாளையம் நாகராஜன். போலாமா? ஓகே, என்ன கொடுக்கலாம் உங்களுக்கு? சரி, என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ஓகே, தனுஷ் அவர்கள் நடித்த 10 திரைப்படங்களோட பெயர்கள் சொல்லுங்க. நேரம் துவங்குகிறது.
2: வேட்டைக்காரன்,
0: தனுஷ் சொல்றேன். நேரம் முடிந்து விட்டது. எவ்வளோ படம் இருக்காங்க, படம் இருக்கு. நன்றிகள் நன்றிகள். ஸோ இதுதான் கேம். ஸோ வந்து நான் வார்த்தைகள் சொல்லுவேன் இல்லை எழுத்து சொல்லுவேன். ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு எது வருதோ அதை வச்சு நீங்கள் 10 வார்த்தை சொல்லணும். 10 வினாடி மட்டும்தான் நேரம். அதுதான் வந்து இங்கே ட்விஸ்ட்டு. ஓகே, ஸோ நிகழ்ச்சியில் அடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னாலே ஒன்னாலே படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. பிவிதாஸ்.

0: இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
1: ஒன்பது மணி 7 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. 102.3 பாரதி தமிழ் ஃபிலிம்ல கலக்கலரங்கம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. கேம் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு எழுத்து சொல்வேன், அந்த எழுத்துல துவங்கக்கூடிய 10 வார்த்தைகள் வந்து நீங்க சொல்லணும். 10 வினாடியில்

0: ஒன்பது மணி 14 நிமிஷம் ஆயிருக்கு. 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்ல கலக்கலரங்கம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜி உமா விஜயகுமார். கேம் ஷோ அப்படின்னு சொல்லிட்டேன், 10 வினாடியில் 10 வார்த்தை, அதாவது நான் ஒரு வார்த்தையை சொல்லுவேன், அந்த வார்த்தை தொடர்பான வார்த்தைகளை நீங்கள் வந்து சொல்லணும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு காஃபி அப்படின்னு சொன்னோன்னா காஃபி என்ன, மக்கு, அப்புறம் வந்து காபித்தூள், சூடு, அடுப்பு, காலை, அப்புறம் வந்து மனம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 10 வார்த்தை வந்து 10 வினாடியில் நீங்கள் சொல்லணும். இது தொடர்பான வார்த்தைகள் இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நிகழ்ச்சியை நீங்கள் அழைக்கலாம், 0444 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணி 2952 0853, இந்த நம்பர் பிஸியாக இருந்தால் 2838 9871 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பேசலாம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார், எங்கே இருந்து?
1: திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஆட்டோதுறை.
0: ஓகே, துரை அவர்களே போலாமா?
1: ஆ, போலாம்.
0: சரி, உங்களுக்கான வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, கடற்கரை, நேரம் துவங்குகிறது.
1: கடற்கரை, நீர், அலை, மணல், கடைகள், மக்கள், காட்சி, நீளம்.
0: சூப்பர் சூப்பர். ஆனா 7 வார்த்தைகள் சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லுங்க, நீங்க முடிச்சிருக்கலாம். நன்றிகள் நன்றிகள். வணக்கம். யார், எங்க இருந்து?
2: வணக்கமா.
0: வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் சிறுகாடி மாணிக்கம் டெய்லர்மா, சிறுகாடி இருந்து மாணிக்கம் டெய்லர்.
0: ஓகே மாணிக்கம் அவர்களே போலாமா?
2: ஈஷா சொல்லுங்கம்மா, ஈஷா சொல்லுங்கம்மா.
0: ரொம்ப ஈஸியா தான் கேமே போயிட்டு இருக்கு, போலாமா? சரி, உங்களுக்கானது வந்து நேரம், இது தொடர்பான வார்த்தைகள் சொல்லுங்க. நேரம் துவங்குகிறது.
2: நேரம், நேரம் வந்து வாழ்க்கைக்கு
0: முக்கியமானதுமா. என்ன கேம்னே தெரியாம வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு வார்த்தை சொல்லுவோம், அது தொடர்பான வார்த்தைகள் 10 வார்த்தைகள் சொன்னோம் 10 வினாடியில. நேரம் துவங்குகிறது. இல்ல இல்ல இல்ல, நேரத்தை பத்தி பேசுவேன். நேரத்தை பத்தி நம்ம கேம் ஷோ, கேம் ஷோ கேட்டுட்டு நீங்க மறுபடியும் லைன்ல வாங்க சார். நன்றிகள் நன்றிகள். வணக்கம்.
3: வணக்கம் அம்மா.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க சார்?
3: தஞ்சாவூர் மாவட்டம் கவிதலங்கரப்பூர்ல இருந்து அரியமுத்து பேசுறேன்.
0: பேர் என்னங்க?
3: ஆமாங்க,
0: பேர், உங்க பேர் சரியா கேக்கல.
3: அரியமுத்துமா.
0: ஓகே ஓகே, போலாமா சார்? கேம் ஷோ கேட்டுட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு கேம் புரிஞ்சது தானே, இல்ல மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா?
3: புரிஞ்சதுமா.
0: ஓகே, உங்க ரேடியோ வால்யூம் மட்டும் குறைச்சிருங்க சார்.
3: நான் வெளியில நிக்கிறேமா.
0: ஃபீட்பேக் வருது, நான் பேசுறது. ஓகே, உங்களுக்கான வார்த்தை இயற்கை, இயற்கை தொடர்பான 10 வார்த்தைகள் சொல்லுங்க. நேரம் துவங்குகிறது.
3: இயற்கை,

0: இயற்கை தனமா
1: தொடர்பான வார்த்தைகள் வந்து நீங்க சொல்லணும், அதுவும் 10 வினாடியில சொல்லணும். இதுதான் கேம் ஷோ. சோ கேம் ஷோவை கேட்டுட்டு நிகழ்ச்சியில தயவு செய்து வந்து கலந்துக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா சிவபதிகாரம் படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் வரப்போது. பிவிதாஸ்
2: அப்படியா நாளாக என்ன ஆள வந்த பேரழக செப்புக்கல்லு சீரழக சின்ன சம்பவம்.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய்

0: தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 ஃப்ரம் 12th ஆகஸ்ட் டு 12th அக்டோபர்.
1: ஒன்பது மணி 22 நிமிஷம் ஏற்றிருக்க 102.3 பார்த்தி தமிழ் ஃபிலிம்ல 10 வினாடியில 10 வார்த்தைகள். நான் ஒரு வார்த்தை சொல்வேன், அந்த வார்த்தை தொடர்பான வார்த்தைகள் தான் நீங்க 10 வினாடியில சொல்லணும். ஓய் சுனிகேஷ்ல அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், யார் இங்கிருந்து? 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் தான். நீங்கள் யார், எங்கிருந்து பேசுகிறீர்கள்?
2: நானே திருப்பனந்தாள்.
1: என்னங்க?
2: தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பனந்தாள்.
1: ஓகே, பேரு?
2: கண்ணகி.
1: ஓகே, இது முதன் முறையா கண்ணகி?
2: ஆமா சார். ஆமாமா.
1: ஆமா, ஓகே. அந்த அந்த எக்ஸைட்மென்ட் தெரியுது, அந்த பதட்டமும் இதுவும் தெரியுது.
2: ஆமா.
1: ஓகே, நீங்க தொடர்ந்து கேக்குறீங்களா?
2: ஆ, சின்ன பிள்ளையில இருந்து கேட்டுகிட்டு இருக்கேன்.
1: சூப்பர், வெரி குட். போலாமா? கேம்
2: போலாமே.
1: கேம் புரிஞ்சது தானே?
2: ஆ, தெரியும்.
1: ஓகே, சரி. உங்களுக்கான வார்த்தை உணவு. இது தொடர்பான 10 வார்த்தைகள். நேரம் தூங்குகிறது.
2: எதுனாலும் சொல்லலாம்ல.
1: ஆமா, நேரம் தூங்குகிறதுக்கு அப்புறம் டவுட் கேக்குறீங்களே. அதாவது உணவு தொடர்பான என்ன வார்த்தை வேணாலும் சொல்லலாம், நேரம் தூங்குகிறது.
2: இட்லி, தோசை, இடியப்பம், சப்பாத்தி, பூரி, பொங்கல், வடை.
1: நேரம் முடிந்து விட்டது, நேரம் முடிந்து விட்டது. சாப்பாடு பிரியரா இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க டக்கு டக்கு டக்குன்னு சாப்பாடு சொல்லிருக்கலாமே. நன்றிகள், நன்றிகள். வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சந்திரசேகர். ஓகே, போலாமா?
3: எனக்குரிய அந்த சொல் சொல்லுங்க மேம்.
1: ஓகே, ஸோ உங்களுக்கானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரம். இது தொடர்பான 10 வார்த்தை. நேரம் தூங்குகிறது.
3: இலை, செடி, கொடி, இயற்கை, காய், கனி, பூ, இலை, இலையுதிர்காலம், கார்காலம், மழைக்காலம்.
1: ஓகே, நேரம் முடிஞ்சு விட்டது, நேரம் முடிஞ்சு விட்டது. 10 வார்த்தை சொல்றீங்க, ஆனா நீங்க நடுவில் இலைன்றது 2 தடவை மட்டும் பயன்படுத்துறீங்க. நன்றிகள், நன்றிகள். ஓய் சோ நிகழ்ச்சியில் அடுத்ததா போகிரி படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. விவிதாஸ் 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்.

0: 9 மணி 34 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்ல நீங்க கேட்டுட்டு இருக்கேன் இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம் கேம் ஷோ விளையாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் வார்த்தையை சொல்லுவேன், அந்த வார்த்தை தொடர்பான 10 வார்த்தைகள் சொல்லணும். உங்களுக்கான நேரம் 10 வினாடி மட்டும்தான். நேர்கள் நீங்க இதில் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சி அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் இங்க இருந்து?
1: தருக்கை சண்முகவள்ளி சிவாஜி பேசுங்களா மேடம்.
0: உங்க பேர் என்ன?
1: தருக்கை சண்முகவள்ளி சிவாஜி மேடம்.
0: சண்முகவள்ளி சிவாஜி பேரா?
1: ஆமாங்க மேடம். வீட்டுக்கார பேரோட சேர்ந்து சொல்ல மேடம். சிவாஜி என் வீட்டுக்கார பேரு.
0: ஓ அப்படியா? ஓகே ஓகே ஓகே ஓகே.
1: சண்முகவள்ளி மேடம்.
0: ஓகே ஓகே ஓகே. எந்த ஊர் சொன்னீங்க? எந்த ஊர் சொன்னீங்க?
1: தருக்கை. தருக்கை
0: எங்க இருக்குது?
1: தஞ்சாவூர் மாவட்டம் மேடம். காவிரி ஆறு குறுக்க போறதுனால வடசேர்க்க தென்சேர்க்கன்னு வச்சிருக்காங்க மேடம். வடசேர்க்க நாங்க.
0: ஓ அப்படி.
1: ஆமா பொதுவா ஆனா சருக்கன் தான் பேரு. ஆனா தென் காவிரி ஆத்துக்கு வடகரில் இருக்கலாம் நாங்க வடசேர்க்கை.
0: ஓகே சூப்பர் சூப்பர். போலாமா மேம்?
1: நேரம் தூங்குகிறது
0: நேரம் முடிந்து விட்டது. நன்றிகள் நன்றிகள். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: யார் இங்க இருந்து?
2: சண்முகர் பேசுறேன் மேடம்.
0: எழில்துறை எங்க? எழில் நகர் சண்முகதுரையா?
2: சண்முகதுரை.
0: ஓகே ஓகே ஓகே ஓகே. போலாமா சார்? கேம் புரிஞ்சது இல்லையா? சரி, உங்களுக்கானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பள்ளி. நேரம் பள்ளி ஸ்கூல் சொல்லுவோம்ல, அது தொடர்பான 10 வார்த்தை. நேரம் தூங்குகிறது.
2: மாணவர்கள், ஆசிரியர்கள், பிரம்பு, சாப்பீஸ், கரும்பலகை, பேனா, பென்சில், புக்கு.
0: சூப்பர் சார் சூப்பர். நன்றி நன்றி நன்றி. 10 வார்த்தைகள் சொல்லிட்டீங்க.
2: தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி.
0: வெரி குட் வெரி குட். ஓகே, ஸோ நியூஸ்லாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, எந்த படத்தில் அந்த பாடல் கேட்க போகிறீங்க?

0: Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026. Issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
1: பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 044-295-2-08-53 மற்றும் ஒரு எண் 283-89-871. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.
2: ஒன்பது 43 ஆகி கொண்டிருக்கிறது. கலக்கல்லாரங்கம் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யார் என்று பார்ப்போம். 10 வினாடியில் 10 வார்த்தை கேம் ஷோவில் பங்கு பெறும் நபரின் பெயர் என்னவோ?
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் இங்கிருந்து?
3: திருவான்மையிலிருந்து கலையரசி மேம்.
2: கலையரசி ஃப்ரம் திருவான்மையூர். கேம் கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: கேட்டுட்டு இருக்கிறேன் மேம்.
2: புரிஞ்சுதா?
3: புரிஞ்சுது.
2: போலாமா? சரி, உங்களுக்கானது பாத்தீங்க அப்படின்னா இசை. இது தொடர்பான 10 வார்த்தைகள். நேரம் துவங்குகிறது.
3: வீணை, ஹார்மோன், மியூசிக் டைரக்டர், பாட்டு, வரிகள்.
2: நேரம் முடிந்து விட்டது. நேரம் முடிந்து விட்டது. ஹார்மோனின் சொல்ல வந்தீங்களோ?
3: ஆமா மேம்.
2: ஓகே, நன்றிகள், நன்றிகள். வணக்கம். வணக்கம். லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் மேடம்.
2: யார் இங்க இருந்து மேம்? வணக்கம்.
4: கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டம் காந்திநகர்ல இருந்து செண்பகவல்லி ரங்கநாதன் பேசுறேன் மேடம்.
2: ஓகே. காந்தி
4: நகர். நகர்
2: காந்திநகர். பேர்
4: செண்பகவல்லி மேடம்.
2: ஓகே. செண்பகவல்லி அவர்களே, போகலாமா? சரி, உங்களுக்கான வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்டிகை. நேரம் துவங்குகிறது.
4: தீபாவளி, பொங்கல், சுதந்திர தினம்.
2: நேரம் முடிந்து விட்டது. நீங்க ஏன் பண்டிகைனா பண்டிகை மட்டும் சொல்லணும்? பண்டிகை தொடர்பான எல்லாமே சொல்லலாம்ல. உணவு சொல்லலாம், விடுமுறை சொல்லலாம், சந்தோஷம் சொல்லலாம், குடும்பம் சொல்லலாம், இதெல்லாம் இருக்குல்ல, அது தொடர்பான எல்லா வார்த்தைகளும் நீங்க சொல்லலாம். ஓகேவா? நன்றிகள், நன்றிகளும்மா. தயவு கூர்ந்த நேயர்கள் வரும்போது தங்களது ரேடியோ வாலிமை குறைத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நீங்க வச்சிங்க அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், பட் இங்கே ஃபீட்பேக் வரும். மற்ற நேயர்களுக்கு நீங்கள் பேசுகிறது சரியாக கேட்காது. ஓகே. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நான் அவனில்லை படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. 102.3 பாரதி தமிழ் FM கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்பதா ஜீவ் மாவ ஜெயக்குமார். பிவிதாஸ்

0: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஒன்பது மணி 51 நிமிஷம் மாயிற்றுக்கு 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்ல நீங்க கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி கலக்கல்லரங்கம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வெரி நைஸ். வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம். கூறுவது யாரோ?
2: ரேவதி, 52, வாழ்த்துக்கள்.
1: நன்றிகள்.
2: சொல்லுங்க.
1: ஓகே, போலாமா? சரி, உங்களுக்கான வார்த்தை இப்படி கொடுக்கலாம். ஓகே, இரவு. இது தொடர்பான 10 வார்த்தைகள் சொல்லுங்க. நேரம் தூங்குகிறது. ஹலோ,
2: சொல்லுங்க சொல்லுங்க.
1: இரவு, இரவு.
2: நிலவு, நட்சத்திரம், இருட்டு, அமைதி.
1: நேரம் முடிந்து விட்டது. நேரம் முடிந்து விட்டது. ஏன் ஒய் இத்தனை அளவுக்கு பாஸ் விட்டுட்டு நீங்க சொன்னீங்க?
2: தெரியல மேடம், போன் தெரியல, அது புடிச்சு.
1: ஆச்சோ. ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே. நன்றிகள்மா, நன்றிகள், நன்றிகள். வணக்கம். ஹலோ.
3: ஹலோ,
1: யார், எங்க இருந்து?
3: நான் ரதி பாலாஜி பேசுறேன்மா.
1: ரதி பாலாஜி, எங்க இருந்துமா?

0: மடுமாநகர்.
1: மடுமாநகர், ஓகே போலாமா? சரி, உங்களுக்கான வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயணம். இது தொடர்பான 10 வார்த்தை நேரம் துவங்குகிறது. சரி, ஓகே. சமையல் நேரம் துவங்குகிறது.
0: சமையலா? அதுல இருக்கிற பொருளுங்களை சொல்லுங்க.
1: எதுனாலும் சொல்லலாம்.
0: சரி, இது வெங்காயம், பச்சை மிளகா, கடுகு, மிளகு, சீரகம்.
1: 5 வார்த்தை கூறியுள்ளீர்கள். நேரம் முடிந்து விட்டது. நன்றிகள்மா.
0: நன்றி
1: நன்றி. ஐ சோ நிகழ்ச்சியில் அடுத்ததா கூடல் நகர் படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. பிவிதாஸ்.

ஸோ அப்படியே நிகழ்ச்சிக்கு ஒரு ரெண்டு கார்டு போட்டலாம். நான் மறுபடியும் உங்களை ரிட்டர்ன் நேரம்ல வந்து மீட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் கால் பண்ணி பேசினா அத்தனை நேரத்துக்கும் ரொம்ப நன்றி. டெட்டா பாபா சொல்கிறது அர்ஜுமா விஜயகுமார்.

0: காற்றலையில் கலந்திருக்கும் அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். நேயர்கள் இணைந்திருப்பது பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களே, நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: என் கேள்வி.

ஆம் நேயர்களே, என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்று சிறப்பிக்கலாம். சிறப்பிக்கணும் அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952 0853 மற்றொரு எண் 2838 9871. நீங்கள் வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல ஊரும் பேரும் அப்படி கொடுக்குற குறிப்புகளை வச்சு அது என்ன ஊர் அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிச்சிட்டு வர போகிறீங்க. கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த தொலைபேசி எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா? வரக்கூடிய

0: மேடம் பாத்திரம், பாத்திரம் பாத்திரத்துல ஒரு வகை மேடம்.
1: ஓகே மேடம், ஓகே.
0: வாளின்னு சொல்றோம், அந்த மாதிரி சொல்றோம், அண்டா அந்த மாதிரி, இது ஒரு வகை மேம்.
1: ஓகே.
0: ஒரு தோல் இசைக்கருவி ஒன்று இதுல இருக்கு மேம், ஒரு தோல் இசை கருவி, அது ஒரு உடுக்கை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இசை கருவி மேடம். சூப்பர், ஓகே மேடம். உடுக்கை மாதிரி துடி, அழகா கண்டுபிடிச்சிருக்கீங்க மேடம். வன்முறையோடு தொடர்புடைய ஒரு சொல்லு இதுல இருக்கு, அது ஒரு திரைப்படமும் கூட. ஓகேவா? அடுத்தது மேடம், குடும்பத்தை குறிக்கும் சொல் சுருக்கமா.
1: அது வந்து குடின் வருமா?
0: குடின் தான் மேடம் வருது. சூப்பர் மேடம்.
1: தண்டனையும்
0: குறிக்கும்னு சொன்ன. அடுத்து மேடம், ஒரு தோல் இசை கருவி ஒன்று, அது துடின்னு சொல்லிட்டீங்க. வன்முறையோடு தொடர்புடைய ஒரு சொல், ஒரு திரைப்படமும் கூட. ராயப்பேட்டையில் லலிதா மேடம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச். பாய் பாய் லலிதா மேடம்.
1: பாய்.
0: நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி. தமிழ் பண்பலை 103.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளும் கூட, என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டுமே. அடுத்து வரக்கூடிய நேயர் யாரு? வாங்க. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
2: மணப்படையிலிருந்து பிரபு பேசுறேன் மேடம்.
0: மணக்குடி பிரபு சார்.
2: மணப்படையூர்.
0: மடையூரா?
2: மணப்படையூர்.
0: மணப்பனையூர். மணப்பனையூர் எங்க இருக்கு?
2: மணப்படையூர் தாய்மலை இருக்குல்ல மேடம். சுவாமி மலை.
0: அங்க
2: அங்க பக்கம் தாய்மலை இருந்து 2 கிலோமீட்டர்.
0: ஓஹோஹோ. நியர் கும்பகோணம் அந்த பக்கம். மணப்பனையூர்ல இருந்து பேர் மட்டும் ஒரு தடவை பதிவு பண்ணலாமா
2: சார்? மணப்படையூர் மேடம். மணப்படையூர்.
0: படையூர். சரி, ஓகே. மணப்படையூர்ல இருந்து
2: பிரபு.
0: பிரபு சார் போலாம் நம்ம. அந்த மறைத்து வைத்தல், மறை இப்படின்லாம் பொருள்படக்கூடிய ஒரு சொல் இருக்கு இதுல. இந்த முதல் எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் சேர்த்தால் ஒரு இசையமைப்பாளர் பெயர் கூட வருது.
2: மனோ.
0: அது இது எப்படி அது மனோ அப்படிங்கறது நீங்க இப்ப உடனே ஓ ரெண்டு எழுத்து அப்படின்றதுனால வச்சுக்கிட்டீங்களா? இல்ல இல்ல, அப்படி கிடையாது. பழங்கால விளையாட்டு ஒன்று. அடுத்தது பாத்தீங்கன்னா, மனைவியை இப்படியும் அழைப்பர். என்னவா இருக்கும்
2: அது?
0: இது ஒரு ஊர். இது ஒரு ஊர் தான். ஆமாமா. சரி, தெரிஞ்சுப்போமா? நன்றி நன்றி
2: நன்றி.
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. அரியலூர் மாவட்டத்திலிருந்து யார் பேசுறீங்க?
3: ஜெயா பேசுறோம்.
0: ஜெயா மேடம், இப்பதான் வரீங்க இல்லையா?
3: ஆமா ஆமாங்க மேடம்.
0: அரியலூர் மேடம் கேட்டுட்டு இருந்தீங்களா? ஜெயா மேடம்
3: கேட்டுட்டு இருந்தோம்.
0: சொல்லுங்க மேடம். அப்ப விடை சொல்லுங்க. மறைத்து வைத்தல், மறை அப்படின்னு பொருள்படக்கூடிய ஒரு ஒரு சொல் இதுல இருக்கு. முதல் எழுத்தும் இரண்டாம் எழுத்தும் சேர்ந்தால் ஒரு இசையமைப்பாளர் பெயர் வருது. பழங்கால விளையாட்டு ஒன்று இதுல இருக்கு. மனைவியை இப்படியும் அழைப்பர். இதெல்லாம் நீங்க அப்படியே திருப்பி போட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஊரோட பெயர் வரும். அந்த ஊருக்கு அப்படியே நம்ம போயிட்டு வந்த ஃபீலிங் பண்ணிக்கலாம். என்ன ஃபீலிங்கு அப்படின்னு மட்டும் கேட்டுறாதீங்க. பரவாயில்ல, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? நன்றி. வணக்கம்
4: மேடம்.
0: அது வந்து

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். வரக்கூடிய முதல் நேயர் யாரு? வாங்க, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? லலிதா மேடம், நான் இனிமேல் தான் கேள்வியே கேட்க போறேன், போலாமா? முதல் குறிப்பு பாத்தீங்கன்னா, தலைவன், தலைவி, தோழி இவர்களோடு தொடர்புடைய ஒரு சொல். ரெண்டாவது குறிப்பு பாத்தீங்கன்னா, பல பொருள் தரக்கூடியதா இருக்கு மேடம். இத தண்டனையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லா இருக்கு. ஒரு கணம் இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாவும் இருக்கு. பாத்திரம் இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாவும் இருக்கு. அடுத்த குறிப்பு பாத்தீங்கன்னா,

0: பழங்கால விளையாட்டு ஒன்று.
1: தேவி கூப்பிடுவோம் மனைவிய.
0: சரி ஓகே வைங்க, என்னதான் சொல்றீங்கன்னு நான் பாக்குறேன். அப்புறம்
1: தேவிப்பட்டினமா,
0: தேவிப்பட்டினம் வரும் அப்படின்னு நினைக்க. அப்ப தேவிப்பட்டினம் வந்து அதுல தேவா எங்க இருந்து வரும்? வராது இல்லையா, யோசிக்கலாமா? என்னங்க புரியல, புரியல, தே கரெக்டான்னு கேக்குறீங்க? அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? நன்றி நன்றி. வணக்கம், விவத் பாரதி தமிழ் பண்பலை. சார் உங்களுடைய வாய்ஸ் லோவா கேக்குது, யார் எங்க இருந்து பேசுறீங்க? டி நகர்ல இருந்து ரங்கராஜன். சொல்லுங்க ரங்கராஜன் சார்.
2: வேதாரண்யம்.
0: வேதாரண்யம், சரியான விடை ரங்கராஜன் சார்.
2: வேதா இசையமைப்பாளர்.
0: ஆஹா,
2: தாயம்.
0: ஆ,
2: அந்த இது தாயம் விளையாட்டுக்கு வரும்.
0: வரும்.
2: அந்த மறைத்தல்.
0: ம்,
2: வேயம் மறைத்தல்.
0: மறைத்தல் மேம். ஆ, கரெக்ட், மிகச்சரி. ஆ, தாயம் சொல்லிட்டீங்க, மனைவியை இப்படியும் அழைப்பர்.
2: ஆமா,
0: அது என்னது?
2: தாரம்.
0: தாரம், இப்ப எல்லாமே சொல்லிட்டீங்க.
2: ஆ, ஓகே,
0: சூப்பர், வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. அவ்வளோதாங்க, நேயர்கள்லாம் நம்ம என்ன சொல்ல அடி தூள் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. வேதாரண்யம் அப்படிங்கிறது தாங்க மிகச்சரியான விடை. மறைத்து வைத்தல், மறை அப்படின்னு பொருள்படக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மண்ணுக்குள்ளே மறைந்திருக்கிறதுனால தான் அது வந்து வேர் அப்படின்னு சொல்லப்படுது. மறைந்திருந்து வேட்டையாடுனதுனால தான் வேடன் அப்படின்னு சொல்லப்படுறாரு. மறைத்து சுற்றிலும் பாதுகாப்போடு இருக்கிறதுனால தான் வேலி அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் அதுக்கு வே அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழியும் கூட இருக்குது. முதல் எழுத்தும் இரண்டாம் எழுத்தும் சேர்ந்தால் ஒரு இசையமைப்பாளர் பெயர் வரும். வேதா அப்படிங்கிறது இசையமைப்பாளருடைய பெயர். பழங்கால விளையாட்டு ஒன்று அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தாயம் அப்படிங்கிறது மனைவியை இப்படியும் அழைப்பர். தாரம் அப்படிங்கிறது மிகச்சரியான விடைங்க. ஆக மொத்தம் இதை திருப்பி போட்டு பார்த்து வேதாரண்யம்னு கண்டுபிடிச்சாச்சு. திரு மறைக்காடு பழைய பெயராக இருந்திருக்கு. திருவிடை மருதூர் தேரழகு, வேதாரண்யம் விளக்கழகு, திருவாரூர் தேரழகு, மன்னார்குடி மதில் அழகு அப்படிங்கிற முதுமொழி வழி இந்த ஊருடைய வேதாரண்யத்தையுடைய பெருமையை நம்மளால் உணர முடியும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி அப்படின்றது கூட ராயப்பேட்டை லலிதா அவங்க கண்டுபிடிச்சாங்க. நீர் நிறைந்த நிலத்தை தூத்து துறைமுகமும் குடியிருப்பும் தோன்றிய ஊர் அப்படிங்கிறதுனால தூத்துக்குடி அப்படிங்கிற பெயர் வந்ததாக சொல்லப்படுது. வாகைக்குளம் கங்கை கொண்டான் கல்வெட்டுக்களில் தூற்றிக்குடி அப்படின்னும் குறிப்பிடப்பட்டிருக்கு தூத்துக்குடி அப்படிங்கிற இடம். ரைட், அடுத்து நம்ம கேட்கக்கூடிய பாடல் பார்த்தீங்கன்னா ராஜாத்தி ராஜா. இந்த படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன் கற்பனையில்.
3: மாமாவும் பொண்ண கொடு

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் விடை போட்டிருக்காங்க. குணாலன், அண்ணாமலை, திருமழிசை, அஸ்வினி நாகராஜ், புரசுவாக்கம் ரீஜா, மனோகரன், ஆண்டிமடம் கார்த்திகேயன், மேலப்பேடு தயாளன், மந்திரமூர்த்தி அவர் வந்து நாகர்கோவிலிருந்து, பத்மா சவுந்தரராஜன், வலங்கை மான் ஆட்டோதுரை, பட்டாளம் அப்துல் ஜலீல், சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன், அவங்களை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா கும்பகோணத்திலிருந்து பட்டாளம் ரமேஷ் இவங்களும், குமார் தேவர் இவங்கெல்லாம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் துரைசாமி, கமலாவர்தன் காஞ்சிபுரத்திலிருந்து, அவங்களை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பாய் ரஃபத் ஷாகப் அவங்களும், வருண் சிவா, ஏழுக்கிணறு தேவா, அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, கலீல் அகமத் பொன்னேரியிலிருந்து, மாலினி தேவி அருணாச்சலம், மீரா வெங்கட்ராமன், ஏழுக்கிணறு தேவா, வித்யா ரவிசங்கர் இவங்கெல்லாம் சரியான விடைகளை பதிவு பண்ணிருக்காங்க. சுகுணா தாம்பரத்திலிருந்து கலை கட்டுது நிகழ்ச்சி அப்படின்னும் பதிவு பண்ணிருக்காங்க. நிறைய விடைகளையும் பதிவு பண்ணிருக்கீங்க, நன்றி. அண்ட் மீரா வெங்கட்ராமன், சுகுணா திரும்பமா, சரி ஓகே, மேலப்பேடு தயாளன் அவங்கள தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டாளம் அப்துல் ஜலீல் இவருமே பதிவு பண்ணியிருக்காரு. ரைட், ஓகே. மீரா வெங்கட்ராமனை தொடர்ந்து எழுக்கிணறு தேவா அண்ட் மாதவரம் வீரராகவன் அவர் கூட நமக்காக வந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு. எப்பவும் போல ஒரு கவிதை நடையில. பட்டாளம் அப்துல் ஜலீல், வித்யா ரவிசங்கர் பெரும்பாக்கத்திலிருந்து, செந்தில்நாதன் கோவிந்தசாமி, கோபால் சாம்பல்பட்டியிலிருந்து, ஹரிகரன் அவர் வந்து வேதாரண்யம் அப்படின்னு சரியான விதையை பதிவு பண்ணியிருக்காரு. பிரேம்நாத் பிரேம் மாதவரத்திலிருந்து, வீரராகவன் அவரும் வேதாரண்யம் அப்படிங்கிற விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. பெரும்பாக்கம் வனஜா சுந்தர் இவங்களும் வந்து பாடல்கள்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நேரம் 10:22 வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், லைன்ல வந்துட்டீங்க, பேசலாமா?
1: பன்னீர்செல்வமா?
0: எங்கிருந்து? ஆலசம்பாடியா? அது எங்க இருக்கு? ஆலசம்பாடி. நல்லா இருக்கு சார் ஊர் பேரு. பன்னீர்செல்வம் சார், நம்ம போலாமா? ஓகே. பாத்தீங்கன்னா அந்த

0: செல்வம், வளம், மேன்மை இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு சொல் இதில் இருக்கு. போர் அப்படின்னு பொருள்படக்கூடிய ஒரு சொல்லும் இதில் இருக்கு. இந்த ஊரில் ஆறுமுகனுக்கு பல பெயர் உண்டு, அதில் ஒரு பெயரை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இதில் இருக்கு. அப்புறம் நீர்நிலைகளோடு தொடர்புடைய ஒரு சொல்லும் இதில் இருக்கு. என்ன ஊரா இருக்கும்? ஆலசம் பாடி. ஐயா, நீங்க ரேடியோ கேட்டுட்டே பேசுனீங்கன்னா என்கிட்ட பேச முடியாது. ஆனா எனக்கு நல்லா கேக்குது என் குரல். சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? நன்றி. நேர்களே, நீங்களும் என் கேள்விக்கு என்ன பதில் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கலாம். வரக்கூடிய நேயர் யாரு? ரைட், ஓகே, நீங்கள் வந்தீங்கன்னா பேசிடுங்க. அதுதான் அடுத்தடுத்த நேர்களுக்கு வழிவிட வாய்ப்பாமையும். கூடுமானம் வரைக்கும் கேள்வியை கேட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அது எல்லாம் நேர்களும் பங்கேற்க சுலபமாக இருக்கும். வணக்கம். சரி, ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக நான் தொலைபேசி எண்களை இன்னொரு தடவை நினைவுபடுத்திடுறேன். 2952208533, மற்றொரு எண் 2838987. நீங்கள் வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: கணபதி.
0: கணபதி சார் சொல்லுங்க.
1: திருநெல்வேலி.
0: எப்படி இதுல எந்த குறிப்போட திருநெல்வேலி ஒத்து போச்சுங்க?
1: திருநெல்வேலி சொன்னீங்களா?
0: அதான், அதுக்காக. சரி, திரு ஒத்து போச்சு. அப்புறம் வேற என்ன ஒத்து போச்சு? ஒரு கெஸ்ஸா. நம்ம எப்பவும் நம்ம கெஸ்ல அடிச்சிடும். அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்குமா?
1: நன்றி. நன்றி.
0: நன்றி கணபதி சார். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குறிப்புகளை வச்சு அது என்ன ஊர் அப்படிங்கறத நீங்க ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாங்க. மேட்டுப்பட்டி கண்ணன், அன் ஏழு கிணறு தேவா, பிரமீலா தமிழ்ச்செல்வன், அவங்க எல்லாம் வந்து விடைகளை பதிவு பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. இருந்தாலும் இன்னும் யாரும் சரியான விடைய போடல. பம்மல், காமராஜபுரம், புஷ்பா இவங்க எல்லாம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. வாங்க. வணக்கம்.
2: ஹலோ, தென்காசி.
0: யாருங்க? மீனாட்சி. ஏற்கனவே வந்தீங்களா?
2: என்னது
0: காசி வருதா? காசி இப்ப எந்த குறிப்போட ஒத்து போகுது? இல்ல இல்ல, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் குறிப்ப. நீங்க கேட்டுட்டு வரீங்களா? இப்போ சரி, உங்களுக்கு இன்னும் ஒரு தடவை நான் சொல்றேன். அப்ப நீங்க கரண்ட் இல்லாம எப்படி தென்காசின்னு
2: சொன்னீங்க?
0: செல்லுல பேசுறீங்களா? சரி, ஓகே. இந்த செல்வம், வளம், மேன்மை இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு சொல் இதில் இருக்கு. போர் அப்படின்னு பொருள்படக்கூடிய ஒரு சொல்லும் இதில் இருக்கு. ஆறுமுகனுக்கு பல பெயர் உண்டு, அதுல ஒரு பெயர் இதில் இருக்கு. நீர்நிலைகளோடு தொடர்புடைய ஒரு சொல்லும் இதில் இருக்கு. ரைட், ஓகே மேடம். அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி. வணக்கம். விவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். விவத் பாரதி தமிழ் பண்பலை. யாரும் வரீங்க ஆனால் வந்து பேசதான் மாட்டேங்கிறீங்க. அது மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அது அடுத்தடுத்த நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம போகிற மாதிரி ஆயிடுது. அதனால கொஞ்சம் யோசிப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யாருங்க?
2: நன்றி.
0: வணக்கம்.
3: வணக்கம். மஞ்சள்வெளியிலிருந்து
0: எம்பெருமான் சார் சொல்லுங்க.
3: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் எம்பெருமான் சார், சொல்லுங்க.
3: திருச்செந்தூரா?
0: எப்படி அது, நீங்க விளக்குங்களே.
3: அது அந்த திருன்றது அடைமொழி.
0: ரைட், ஓகே. ரைட்,
3: செந்தூர் வந்து உங்களுக்கு
0: சூப்பர். ஆறுமுகனுக்கு வெரி வெரி குட். சூப்பர் சார். அடுத்து
3: நீர்நிலைகளோடு சம்பந்தப்பட்டது
0: தூர். சூப்பர். ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, போர் அப்படின்னு பொருள் படக்கூடிய ஒரு சொல்.
3: அதுல வந்து உங்களுக்கு சமர் வருது பாத்தீங்களா?
0: என்னது வருது?
3: சமர். சமர்
0: எங்க வருது?
3: செந்தூர் போருக்கு மட்டும்
0: தெரியல.

0: பாட்டு கொடுத்து பாப்போமா?
1: ஏஜி பாட்டு கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி.
0: சரி, வாழ்த்துக்கள் ஐயா.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. இங்கே வந்து அடுத்தடுத்த நேயர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம். ரொம்ப அழகாக நேயர்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில். வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். யாரோ பேசுறாங்க, நான் கட் பண்ணி போறாங்களே. வணக்கம்.
2: வணக்கம், அன்புராணி பேசுறேன், வல்லாரப்பேட்டை.
0: அன்புராணி மேடம், இந்த ஒன்னே ஒண்ணுக்கு மட்டும் நீங்க விடை சொல்லுங்க.
2: என்ன மேடம், திருச்செந்தூர் சொல்லிட்டாங்களா?
0: ஆமா ஆமா, திருச்செந்தூர் சொல்லிட்டாங்க. எனக்கு அதுலயே போர் அப்படின்னு பொருள் படக்கூடிய சொல் என்ன?
2: போர் வந்து செருன்னு.
0: செரு, சூப்பர் மேடம். அவ்வளவுதான் மேடம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓகே ரைட், திருச்செந்தூர் போறீங்களா?
2: அவ்வளவுதாங்க,
0: செல்வம் வளம் மேன்மை இதை குறிக்கக்கூடிய சொல் அப்படிங்கறது திரு அப்படிங்கறது. போர் அப்படின்னு பொருள்படக்கூடிய சொல் பாத்தீங்கன்னா செரு அப்படிங்கறது. ஆறுமுகனுக்கு பல பெயர் உண்டு, அதில் ஒரு பெயரை குறிக்கக்கூடிய சொல் செந்தூர் அப்படிங்கிறது. நீர்நிலைகளோடு தொடர்புடைய ஒரு ஒரு சொல் அப்படின்னும் போது தூர் அப்படிங்கிறது. தமிழ் இலக்கியங்களில் பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் மாநகர் அலைவாய் திருசீர் அலைவாய் அப்படின்னு எல்லாம் குறிப்பிடப்படக்கூடியது தான் இந்த திருச்செந்தூர் அப்படிங்கிறது.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்கள்.

0: இனி தொடர்ந்து கடலோர கவிதைகள் படத்திற்காக சித்ரா பாடிய பாடலை கேட்டு ரசிக்கப் போறோம். இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன் கற்பனையில்.
1: போரா

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. என் கேள்விக்கு என்ன பதில்? இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். ஏ விறுவிறுப்பான பாடல்களை கேட்டு பல்வேறு ஊர்களுக்கு பயணம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். வரக்கூடிய நேயர் யாரு? வாங்க. வணக்கம். வணக்கம். யாருங்க? ஐயா போலாமா? ஐயா, முதல் இரண்டு எழுத்து பல பொருள் தரக்கூடியதா இருக்குங்க ஐயா. உதாரணமா சொல்ல போனா கல்யாணத்தோடையும் தொடர்புடையது, இலக்கணத்தோடையும் தொடர்புடையது, இந்த மாதிரி இருக்குங்க ஐயா. அடுத்தது பாத்தீங்கன்னா பருவ காலத்தோடு தொடர்புடைய ஒரு சொல்லும் இதுல இருக்குங்க ஐயா. நிறைவான குறிப்பு உறுதி, அந்த திடமா இருக்கிறது, இதோடு பொருள்படக்கூடிய ஒரு சொல்லும் இதுல இருக்குங்க ஐயா. எத்தனை எழுத்துன்னு சொல்லணுமா? நாலு. என்னங்க ஐயா? நன்றி, நன்றி ஐயா, நன்றி, நன்றி. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: காலை வணக்கம்மா.
0: சொல்லுங்க.
1: நந்தியம்பாக்கம் கோபாலகிருஷ்ணன் பேசுறேன்.
0: நந்தியம்பாக்கம் கோபாலகிருஷ்ணன் சார், சொல்லுங்க என்ன விடையா இருக்கும்?
1: கல்யாண மாலை.
0: என்ன ஊருங்க?
1: கல்யாண மாலை.
0: இது நான் ஊர் பேரு. கல்யாண மாலைன்னு ஊர் பேர் இருக்கான்னு? சரி, பாய். வணக்கம். அவங்க நம்மளை கட் பண்றாங்க. இதுல வந்து இன்னொரு அடிஷனலா குறிப்பு சொல்லணும்னு பார்த்தோம்னா இயற்கை சார்ந்த ஒரு ஒரு இடம் இதுல இருக்கு. அது வந்து ஓர் எழுத்து ஒரு மொழியா இருக்குங்க. அது என்ன ஊர் அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாப்போம். வணக்கம். வணக்கம். யாருங்க? நேர்களே, நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணால் மட்டும்தாங்க நம்ம பேச முடியும். இல்லைன்னா நம்ம பேசுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால கொஞ்சம் சிந்திக்கணும். வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை. ரைட், ஓகே. யாரோ வராங்க, ஆனால் ரொம்ப யோசிக்கிறாங்கங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்படி இந்த திருச்செந்தூர் அப்படிங்கிற விடையெல்லாம் நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. யார் யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா பட்டாளம், அப்துல் ஜலீல் அவங்கெல்லாம் வந்து திருச்செந்தூர் அப்படிங்கிற விடையெல்லாம் நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய நேயர், வாங்க. வணக்கம்.
2: வணக்கம். மாதவரத்துலேருந்து நித்யா பேசுகிறேன்.
0: மாதவரத்துலேருந்து நித்யாம்மா, சொல்லுங்கள்.
2: என்ன கேள்வி? தெரியல, நான் ஆன் பண்ணேன்.

0: அப்படிங்களா? நித்யாமா இன்னைக்கு நான் சொல்றேன், ஆனா அடுத்தடுத்த முறை வரும்போது தயவு செய்து கேட்டுட்டு வாங்க, ஏன்னா கேட்ட நேரெல்லாம் லைன் கிடைக்காம வெயிட் பண்றாங்கம்மா. சரிங்களா? இப்ப நான் சொல்றேன் பாருங்க, இது வந்து ஊர் பெயர் கண்டுபிடிக்கணும். நீங்க முதல் இரண்டு எழுத்து பல பொருள் தரக்கூடியதா இருக்கு, அது கல்யாணத்தோடும் தொடர்புடையதா இருக்கு, இலக்கணம் இதோடும் தொடர்புடையதா இருக்கு, பருவ காலத்தோடு தொடர்புடைய ஒரு சொல் இதுல இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த உறுதி திடம் இதோடு தொடர்புடைய ஒரு சொல்லும் இருக்கு, இப்படின்னு பொருள்படக்கூடிய ஒரு சொல்லும் இதுல இருக்கு. சரி, யோசிங்கம்மா, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்தல. ஆமா, நன்றி, வணக்கம். நேர்களை நீங்க கூடுமானம் வரைக்கும் கேட்டுட்டு வர்றதுக்காக முயற்சி பண்ணுங்க, ஏன்னா கேட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அது அடுத்தடுத்த நேர்களுக்கு வழிவிட வாய்ப்பு அமையும். வாங்க, வணக்கம். வணக்கம், ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. வணக்கம், சொல்லுங்க. திருவான்மையூர் பிரதாப்பா?
1: திருவலஞ்சுழி பிரதாப்.
0: திருவலஞ்சுழி, சூப்பர். திருவலஞ்சுழி பிரதாப் சார், சொல்லுங்க என்ன ஆன்சரா இருக்கும், என்ன ஊரா இருக்கும்?
1: கல்யாணபுரம் வருமா மேடம்?
0: கல்யாணத்தோடு தொடர்புடையதுன்னு கல்யாணபுரம்னு வச்சுக்கிட்டீங்களா? இல்ல இல்ல.
1: ஓகே மேடம், நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம், விவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்
2: மேடம். சென்னை பூந்தமல்லி கலைசாமி.
0: கலைசாமி சார் சொல்லுங்க.
2: அந்த இப்ப கேட்டீங்களா, அந்த அந்த ஊர் தானே மேடம்?
0: ஆமாமா, என்ன ஊரு நீங்க தான் சொல்லணும், அந்த ஊர் என்ன ஊரு?
2: இப்ப கேட்டீங்களா? அதான்,
0: அதேதான் அதேதான். ஐயோ, அதேதான், நான் இன்னும் மாறவே இல்ல, நீங்க தான் மாறிட்டீங்க.
2: குற்றாலம்.
0: இது கொடுக்கப்பட்ட குறிப்புக்கும் குற்றாலத்துக்கும் என்ன, உங்களுக்கு ஆசையா இருக்கா குற்றாலம்
2: போனோன்னு?
0: ஓ, பருவ காலங்களோடு தொடர்புடையது குற்றாலம். ஊருக்குள்ள அப்படி ஒண்ணு சொன்னேன், அப்படி நான் பருவ காலத்தும் அப்படி வைக்கல நானு.
3: தஞ்சாவூர்
0: கும்பகோணம் சொல்லுங்க. கும்பகோணத்துல இருந்து பேர் சொல்லுங்க.
3: சங்கர். சங்கர் மேடம்.
0: சங்கர் சார் சொல்லுங்க.
3: புது நேரம் மேடம்,
0: வாங்க, வரவே இருக்கிறோம். தேனி ஹரிராம், மீரா வெங்கட்ராமன், புஷ்பா அவங்க பம்மல் காமராஜபுரத்துல இருந்து, கார்த்திக் சோழா ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்து, காந்திமதி வேடந்தாங்கல்ல இருந்து, இவங்க எல்லாம் வந்து விடைகளையும் பதிவு பண்ணிருக்காங்க. வாழ்னி தேவி அருணாச்சலம் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணிருக்காங்க. அண்ட் சுகுணா அவங்க தாம்பரத்திலிருந்து, பிரமீலா தமிழ்ச்செல்வன், சிவகுமார் பட்டாளம், அப்துல் ஜலீல் அவங்களை தொடர்ந்து, மதுரை ஷோ சண்முக சுந்தரம், ஏழுக்கிணறு தேவா, இவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்களை பதிவு பண்ணிடலாம். வாங்க, வணக்கம்.
4: வணக்கம்.
0: ஏன் வாய்ஸ் எனக்கு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும், யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் வணக்கம், நான் சொன்னேனே. வணக்கம் வணக்கம்
5: வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
5: திருப்பத்தூர் மாவட்டம் வீரப்பள்ளி இருந்து பேசுறேங்க.
0: யார் பேசுறீங்க?
5: திருப்பத்தூர் மாவட்டம் வீரப்பள்ளி சின்னராஜா பேசுறேன்.
0: வீரப்பன் உங்க பேரு?
5: வீரப்பள்ளி சின்னராஜா.
0: சின்னராஜா சொல்லுங்க.
5: ஆமா
0: சொல்லுங்க. சின்னராஜா சார்,
5: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார்.
5: இதுக்கு மட்டும் நல்லா கிடைச்சது, லைன் கிடைச்சிருச்சு. நான் புது லேயர்.
0: வாங்க, சரி, வரவே இருக்கிறோமே.
5: நல்லா இருந்தா சரி. சரி, எனக்கு அது ஒண்ணும் தெரியல.
0: சரி, அப்ப அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். நன்றி நன்றி.
5: இந்த நேர் வரத்துக்கெல்லாம்
0: வணக்கம். விவத் பாரதி தமிழ் பண்பலை.
6: ஹலோ, வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க. என் வாய்ஸ் எனக்கு கேக்கும் போது பயப்படுவோம் மேடம். நானு யாருங்க?
6: தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் கதிராமங்கலத்திலிருந்து, வெள்ளப்பிள்ளை கோயில் இருந்து ராஜேஸ்வரி கோபால் பேசுறேன்
0: மேடம். இது என்ன, நான் என்னன்னு எழுதுன்னு தெரியல. கதிராமங்கலம், ரைட்டா?
6: ஆமா மேம்.
0: ராஜேஸ்வரி மேடம் சொல்லுங்க, என்ன விடையா இருக்கும் ராஜேஸ்வரி மேடம்?
6: வைகுண்டபுரமா மேம்.
0: வைகுண்டபுரமா, என்ன கொடுக்கப்பட்ட குறிப்போட என்ன ஒத்து போச்சு உங்களுக்கு?
6: வைகுண்டம்
0: கல்யாணத்தோட ஒப்பந்தம் வருது, கல்யாணம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க.

0: நன்றி மேடம்.
1: நன்றி.
0: வணக்கம் பவித் பாரதி, தமிழ் பண்பலை. யாருங்க?
2: கோபுரத்னம்.
0: கோபுரத்னம் ஐயா சொல்லுங்க. இல்ல இல்ல, நீங்க தான் சொல்லணும், நீங்க விடைக்கு வந்துருங்க. ஏன்னா நான் ரொம்ப நேரமா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். கோபுரத்னம் ஐயா எங்க இருந்து பேசுறீங்க? நன்றி ஐயா, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துறேன். நன்றி. வணக்கம். வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை. யார் இங்க இருந்து பேசுறீங்க சார்?
3: திருவாரூர் மாவட்டம் பாக்கங்கோட்டில இருந்து பேசுறேன் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
3: நிஷாந்தன். நிஷாந்தன் மேடம்.
0: நிஷாந்தன் சொல்லுங்க. நிஷாந்தன் என்ன விடையா இருக்கும்?
3: இல்ல மேடம், நான் புதுநேயர் மேடம். ரொம்ப நாளா பேசணும்னு எனக்கு ஆசை.
0: ஐயோ சரி, ரைட்டு. நன்றிங்க. வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
4: ஹலோ.
0: வணக்கம்.
4: வணக்கம்.
0: சொல்லுங்க.
4: உஷா கேளம்பாக்கம்.
0: கேளம்பாக்கம் உஷா மேடம் சொல்லுங்க.
4: கம்பமா இருக்குமா?
0: எப்படி அடிஷ்னலான ஒரு குறிப்பு கொடுத்தேன். இயற்கையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இருக்கு, அது ஓரெழுத்து ஒரு மொழியா இங்க இருக்குன்னு சொன்னேன். ஓகே மேடம், நன்றி.
4: நன்றி.
0: வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
5: ஹலோ.
0: வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? அடடா, நேயர்கள் வர்றாங்க, ஆனால் என்னவோ தெரியல, அவங்க பேசதான் தயங்குறாங்க. இங்கே கீழ்குடி பெரியசாமி காஞ்சிபுரத்துலேருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. வெங்கடேசன் அவருமே நமக்காக வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பெரும்பாக்கம் வனஜா ஏற்காடா இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஹரிகரன் அவர் வந்து திருவேங்கடம்னு சொல்லியிருக்காங்க. பன்னீர்செல்வம் வாழ்த்துக்களை செங்கல்பட்டுலேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. தேனி ஹரிராம் இவங்களுமே நமக்காக வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. வாங்க. வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
6: கும்பகோணத்துல இருந்து வெங்கட் பேசுறேன் மேடம்.
0: கும்பகோணத்துல இருந்து வெங்கட், சொல்லுங்க வெங்கட், என்ன விடையா இருக்கும்?
6: அதெல்லாம் சொல்லுங்க மேடம்.
0: இல்ல இல்ல, நீங்க கேட்டுட்டு வாங்க. வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம்.
0: சொல்லுங்க. வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
8: வணக்கம், நான் குரோம்பேட்டையில இருந்து ஜெயஸ்ரீ பேசுறேன்.
0: குரோம்பேட்டையில இருந்து ஜெயஸ்ரீ மேடம் சொல்லுங்க.
8: அந்த இலக்கணம் தொடர்பான சொல் அணியா?
0: சரி, அணின்னு வருதுன்னா என்ன சொல்லு வருது ஜெயஸ்ரீ மேடம்?
8: அதுதான் தெரியல, அணின்னு நினைச்சேன்.
0: நான் என்ன சொல்றேன்னா, இது நான்கு எழுத்து, ஓகேவா? இந்த நான்கு எழுத்து அப்படின்னு சொல்லும் போது இதுல மூன்றாவது எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியா இருக்கு. இயற்கையை குறிக்கக்கூடிய இடமும் கூட இது. வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை. சொல்லுங்க. யார் பேசுறீங்கம்மா? சரி, இப்ப பாத்தீங்கன்னா முதல் இரண்டு எழுத்து வந்து பாத்தீங்கன்னா பல பொருள் தரக்கூடியதா இருக்கு. அப்ப அது ஏர் அப்படிங்கறது நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன குடுப்போம் கல்யாணத்துக்கு?
8: என்ன
0: சொல்லுங்க, அது என்ன ஊர்னு? முதல் இரண்டு எழுத்து கண்டுபிடிச்சிட்டீங்க, சொல்லுங்க ஊரு. சீர் கண்டுபிடிச்சிட்டீங்க, அதுக்கு பக்கத்துல இருக்கிறது கண்டுபிடிச்சீங்க. ஓரெழுத்து ஒரு மொழி என்னது?
8: சீர் காளியா?
0: அவ்வளவுதான். இதுல என்ன இவ்வளவு கஷ்டம்? என்ன
8: கஷ்டம் இல்ல,
0: எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா. நன்றி.
8: நன்றி.
0: நன்றி. வணக்கம்.
9: வணக்கம். வாழ்வாங்க. மடிப்பாக்கம் கோபாலன்.
0: மடிப்பாக்கம் கோபாலன் சார் சொல்லு.

0: தொடர்புடைய
1: ஒரு சொல், உறுதி திடம் இப்படின்னு பொருள்படக்கூடிய ஒரு சொல். இது வந்து ஒரு வகையான நீர் கூட சொல்லுவாங்க. சூப்பர், சரியான விடை கோபாலன் சார். நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி. ஐயோ அப்பா, சீர்காழியை கண்டுபிடிச்சி ஒரு வழியா போயிட்டோம். அப்படியே சிதம்பரம், சீர்காழி, கும்பகோணம், மாயவரம் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ நேரமா நம்ம கண்டுபிடிச்சோம். முதல் இரண்டு எழுத்து பல பொருள் தரக்கூடியதுன்னு சொன்னேன் இல்லையா. கல்யாணம் தொடர்புடையது, இலக்கணத்தோடும் தொடர்புடையது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உயர்வு, சிறப்பு, பெருமை, நன்மதிப்பு, இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாகவும் அந்த பண்பை குறிக்கக்கூடிய சொல்லாகவும் சீர் அப்படிங்கிறது இருக்கு. செய்யுள்ள பார்த்தீங்கன்னா யாப்போட உறுப்பு, அந்த எழுத்து அசை சீர் தலை அடி தொடைன்னு வரும். அதான் இலக்கணத்தோடும் தொடர்புடையதுன்னு நான் சொன்னேன். பருவ காலத்தோடு தொடர்புடைய ஒரு சொல் அப்படின்னு சொல்லும்போது அது கார் அப்படிங்கிறது. உறுதி திடம் இப்படின்னு பொருள்படக்கூடிய ஒரு சொல்னு சொன்னேன், அது வந்து பார்த்தீங்கன்னா காழி அப்படிங்கிறது. ஆக மொத்தம் சீர்காழிங்க பழைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சி பிளஸ் காழி, சி காழி அப்படின்னு தான் இருந்திருக்கு. அதாவது சீர் மிகுந்த காழி, சீர்மிக்க கழனிகளை கொண்ட ஊர் அப்படிங்கிறது தாங்க இதோட பொருளாகவும் இருக்கு. அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் பார்த்தீங்கன்னா ராசுக்குட்டி. இந்த படத்திலிருந்து தான் கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் பஞ்சு அருணாச்சலம் கற்பனையில்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். வணங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில நாம இணைந்திருக்கோம். என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில நீங்களும் விடை தெரிந்தால் வந்து பதிவிடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இங்க கூட நிறைய பேர் வந்து அப்படி விடைகளை பதிவு பண்ணிருக்கீங்க. நிறைய பேர் கந்தர்வ கோட்டை அப்படின்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இருந்தாலும் சரியான விடையை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வரக்கூடிய நேயர் யாரு? வாங்க. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: தஞ்சாவூர்ல
0: யாருங்க? தஞ்சாவூர்ல இருந்து
1: விக்னேஷ்.
0: போலாமா?
1: போலாம் மேடம்.
0: இத்தனை நேரமா கேட்ட கேள்விக்கெல்லாம் உங்களுக்கு கரெக்டா ஆன்சர் தெரிஞ்சிருக்குமே விக்னேஷ்.
1: தொழில்
0: செய்யற இடத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படியும் சொல்றோம், அது வந்து கடைசி மூன்று எழுத்துங்க. பறவையோட நம்ம முழுசா எல்லாத்தையும் சொல்லிடுறேன். பறவையோட பெண் இனத்தை இப்படியும் அழைப்பார், அதுவும் இதுல இருக்குங்க. போர் வீரர்களோடு தொடர்புடைய ஒரு சொல்லும் இதுல இருக்குங்க. பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல்லும் இதுல இருக்குங்க. அது மரத்தோடும் தொடர்புடையது, வைரத்தோடும் தொடர்புடையது. இந்த அகலம் கரை இந்த மரத்தோட அடிப்பகுதியை கூட நம்ம இப்படி சொல்லுவோம். யோசிப்போமா? என்னங்க க்ளூ கொடுக்கணுமா? இதாங்க க்ளூவே. அதெல்லாம் இல்லைங்க, நம்ம யோசிப்போங்க. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். சொல்லுங்க, ஆன்சர் சொல்லிடலாம். வாங்க. யாருங்க?
2: நான் முகப்பேர்ல இருந்து பிரமீலா பேசுறேன்.
0: பிரமீலா மேடம் வாங்க சொல்லுங்க.
2: அது பரங்கிக்காய்.
0: பரங்கிக்காய், சூப்பர் மேடம்.
2: பேட்டை, தொழிற்பேட்டை.
0: பேட்டை, சூப்பர். நடுவுல ஒரு இப்ப மட்டும் சேர்த்துக்கிட்டோம். பரங்கிப்பேட்டை வந்துருச்சு.
2: வந்துருச்சு பரங்கிப்பேட்டை. ஆன்சர் அடுத்தது பேடை.
0: பேடை,
2: பட்டை, மரத்தோட வேறு பட்டை.
0: பட்டை, படை. போர் வீரர்களோடு தொடர்புடையது படை.
2: படை.
0: வாழ்த்துக்கள் மேடம்.
2: நன்றிங்க மேடம்.
0: நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள்.
2: நன்றிங்க மேடம்.
0: அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கிறாங்கங்க நேயர்கள். பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காய்கறி ஒன்று இதில் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. பரங்கி அப்படிங்கிறது தொழில் செய்கிற இடத்த வந்து பார்த்தீங்கன்னா பேட்டை அப்படின்னு சொல்லுவோம். பறவையோட பெண் இனத்தை இப்படியும் அழைப்போம். பேடை அப்படிங்கிறது போர் வீரர்களோடு தொடர்புடைய ஒரு சொல். படை அப்படிங்கிறது பல பொருள் தரக்கூடிய சொல். மரத்தோட அடிப்பகுதியை பட்டை அப்படின்னு சொல்லுவோம். வைரம் தீட்டுதலை வந்து பட்டை தீட்டின வைரம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நாங்கள் கொடுத்தேன். அகலம் கரை இதெல்லாம் பட்டையாக இருக்குங்க. அப்பா பட்டை பட்டையாக அகலம் வச்சு பட்டு போடவே இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி யோசிப்பீங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஆக மொத்தம் இது பரங்கிப்பேட்டைங்க. முகப்பேரு பிரமீலா. அவங்க வந்து முடிச்சு வச்சுட்டாங்க. செஞ்சி நாயக்கரான

இரண்டாம் கிருஷ்ணப்ப நாயக்கர் அவருடைய, அவர் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை குடியேற்றி கிருஷ்ணப்பட்டினம் அப்படிங்கிறவோட தன்னுடைய பெயரை வச்சிருக்காரு. அதுதான் பழைய பெயராகவும் இருந்திருக்கு பரங்கிப்பேட்டைக்கு. போர்த்துகீசியர்கள் டச்சுக்காரர்களுடைய ஆதிக்கத்தில் இருந்த காலத்தில் போர்ட்ரோ நோவோ அப்படின்னும் அழைக்கப்பட்டிருக்கு. இது வந்து பரங்கியர்கள் வசம் வந்த பிறகு பரங்கிப்பேட்டை அப்படின்னு மாறினதாக சொல்லப்படுது.

0: அப்படி தூத்துக்குடி தொடங்கி வேதாரண்யம் போயிட்டு வந்தோம், திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம், சீர்காழி போயிட்டு வந்தோம், பரங்கிப்பேட்டையில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம். எங்கே போய் முடியுதோ பார்ப்போம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் என்ன ஊர் தொடரலாம்னு யோசிப்போம். இங்கே வந்து ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ராஜம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடையை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. சுகுணா பரங்கிப்பேட்டையிலேருந்து நன்றிகளை பதிவு பண்ணியிருக்காங்க. வனஜா அவங்களும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க, விடைகளையும் பதிவு பண்ணியிருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன், பிரமீலா தமிழ்ச்செல்வன் இங்கேயும் வந்து விடைகளை பதிவு பண்ணிட்டாங்க. பதிவு பண்ண எல்லா நேயர்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கலாம். நேயர்கள் இதுவரை பங்கேற்று சிறப்பித்த இந்த நிகழ்ச்சி
1: என் கேள்விக்கு என்ன பதில்?

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 11 மணி. நேர்களை நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: என்றும் இனியவை.
1: பழைய பாடல்களை கேட்கறது அப்படின்னாலே ஒரு அலாதியான இன்பம். அந்த அலாதியான இன்பத்தை வாரி வழங்கி கொண்டிருக்கிறது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இப்போ நிகழ்ச்சியோட தொடக்கமாக வந்து நான் பார்த்ததிலே அந்த பாடல் தாங்க வருது. அன்பேவா இந்த படத்திற்காக கேட்க போகிறோம் பாடலை. நாம் கேட்கவிருக்கும் இந்த பாடல் TM சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியது, MS விஸ்வநாதன் இசையில், வாலியின் கற்பனையில். 1966 ஏசி திருலோகச்சந்தர் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த படத்திலிருந்து முதல் பாடல்.

என்னும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவ

இப்படி ஒருவர் பெயரை ஒருவர் கவிதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை முடித்தாங்க. அடுத்து வரக்கூடிய பாடல் இரு வல்லவர்கள் படுத்திருக்காங்க. இதில் நான் மலரோடு தனியாக ஓடோடி வந்தேன் என் மகாராணி உனைக்கான அப்படின்னு ஒரு மன்னன் வந்து அழகாக நிற்கிறாரு. மங்கை என்ன சொல்கிறாங்க தெரிஞ்சுப்போமா? டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல் வேதாவின் இசையில் கண்ணதாசன் கற்பனையில் வரக்கூடியது இந்த பாடல்.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களே, நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை.

0: தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நிலையத்தில் நேரம் 11:10.
2: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in 3 categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நான் மலரோடு தனியாக ஓடோடி வந்தேன் அப்படின்னு கேட்டோம். இப்ப அடுத்த பாடல் பாத்தீங்கன்னா, எங்கு நீயோ நானும் அங்கே அப்படிங்கிற பாடல். நெஞ்சிருக்கும் வரை படத்திற்காக வரக்கூடிய பாடல் அது. 1967 வெளிவந்த படம். சி வி ஸ்ரீதர் அவருடைய இயக்கத்தில் பி சுசீலா பாடிய பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் கற்பனையில்.

காலத்தோடு கலந்த காவிய கானங்கள் காற்றலையில் கவி பாடிக் கொண்டிருக்கிறது. என்றும் இனியவை நிகழ்ச்சியின் வழியாக நிலையத்தில் நேரம் 11:15. இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் இதோ. 1000 நிலவுகள் சேர்ந்து பகலில் ஒளி உலாவர காத்திருக்கிறது. அடிமை பெண் படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா பாடிய பாடல். கே வி மகாதேவன் இசையில், புலமை பித்தன் கற்பனையில்.

0: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில், அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1-800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 என்றும் இனியவை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துட்டு இருக்கோம். இயற்கையும் இசையும் அல்ல அல்ல குறையாத அக்ஷர பாத்திரம். அதே மாதிரிதான் இங்க கூட பாத்தீங்கன்னா, இயற்கை என்னும் இளைய கண்ணி இயங்குகிறாள் அப்படிங்கிற பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. சாந்தி நிலையம் படத்திற்காக வரக்கூடியது இந்த பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் கற்பனையில், எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா பாடிய பாடல்.

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து அரசிலங்குமரி படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல், ஜி ராமநாதன் இசையில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இயற்றிய பாடல்.

நம்ம எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்போம். அப்போது சடனாக வந்து ஒரு நிமிஷம் யாராவது நில்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை போட்டு கேட்க சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி தான் இருந்தது அந்த பாடல். இப்போது நிகழ்ச்சியில் தொடர்ந்து குமாரராஜா இந்த படத்திற்காக வரக்கூடிய பாடல், ஏ ரத்னமாலா மற்றும் டிஎல் ராஜேஸ்வரி பாடிய பாடல், ஜி கே ராமு அவருடைய டைரக்ஷனில் வெளிவந்த படம் இது, டிஆர் பாப்பா இசையில். இதோ உங்களுக்காக.

டான்ஸ் ஆட வராத நம்மளை கூட கொஞ்சம் நல்லா டான்ஸ் ஆட வச்சுது அந்த பாடல் அப்படின்னு தான் சொல்லணும். இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் பாசமலர். இந்த படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் இது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் கற்பனையில்.

0: அவள் படைத்தாள் அவன் கற்பனை தேரினில்.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றும் இனியவை நிகழ்ச்சியை கேட்டு வாழ்த்துக்களை பதிவு பண்ண நேயர்களோடைய பார்த்தெல்லாம் ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலேருந்து, தேனி சிலமலையிலேருந்து பிச்சமனை அடையாளப்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, மேலப்பேட்டு தயாளன், முகமது பிலால், ஐனாவரத்திலிருந்து ரங்கநாதன் இவங்கள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தேனியிலிருந்து ஹரிராம், ஜனார்த்தனன், சைதாப்பேட்டையிலிருந்து பழனி அவருமே பதிவு பண்ணியிருக்காரு, கொடமாந்தப்பட்டி கே வி ஜெயசீலன், மேட்டுப்பட்டியிலிருந்து கண்ணன், சரவணன் ராமலிங்கம், கள்ளக்குறிச்சியிலிருந்து கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, சரவணன், அமுதா இவங்கெல்லாமும் பதிவு பண்ணியிருக்காங்க. பம்மல் காமராஜபுரத்திலிருந்து புஷ்பா, பெரும்பாக்கம் வனஜா, அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், ரவி அம்பத்தூர்லேருந்து அவங்கள தொடர்ந்து குப்புராமன் அவருமே வாழ்த்துக்களையும் அண்ட் மெசேஜஸும் பதிவு பண்ணியிருக்காரு. சண்முக சுந்தரம் அவர் சுந்தர பெருமாள் கோவிலிருந்து பதிவு பண்ணியிருக்காரு. அன்பு ராணி அவங்க அழகான ஒரு கவிதை நடையில் பதிவு பண்ணியிருக்கேன், நன்றி. மீரா வெங்கட்ராமன், உடன்குடி அப்துல் ஜமாம், அலிவளம் கோகுல் ரவி, புரசுவாக்கத்திலிருந்து சூளை ரீஜா மனோகரன், அப்புறம் பார்த்தீங்கன்னா பம்மல் காமராஜபுரத்திலேருந்து புஷ்பா இவங்கள்லாம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. நிலையத்தில் நேரம் 11:40. இப்போ பாமா விஜயம் இந்த படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்கு. டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் கற்பனையில்.
2: செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா.

நேரம் 11:45. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் பாக்யலட்சுமி படத்திற்காக மாலை பொழுதின் மயக்கத்திலே, அந்த பாடல் தான் வரப்போகுது. இது என்னம்மா இந்த மத்தியான வேளையில போடுறீங்க அப்படின்னு கேட்டால் நாங்களும் கொஞ்சம் மாற்றி யோசிப்போம். பி சுசீலா பாடிய பாடல் இது. இந்த குரலை எந்த நேரத்தில் கேட்டாலும் அப்படி நமக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படும் இல்லையா, அதற்காக தான். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் கற்பனையில்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு என்றும் இனியவை நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இனி பெற்றால்தான் பிள்ளையா இந்த படத்திலிருந்து வரக்கூடிய பாடல், சீர்காழி கோவிந்தராஜன், பி சுசீலா பாடிய பாடல், MS விஸ்வநாதன் இசையில்.

0: சிறந்தவர் யாரு? வள்ளலார்.
1: அறிவில் உயர்ந்தவர் யாரு? ஆமா, வள்ளுவர்.
0: பாட்டில் உயர்ந்தவர் யாரு?
2: ஆமா, பாரதியார்.
1: பேச்சில் உயர்ந்தவர் யாரு?

பம்மல் காமராஜபுரத்திலிருந்து புஷ்பா, ஏழுக்கிணறு தேவா, மேலப்பேடு தயாளன், புரசுவாக்கம் ரீஜா மனோகரன், செந்தில்குமரன் சுண்ணாம்புக்குளத்திலிருந்து, கே எம் கார்டன் எம் ஜி செல்வகுமார், கலை துரைராஜன் சுந்தரப்பெருமாள் கோவிலிருந்து, புரசிவாக்கத்திலிருந்து ரீஜா மனோகரன் இன்னொரு பதிவும் கூட, சரவணன் ராமலிங்கம் அண்ட் பி எம் பாலாஜி இந்திரா இவங்கள்லாம் வந்து இந்த என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க.

0: நாம் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: என்றும் இனியவை.
2: ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ரெட்ரோ நேரம். நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியை கேட்க போறீங்க. 80 மற்றும் 90களில் வெளிவந்த பாடல்கள் உங்களுக்காக இந்நிகழ்ச்சி இடம்பெறப் போகுது. நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜியோமா விஜயகுமார். நிகழ்ச்சியோட முதல் பாடல் வெற்றி விழா படத்திலிருந்து வரப்போகுது.
1: ஹாய் கைஸ்,

0: பன்னெண்டு மணி ஏழு நிமிஷம் ஆயிட்டிருக்கு. 102.3 பாரதி தமிழ் ஃபேமில் ரிச்சு நேரம் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என் ராசாவின் மனசுலையே அந்த படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறீங்க. அதனைத் தொடர்ந்து ஆட்டோ ராஜா, இந்த ரெண்டு படங்கள்லேருந்து பேக் டு பேக் உங்களுக்காக பாடல் வரப்போகுது.
1: குயில் பாட்டு போ வந்ததென்ன இளமானே,

காணாத இளமை ஆடட்டும் என் கைகளில், சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில், சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை.

0: 102.3 FM. பன்னெண்டு மணி பதினஞ்சு நிமிஷம் ஆயிற்றுக்கு 102.3 வித் பாரதி. தமிழ் ஃபிலிம்ல ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ரெட்ரோ நேரம் உள்ள 1980 மற்றும் 90களில் வெளிவந்த பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க.
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27 தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27 தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

பாலாட்டு பாடவா படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. ரெட்ரோ நேரம்ல நிகழ்ச்சியில அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா என் ஜீவன் பாடுது. இந்த படத்துல இருந்து பாடலை கேட்க போறீங்க. அதனைத் தொடர்ந்து உரிமை கீதம். இந்த ரெண்டு படங்கள்ல இருந்தும் ரெட்ரோ நேரம்ல பேக் டு பேக் பாடல் வரப்போகுது. 12:22 ஆயிட்டு இருக்கு. பிவிதாஸ்.

பன்னெண்டு மணி 31 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்துதான் பார்த்தீங்க அப்படின்னா எந்த படத்தில் வந்து கேட்க போகிறீங்கன்னா சாமுண்டி படத்துலேருந்து பாடல் வரப்போகுது, அதனைத் தொடர்ந்து தாலாட்டு படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் பேக் டு பேக் வரப்போகுது. பிவிதாஸ்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நீர் சேமிப்புக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பிரபல சுற்றுலா தலங்களில் தேசிய திரைப்பட விழா நடத்த வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆதார் அடிப்படையிலான டிஜிட்டல் சுகாதாரத்துறை வலுவாக இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய யூனியன் தனியுரிமை சட்டங்களை மீறியதற்கு கூகுள் நிறுவனம் மீது 40 கோடி யூரோ அபராதத்தை அயர்லாந்து விதித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் இறுதியாட்டத்தில் இலங்கை வெற்றி பெற 217 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா சர்வதேச மகளிர் கிரிக்கெட்டில் 11,000 ரன் எடுத்து சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். நீர் சேமிப்புக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் சர்வதேச நீர் வார விழாவை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், நீர் சேமிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாக தெரிவித்தார். இதில் பேசிய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல், அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீர் வழங்குவதற்கு அரசு உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த சர்வதேச நீர் வார விழாவில் உலக நாடுகளைச் சேர்ந்த கொள்கையாளர்கள், நிபுணர்கள், ஆராய்ச்சியாளர்கள் நீர் சேமிப்பு குறித்து கலந்துரையாட உள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் ஏக்தா நகரில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்று தேசிய திரைப்பட விருதுகளை வழங்குகிறார். சிறந்த திரைப்படத்திற்கான விருதை ஆர்டிகல் 370 படத்திற்கு வழங்க உள்ளார். இதில் நடித்த யாமி கௌதம் சிறந்த நடிகைக்கான விருதையும் பெறுகிறார். சிறந்த நடிகருக்கான விருது மலையாள திரைப்படம் பிரம்மயுகத்தில் நடித்த மம்முட்டிக்கும், சந்து சாம்பியன் திரைப்படத்தில் நடித்த கார்த்திக் ஆர்யாவுக்கும் வழங்க உள்ளார். கன்னட திரைப்பட நடிகர் அனந்த் நாகருக்கு 2024 தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்படுகிறது. நாட்டின் பிரபல சுற்றுலா தலங்களில் தேசிய திரைப்பட விழா நடத்த வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் கலூப்பூர் நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கெவேடியா ஏக்தா நகரில் இன்று தேசிய திரைப்பட விழா நடைபெற இருப்பதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உத்தரவிற்கேற்ப இந்த ஆண்டிலிருந்து தேசிய திரைப்பட விழா தில்லிக்கு பதிலாக நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற இருப்பதாக கூறினார். அனைத்து மாநிலங்களும் தேசிய திரைப்பட விழா நடத்துவதற்கான சுற்றுலா தலங்களை பரிந்துரை செய்ய வேண்டும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆதார் அடிப்படையிலான நாட்டின் டிஜிட்டல் சுகாதாரத்துறை வலுவாக இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ய சலீலா ஸ்ரீவாட்சவ் தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளுக்காக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தையும் டிஜிட்டல் சுகாதார கண்டுபிடிப்புகளையும் இந்தியா பயன்படுத்தி வருவதாக கூறினார். சுகாதாரத்துறையில் நோய் அறிகுறிகள் அதிகமாக உள்ள இடங்களை கண்டறிய செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளில் சுகாதாரத்துறையை மேம்படுத்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் திருமதி புண்ய சலீலா ஸ்ரீவாட்சவா கேட்டுக் கொண்டார். மேற்கு வங்கத்தில் காலியான மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு அடுத்த மாதம் 16 இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி ருக்மணி மாலிக் ராஜினாமா செய்ததையடுத்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் வரும் 29 தொடங்க உள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 11, பீகாரில் 8, மகாராஷ்டிராவில் 5, கர்நாடகாவில் 4 உள்ளிட்ட சட்டப்பேரவை கவுன்சில் உறுப்பினர் பதவிகளுக்கான தேர்தல் அடுத்த மாதம் 23

0: மூன்றாம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச்சபை கூட்டத்தின் ஒரு பகுதியாக போலந்து, ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா, செக் குடியரசு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். நியூயார்க்கில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், பாதுகாப்பு, கல்வி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தியதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவும் விசி கிராட் வி போர் உறுப்பு நாடுகளுடனான இந்த பேச்சுவார்த்தை மூலம் பொருளாதாரம், கலாச்சாரம், எரிசக்தி ஒத்துழைப்பிற்கு வழிவகை செய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று மாநில போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தலைவர்களின் தேசிய மாநாட்டை தொடங்கி வைத்தார். இந்த இரண்டு நாள் மாநாட்டில் 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். போதைப் பொருள் புழக்கத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: கன்னியாகுமரியிலிருந்து கார்கில் வரையிலான மிதிவண்டி பயணத்தின் இறுதிக்கட்டத்தை புதுதில்லியில் ஏர் மார்ஷல் சிவ்குமார் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்திய விமானப்படையில் 12 பேர் அடங்கிய குழு கடந்த பிப்ரவரி 2 தேதி இந்த மிதிவண்டி பயணத்தை தொடங்கியது. தேசிய ஒருமைப்பாடு மற்றும் உடற்பயிற்சி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக குரூப் கேப்டன் சந்திரசேகர் தலைமையில் இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த மிதிவண்டி பயணம் அடுத்த மாதம் 22 தேதி டிராஸில் உள்ள கார்கில் போர் நினைவிடத்தில் முடிவடைய உள்ளது. மத்திய அரசின் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் பல்வேறு பொருட்களை உள்நாட்டிலேயே தயாரித்து வருகிறது. பீகார் மாநிலம் சாரண் மாவட்டத்தில் உள்ள பேலா ரயில் சக்கரங்கள் தயாரிக்கும் ஆலை ரயில்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மத்திய அரசு இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் பல்வேறு பொருட்களை உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்கான வாய்ப்புகளை வழங்கியுள்ளது. அந்த வகையில் பீகார் மாநிலம் சாரண் பகுதியில் இந்திய ரயில்வேயால் கடந்த 2008 ஆண்டு 1600 கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்பட்டு நிர்வகிக்கப்படும் ரயில் சக்கரங்கள் தயாரிக்கும் ஆலை நாட்டின் ரயில்களை பாதுகாப்பாக இயக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்திய ரயில்வே சக்கர இறக்குமதியை குறைத்து உள்நாட்டிலேயே தயாரிக்கும் நோக்கத்துடன் இந்த ஆலை இயங்கி வருகிறது. கடந்த 2025-26 ஆண்டில் 60,690 சக்கரங்களை விநியோகம் செய்துள்ள இந்த ஆலை நடப்பாண்டின் இலக்காக 72,000 என நிர்ணயம் செய்துள்ளது. மத்திய அரசின் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் மூலம் நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் வளர்ச்சியடையும் இந்தியாவின் அடித்தளங்களாக உள்ளன.
3: பீகார் மாநிலம் சரண் மாவட்டம் பேலா ரயில் சக்கரங்கள் தொழிற்சாலையிலிருந்து எஸ் கண்ணன்.
0: உலக காண்டாமிருக தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. உலக அளவில் 27,000 காண்டாமிருகங்கள் மட்டுமே உயிருடன் இருக்கும் நிலையில் அவற்றை பாதுகாக்க இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு 500,000 காண்டாமிருகங்கள் இருந்த நிலையில் தற்போது அதன் எண்ணிக்கை குறைந்து வருவதால் அதனை பாதுகாக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்தியாவில் 4,000 காண்டாமிருகங்கள் மட்டுமே இருப்பதாகவும் அதனை பாதுகாக்க வனக்காவலர்கள் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய யூனியன் தனி உரிமை சட்டங்களை மீறியதற்கு கூகுள் நிறுவனம் மீது 40 கோடி யூரோ அபராதத்தை அயர்லாந்து விதித்துள்ளது. அயர்லாந்து தகவல் பாதுகாப்பு ஆணையம் இது தொடர்பான உத்தரவை பிறப்பித்துள்ளது. கடந்த 2018 ஆண்டு முதல் 2020 ஆண்டு வரை கூகுள் நிறுவனம் சட்டவிரோதமாக தனி நபர்களின் இருப்பிடம் தொடர்பான தரவுகளை பெற்றதற்கு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அமெரிக்க நிறுவனமான கூகுளின் ஐரோப்பிய மண்டல தலைநகரம் அயர்லாந்தின் டப்ளினில் செயல்பட்டு வருவதையடுத்து இந்த தரவுகள் தொடர்பான வழக்குகள் அயர்லாந்தில் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. ஹவுட்டி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலை எதிர்கொள்ள சவுதி அரேபியாவிற்கு ஆதரவளிக்க பிரிட்டன் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக சவுதி அரேபியாவின் வேண்டுகோளை ஏற்று பிரிட்டனின் வாயேஜர் போர் விமானத்தை சவுதிக்கு அனுப்ப உள்ளது. இந்த விமானம் மூலம் வானிலேயே போர் விமானங்களுக்கு எரிபொருளை நிரப்ப முடியும். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பிரிட்டன் பிரதமர் திரு ஆண்டே பர்னம் இந்த ஆதரவு குறுகிய காலத்திற்கு மட்டும் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் தடையின்றி செல்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார்.

0: ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இலங்கை வெற்றி பெற 217 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்துள்ளது. இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா 79 ரன் எடுத்தார். ஸ்மிருதி மந்தனா சர்வதேச மகளிர் கிரிக்கெட்டில் 11,000 ரன் குவித்த முதல் வீராங்கனை என்ற சாதனையை படைத்துள்ளார். ஆசிய விளையாட்டு குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் சாக்ஷி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் அவர் பிலிப்பீன்ஸின் ஐரா வில்கோசை வென்றார். ஆசிய விளையாட்டு ஆடவர் கபடி போட்டியில் இந்தியா 63-31 என்ற புள்ளிக்கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் டேபிள் டென்னிஸ் குழு பிரிவில் இந்திய அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர் சேமிப்புக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பிரபல சுற்றுலா தலங்களில் தேசிய திரைப்பட விழா நடத்த வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆதார் அடிப்படையிலான டிஜிட்டல் சுகாதாரத்துறை வலுவாக இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய யூனியன் தனி உரிமை சட்டங்களை மீறியதற்கு கூகுள் நிறுவனம் மீது 40 கோடி யூரோ அபராதத்தை அயர்லாந்து விதித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் இறுதியாட்டத்தில் இலங்கை வெற்றி பெற 217 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா சர்வதேச மகளிர் கிரிக்கெட்டில் 11,000 ரன் எடுத்து சாதனை படைத்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: 102.3 FM பாரதி தமிழ் FM-ல ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 12:50 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததா எந்த படத்துல இருந்து பாடல் கேட்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டபொம்மன் படத்துல இருந்து பாடல் வரப்போகுது. விவிதாஸ் 102.3 பாரதி தமிழ் FM.

ரிட்டர்ன் நேரம் நிகழ்ச்சியோட இறுதி பாடல் தேவர் மகன் படத்துல இருந்த பிவிதாஸ்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ். சாய்ஸில் உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்க போகிறீங்க. அதுக்கு நீங்கள் எந்த நம்பருக்கு டயல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணி 2952208533 அப்படி இல்லைனா 2838971. இந்த ரெண்டு எண்களில் ஏதாவது எனக்கு நீங்கள் டயல் பண்ணி நிகழ்ச்சியில் பேசலாம், உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். ஸோ நேர்கள் பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேருந்து வேறு ஏதேனும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் பங்கெடுக்க வேண்டாம், பிகாஸ் ஒரு நாளைக்கு ஒரு நேர்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவோம், ஓகேவா? ஸோ அதனால் வந்து நேர்கள் அதே மாதிரி கடந்த 7 நாட்களில் இந்நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருந்தீங்க அப்படின்னாலும் தயவு கூர்ந்து மற்ற நேர்களுக்கு வாய்ப்பளியுங்கள். ஸோ நிகழ்ச்சியில் நீங்கள் டயல் பண்ணி உங்கள் விருப்பப்பால் கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியோட முதல் பாடல் சூரியன் படத்துல இருந்து வரப்போகுது. பி விதாஸ் மரமும் பங்கும் ஹைலசா அம்மலையும் பங்கும் ஹைலசா.

0: 102.3 FM. ஒரு மணி ஆறு நிமிஷம் ஆயிட்டிருக்கு. 102.3 வித் பாரதி. தமிழ் ஃபேமில பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நீங்களும் வந்து பங்கு பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணி 2952508533 அப்படி இல்லைனா 2838981 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். நேயர்கள் காலையிலிருந்து வேறு ஏதும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தீங்க அப்படின்னா மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பளியுங்கள். அதே மாதிரி கடந்த 7 நாட்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருந்தாலும் மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பளியுங்கள். ஏன் அப்படின்னா நேயர்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நேயர்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவீங்க. ஓகேவா? ஸோ நிகழ்ச்சியில் முதல் நேயர், ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: அரியலூர் மாவட்டம், உதயநத்தம். செல்வம்.
0: செல்வம் அவர்களே, கூறுங்கள், என்ன பாடல் வேணும்?
1: ரிக்ஷாக்காரன் படத்தில் அழகிய தமிழ் மகள் இவள்.
0: ஓகேங்க, அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நன்றிகள்.
1: நன்றி மேடம். நன்றி.

மழை தரும் முதில் என குழல், நல்ல இசை தரும் குழல் என குரல், உயிர்ச்சினை என உணவிடும் உடல் இணைத்தேன்.

0: 102.3 FM.
1: பாடல் உங்கள் சாய்ஸ், உங்கள் விருப்ப பாடலை கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் எஃப்எம், வேலூர் எஃப்எம், திருப்பத்தூர் எஃப்எம்லையும் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் ஹலோ.
2: வணக்கம்மா.
1: வணக்கம். யார் இங்க இருந்து?
2: சுந்தர பெருமாள் கோவில் இள சண்முக சுந்தரம்.
1: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
2: எனக்குமா உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் இடம்பெற்ற நிலவு ஒரு பெண்ணாகி இந்த பாடல்மா. பாடலை பத்தி ஓரிரு வரிகள் சொல்லிடலாமா?
1: சொல்லுங்க.
2: பாடல் வரிகள் அனைத்துமே அருமைமா. அதுல வந்து பூர்வ ஒரு வில்லாகி பார்வை ஒரு கணையாகின்னு அந்த ஒரு பாடல் வரி கொடுத்திருப்பாரு. நான் அதை ஒரு துணுக்கா ஒரு கவிதை மாரி எழுதியிருந்தேன். பூர்வ வில் கொண்டு பார்வை கணை தொடுத்து திடமாய் இருந்த என் நெஞ்சை உடமாக்கி போட்ட வழி எங்கே கற்றாய் இந்த விபரீத விளையாட்டைன்னு. அது எனக்கு ரொம்ப பிடித்த கவிதை, பிடித்த பாடல். நன்றிமா.
1: நன்றிகள். நன்றிகள் சார்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம்

0: மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: ஒரு 1:20 ஆயிற்றுக்கு பாடல் உங்கள் சோஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நேயர்கள் காலையிலிருந்து வேறு ஏதேனும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருந்தாலும் மற்ற நேயர்களுக்கு வழிவிடுங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு நேயர் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவீங்க. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் கடந்த 7 நாட்களில் பங்கெடுத்திருந்தாலும் மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பில்லைங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுக்க நீங்கள் அழைக்கலாம் 044 முன் இணைப்பை இணைத்து 2952-0853-2838-9871. வணக்கம். ஹலோ,
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து சார்?
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், கேக்குதா?
2: நான் மயிலாடுதுறை மாவட்டம் முளத்தாக்கு கமலகண்ணன் பேசுறேன்.
1: சொல்லுங்கள், என்ன பாடல் வேண்டும் சார்?
2: முந்தானி முடிச்சு படுறது அந்திய வரும் நேரம் அந்த பாடல ஒளிபரப்புங்க.
1: அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நன்றிகள் சார்.

0: வணக்கம், நான் இயக்குனர் நடிகர் ஓவியர் பொன்னோன்னு பேசுகிறேன். விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3
1: 1:26 ஆயிட்டிருக்கு. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சி நடத்துனேயர், ஹலோ, வணக்கம் வணக்கம். லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, என்னென்னு தெரியல, லைனில் இருந்தாங்க, லைனில் இருந்து ஆலையை காணும்.

0: நிறைய இருக்கு. ஏடிஎம் கம் டெபிட் கார்டு, மொபைல் மற்றும் இன்டர்நெட் பேங்கிங், பாஸ்புக், செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
1: ஆர்பிஐ சொல்கிறது பிஎஸ்பிடி அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
2: 1:31 ஆயிடுச்சு. நீங்க ஷர்த்த நேயர், பாடல் உங்கள் சாய்ஸ். வணக்கம்.
3: கலா,
2: எங்க இருந்து பேசுறீங்கம்மா? ஓகே, என்ன பாடல் வேண்டும்?
3: அந்த பாட்டு போடுங்க மேடம்.
2: அந்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. நன்றிகள்மா.

0: ஒருமணி 36 நிமிஷம் மயிற்றுக்கு 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சிக்கிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் இங்க இருந்து?
1: மாணிக்கம் கேக்கனர். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். என்ன பாடல் வேண்டும் மாணிக்கம் அவர்களே?
1: இது அபூர்வராகங்கள் படத்துல இருந்து 7 ஸ்வரங்களில் இத்தனை பாடல்கள், அந்த பாடல் போடுங்க.
0: ஓகே, அபூர்வராகங்கள் படத்துல இருந்து உங்களுக்காக அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. நன்றிகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 72வது தேசிய திரைப்பட விருதுகளை குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் இன்று மாலை வழங்குகிறார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் சிறப்பு கவனம் செலுத்த முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக பள்ளிகளில் விரிவுபடுத்தப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் இன்று தொடங்கியுள்ளது. நீர் மேலாண்மை தொடர்பான சவால்களை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த அணுகுமுறையின் அவசியத்தை குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 72வது தேசிய திரைப்பட விருதுகளை குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் இன்று மாலை வழங்க உள்ளார். இதன்படி 2024 ஆண்டிற்கான தாதா சாஹிப் பால்கே விருது கன்னட திரைப்பட நடிகர் அனந்த் நாக்கிற்கு வழங்கப்பட உள்ளது. சிறந்த இயக்குநருக்கான விருது அமரன் திரைப்படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமிக்கு அளிக்கப்படுகிறது. சிறந்த நடிகருக்கான விருதை நடிகர்கள் மம்முட்டியும் கார்த்திக் ஆரியனும் பெறுகின்றனர். சிறந்த நடிகைக்கான விருது யாமி கௌதம் பெற உள்ளார். கல்கி 2898 AD சிறந்த பொழுதுபோக்கு திரைப்பட விருதை பெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் பல்வேறு திரைப்பட நிபுணர்கள் பங்கேற்க உள்ளனர். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையின் ஒரு பகுதியாக மலைப்பகுதிகள், நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் சிறப்பு கவனம் செலுத்த மாவட்ட ஆட்சியர்களை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு தமிழகத்தின் தெற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் டெங்கு காய்ச்சலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் முதலமைச்சர் தலைமையில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான உத்தரவை அவர் பிறப்பித்துள்ளார். நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை காரணமாக ஏற்படக்கூடிய நிலச்சரிவு, மண் சரிவு, மலைச்சரிவுகளில் நிலையற்ற தன்மை, சாலைகளில் மண் மற்றும் பாறைகள் சரிந்து போக்குவரத்து பாதிப்பு போன்ற அபாயங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். மலைப்பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகளுக்காக பணியாளர்களையும் உபகரணங்களையும் முன்கூட்டியே நிலைநிறுத்த வேண்டும். நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் இருப்பது உறுதி செய்யப்பட வேண்டும். தென் மாவட்டங்களில் கால்வாய் நீர்வழிகள், கண்மாய்கள், மழைநீர் வடிகால்களில் தடையின்றி நீர் செல்வது உறுதி செய்யப்பட வேண்டும். மாவட்டங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்கள் சேதமடையாமல் இருப்பது கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். டெங்கு மற்றும் காய்ச்சல் நோயாளிகளின் எண்ணிக்கை மற்றும் நோய் அதிகரித்து வரும் பகுதிகளை கண்டறிந்து கொசு ஒழிப்பு நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். கொசு உற்பத்தியை தடுக்கும் முறைகள், உடனடி மருத்துவ ஆலோசனைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். டெங்கு காய்ச்சலை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து உரிய சிகிச்சைக்கு ஏதுவாக அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். கோவை, திண்டுக்கல், ஈரோடு, கரூர், மதுரை, நீலகிரி, சிவகங்கை, தென்காசி, தேனி, விருதுநகர் மாவட்டங்களின் ஆட்சித்தலைவர்கள் காணொலி வாயிலாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணாக்கருக்கு விரிவுபடுத்தப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் சென்னை திருவான்மையூர் காந்தி கிராமம் நடுநிலைப் பள்ளியில் இன்று தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் 7537 அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 15,30,000 மாணவ மாணவியர் கூடுதலாக பயன்பெறுகிறார்கள். இந்த திட்டத்திற்கு 217,63,00,000 ரூபாய் கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாணவர்களின் உடல்நலம், ஊட்டச்சத்து, பள்ளி வருகை, கற்றலை ஒருங்கிணைத்து பள்ளி கல்வி அடித்தளத்தை மேலும் வலுப்படுத்தும் வகையில் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் மாணாக்கரின் கல்வி பயணத்திற்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் இது பெரிதும் பயனளிக்கும் என்று அரசு தெரிவித்துள்ளது. மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அனைத்து மாவட்டங்களிலும் அந்தந்த பகுதி அமைச்சர்களும் ஆட்சித்தலைவர்களும் இந்த திட்டத்தை துவக்கி வைத்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு

0: ரீதியாக உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் தொடர்பான செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. செமிகண்டக்டர் துறையில் தலைமைத்துவ நாடாக இந்தியா உருவெடுக்கும் நோக்கத்துடன் உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் பெரும் முதலீடுகளுடன் செமிகண்டக்டர் உதிரி பாகங்கள் தயாரிப்பு முழுவீச்சில் நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மருந்து தயாரிப்பு நிறுவனங்களும் உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்தின் மூலம் மருத்துவ உபகரணங்கள் தயாரிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. சூரிய சக்தி, காற்றாலை, பசுமை ஹைட்ரஜன், உயிரி எரிசக்தி துறைகளில் உற்பத்தி ஊக்கத்தொகை திட்டங்களுக்கு மானிய உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. பிஎல்ஐ திட்டத்தால் உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்து இறக்குமதி பெருமளவு குறைந்து வரும் அதே நேரத்தில் உள்நாட்டு தொழில் முனைவோர் பெரிதும் பயனடைந்து வருவது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நல திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: நீர் மேலாண்மை தொடர்பான சவால்களை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த அணுகுமுறையின் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் 9வது சர்வதேச தண்ணீர் வாரத்தை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், படைப்பாற்றல், புதுமையான தொழில்நுட்பங்கள், வலுவான கொள்கைகள், அறிவியல் திறன், உள்ளூர் அனுபவங்கள், சமூக பங்களிப்பு போன்றவற்றின் மூலம் நீர்வளம் சார்ந்த பிரச்சினைகளை எதிர்கொள்ள முடியும் என்று சுட்டிக்காட்டினார். காலநிலை மாற்றங்களால் மழை பொழிவிலும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக எடுத்துரைத்த அவர், ஆற்றுப்படுகை மேலாண்மை, நிலத்தடி நீர்பெருக்கம், மழைநீர் சேகரிப்பு, வலுவான பாசன முறைகள் போன்றவற்றின் மூலம் நீர் மேலாண்மை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் பேசுகையில், நாட்டிலுள்ள அனைத்து குடிமக்களுக்கும் பாதுகாப்பான அதேவேளையில் போதுமான குடிநீரை வழங்குவதில் அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக குறிப்பிட்டார். நீரை பாதுகாப்பதில் அனைவருக்குமே பொறுப்பிருப்பதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். 5 நாட்கள் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் நீர் பாதுகாப்பு தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படுகின்றன. போதைப் பொருள் தடுப்பு குழுவின் 3வது தேசிய மாநாட்டை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைத்தார். 2 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் எதிர்கால தலைமுறையினரை பாதுகாப்பதற்கான நடைமுறைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. 36 மாநிலங்களின் போதைப் பொருள் தடுப்பு படையின் தலைவர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். பொறுப்புணர்வுடன் இணைந்து செயலாற்றுவதை கருப்பொருளாக கொண்டு இந்த மாநாடு நடைபெறுகிறது. போதைப் பொருள் தடுப்பு தொடர்பான இணையதள சேவைகளை அமைச்சர் தொடங்கி வைத்ததுடன் இது தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகளையும் அறிமுகம் செய்து வைத்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் இடைத்தேர்தலையொட்டி தபால் வாக்குகள் சேகரிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் களம் தற்போது விறுவிறுப்பு அடைந்துள்ளது. 85 வயதை கடந்த மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் வீடற்ற முறையில் வாக்களிக்கும் வகையில் தபால் வாக்கு வசதியை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. தொகுதி முழுவதும் மொத்தம் 1236 வாக்காளர்கள் தபால் முறையில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். 3 குழுக்களாக பிரிந்து தற்போது தபால் வாக்குகள் பெறப்பட்டு வருகின்றன. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து சபரீஷ்.
0: வேலூர் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் கூறியுள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுகாதார பணியாளர்கள் முழுவீச்சில் விழிப்புணர்வு மூலம் கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டார்.
3: நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் டெங்கு காய்ச்சல் பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. மொத்தமாவே இந்த மாசத்துல நம்மளுக்கு ஒரு 10 டெங்கு கேஸ் மட்டும் தான் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. டிபிசி ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல் ஸ்விங்ல வந்து ஃபீல்ட்ல இருக்கு. டெங்குக்கான அவேர்னஸ் ஆக்டிவிட்டி, சோர்ஸ் ரிடக்ஷன், அந்த எல்லா பணிகளும் மேற்கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஃபீவர் ஹாட்ஸ்பாட்ஸ் வந்து எங்கெங்க இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் அப்பப்போ நம்ம வந்து மெடிக்கல் கேம்ப்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலர் பேசிஸ்லயே வந்து அது நடக்குது.
0: ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. இலங்கைக்கு எதிராக ஜப்பானில் இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் 147 ரன் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை வென்றது. முதலில் விளையாடிய இந்திய அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்த நிலையில் 210

0: 17 ரன் என்ற வெற்றி இலக்குடன் தொடர்ந்து விளையாடிய இலங்கை 15.4 ஓவரில் 69 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 72வது தேசிய திரைப்பட விருதுகளை குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் இன்று மாலை வழங்க உள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் சிறப்பு கவனம் செலுத்த முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக பள்ளிகளில் விரிவுபடுத்தப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் இன்று தொடங்கியுள்ளது. நீர் மேலாண்மை தொடர்பான சவால்களை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த அணுகுமுறையின் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
2: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

எல்லாருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டா

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 2:40. நேர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான மதிய நேர வணக்கம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களை. வேடையில் வானலைகளில் தவழ்ந்து வரும் இனிமையான கானங்கள் தேனலைகளாக நாம் செவிகளோரம் சொய் சேர்க்க இப்பொழுது கேட்கலாம்.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்.
1: இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இளைஞர்களே, எங்கள் ஸ்டைல் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அந்த வகையில் இன்னைக்கு என்னென்ன பாடல்கள் எல்லாம் வளமர இருக்கு அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு காத்துட்ருப்பீங்க இல்லையா? மங்கள பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய உண்டு. அதெல்லாம் முக்கியமாக அந்த மங்களமான ஒரு நாட்கள்லாம் இடம்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் சந்தனம். இந்த சந்தனத்தின் வாசம் வந்து மனதை மட்டுமல்ல நம் அனைவரையும் உள்ளத்தையும் கொள்ளை கொள்ளும். அதாவது அந்த வாசமே என்ன சொல்கிறதுன்னு தெரியாது, அப்படி ஒரு மனதை மயக்கும் இல்லையா, அப்படி தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு சந்தன வாசத்தோடு மலரும் பாடல்களை தான் இன்னைக்கு நாம் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். ஆம்னியர்களை, சந்தனம் என்ற ஒரு சொல்லை கொண்டு கவிஞர்களின் தங்கள் கற்பனையில் உருவாக்கியிருக்கும் பாடல்கள் பல பல என்றாலும் அதில் சில பாடல்களை இன்று நாம் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் என்னவாக இருக்கும் இதோ உங்களுக்காக.

பிராப்தம் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். இளைஞர்களே, மங்கள பொருட்கள் என்பது சுபகாரியங்கள், பூஜைகள் மற்றும் இல்லங்கள் எல்லாம் வந்து நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா. அப்படி நமது வழிபாட்டு மரபில் பயன்படுத்தப்படும் அஷ்டமங்கள பொருட்களில் ஒன்றுதான் சந்தனம். இது சந்தன கிண்ணம், சந்தனம் வேலா, இது போன்ற அழகான சின்ன சின்ன ஒரு கிண்ணங்களில் வைத்து முதலில் வந்து வருபவர்களை வரவேற்க வைத்திருப்பார்கள். நல்ல ஒரு சுபகாரியங்கள் நடக்கும் இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மனமாக அந்த சந்தனம் தான் வரவேற்கும் நம்மளை இல்லைங்களா. அப்படிப்பட்ட சந்தனம் அந்த ஒரு சொல்லை கொண்டு கவிஞர்கள் தங்கள் கற்பனையில் உருவாயிருக்கும் பாடல்கள் எத்தனை எத்தனையோ, அதில் சிலவற்றைத்தான் நாம் இப்பொழுது கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் மலரவிருக்கும் அடுத்த பாடல் இதோ.

ரகசிய போலீஸ் 115 இந்த திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். இளநேர்களை சந்தனம் அது இறை வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா சிறைகளுக்கு செய்யப்படும். மங்கள நீராட்டிலும் பூஜை அறையிலும் கட்டாயம் இருக்க வேண்டிய முதல் பொருள் சந்தனமாகத்தான் இருக்கும் இல்லைங்களா. அப்படி பூஜைகளின் போது நெற்றியில் சந்தனம் விட்டு அதன் மேல் குங்குமம் வைப்பது அது மங்களகரமாக ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அது மணக்கம் மணக்கும் அந்த சந்தனத்தை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லையா. அப்போ இந்த பாடல்கள் எப்படியெல்லாம் அது உருவாகி இருக்கிறது அந்த சந்தனம் என்ற ஒரு சொல்லை கொண்டு அடுத்து மலரும் பாடல் தான் என்ன, இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்.

மீனவ நண்பன் இந்த திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 2:17. இளைஞர்களே, மணக்கும் சந்தன வாசத்தோடு காற்றலையில் தவழ்ந்து வரும் பாடல்களை கேட்டு சுத்தம் கொண்டிருக்கிறோம். இவ்வேளையில் இது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். நேர்களும் பதிவு பண்ணியிருக்காங்க, எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பரவதனி ஆரம்பிச்சிருக்காங்க. அருமையான பாடல் நிகழ்ச்சியில் உடைக்கும் முதல் பாடலை சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்த பாடல் பிராப்தம் பட பாடல் சூப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏழுக்கிழமை தீபா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், முதல் பாடலே அசத்தல் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் அருமையான பாடல் சந்தனம் குங்குமம் கொண்ட தாமரைப்பூ அப்படின்னு அந்த ரகசிய போலீஸ் 1-1-5 இந்த படத்தில் எடுத்த பாடலையும் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. கமலாபரதன், மேட்டுப்பட்டி கண்ணன், ரிடில்ஸ் ஹயாத் பாஷா, அடுத்து வந்து முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து, மாதபுரம் வீரராகவன், அடுத்து ஹரிஹரன், புவனகிரி சுமதி பாபு, மேலப்பேடு தயாளன், சூளைப்பூர் சவக்கத்திலிருந்து சௌந்தரராஜன், மீரா வெங்கட்ராமன், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து, தூத்துக்குடி பாலசுப்ரமணியம், சாந்தி ரமேஷ் இவங்கள்லாம் கூட, இந்த ஆண்டி மேடம் கார்த்திகேயன், முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து இவங்கள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. வரவேற்படும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு சந்தனம் இந்த பாடல்களெல்லாம் அருமை அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. சரி, அடுத்து வரும் பாடல் தான் என்ன? இது உங்களுக்கான அடுத்த பாடல்.

0: தர்மா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடிய பாடலை கேட்டோம். அடுத்து வரும் பாடல் தான் என்ன கேட்போம். அதற்கு முன்னதாக
1: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
0: இளநேர்களே, சந்தனம் மணக்கும் வாசத்தோடு காற்றலையில் கலந்து வரும் பாடல்களை கேட்டு சொத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, திருமண சுப நிகழ்ச்சிகளில் கூட பார்த்தீங்கன்னா, மணமகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மங்கள ஸ்நானம், இந்த சடங்களில் சந்தன கலவையோடு கலந்த அந்த நறுமண பொருட்களோடு கலந்த அந்த நன்னீர் ஆட்டுதல் அழகாக அப்படி பண்ணுவாங்க. அதெல்லாம் இவ்வளோ ஒரு புனிதமான ஒரு இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சந்தனம் முக்கியமாக இடம்பெறும். அப்படிப்பட்ட ஒரு மணக்கும் சந்தனம், அதன் வாசம், அதாவது எப்படியெல்லாம் அந்த மனதை மயக்கும் அப்படிங்கிற வகையில் இந்த பாடல்களும் கவிஞர்களின் கற்பனையில் பிறந்திருக்கிறது அப்படின்றதான் சொல்லணும். இப்போ அடுத்து வரும் பாடல்தான் என்ன இதோ

வள்ளி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் என் சுரேந்தர் குழுவினர் பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம். நேர்களை விவித் பாரதி தமிழ் பண்பலை எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை எஃப்எம் 100.4, இது திருப்பத்தூர் பண்பலை எஃப்எம் 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேர்களை என்றும் புதுமை படைக்கும் நமது வித் பாரதி தமிழ் பண்பலையில் பொது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டுமே. நேரம் 2:30. இது 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். இது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள்.

சின்ன தம்பி இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா சந்தனம் வந்து உடல் வெப்பத்தை தணிக்கும் ஒரு குளிர்ச்சியான தன்மையை கொண்டது. கோடைக்கால வெப்பத்தில்

இருந்த உடலை காக்கவும் மனதை அமைதிப்படுத்தவும் இது பெரிதும் பயன்படும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்து அறிவியல் மற்றும் மருத்துவ குணம் உள்ள ஒரு பொருளாகவும் இந்த சந்தனமானது நமக்காக பயன்படுகிறது. அப்படிப்பட்ட சந்தனம் என்ற அந்த ஒரு சொல்லை கொண்டு கவிஞர்களின் கற்பனையில் உருவான பாடல்கள் பல பல, அதில் தான் அதில் சிலவற்றை தான் நாம் கேட்டு சத்துக்கொண்டிருக்கிறோம். அடுத்து மலரும் பாடல் என்ன? இதோ

நேர்களை நாம் கேட்டது மாணிக்கம் திரைப்படத்திற்காக பவதாரிணி பாடிய பாடல். நேரம் 2:40 பத்து நொடி. இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை. அடுத்து வரும் பாடல் தான் என்ன கேட்போம். அதற்கு முன்னதாக

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: இளைஞர்களே, மணக்கும் வாசத்தோடு சந்தனம் கலந்து காற்றோடு கலந்து வர பாடல்களை கேட்டு ரசத்து கொண்டிருக்கிறோம். அதை தான் நேர்களும் பதிவு பண்ணியிருக்காங்க. கமலாவரதன், வணக்கம். சந்தனம், குங்குமம், வீட்டு வாசல், கழகு, பாடல்கள் சூப்பர் மேடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எம்ஜி செல்வகுமார் கேம் காண்டன் இருந்த இனி பிற்பகல் வணக்கம், சந்தனம், ஜவ்வாத அரைச்ச சந்தனம் போன்ற சொல்லோடு தொடங்கும் பாடலை வரிசைப்படுத்தி வழங்கியது எங்கள் கன்னத்திற்கு நாங்களே சந்தனம் பூசிக்கொண்டது போன்ற உணர்வு ஏற்பட்டது. வழங்கிய தங்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேட்டுப்பட்டி கண்ணன், விஜய பார்த்த சாரதி, அடுத்து வந்து ரெடில் சாயாத் பாஷா, உடல் ஆரோக்கியத்துக்கு சாப்பிடும் பாதாம் முந்தை, நாங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை விழா எடுப்பது கந்தூரி, சந்தனம் கமிழும் பாடல்களை வழங்க கொண்டிருப்பது மேடம், அவர்களுக்கு வாழ்த்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. முரளிதரன், விழுப்புரத்திலிருந்து, மகிழ்வான மதிய வணக்கம், சந்தனத்தில் பாடல் சூப்பர் மேடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாதவ வீரராகவன், பாடல்கள் யாவும் மனக்கும் பரவசம் தந்து சிறக்கும் பண்பலை நீங்கள் ஸ்டைல் பாராட்டலில் நன்று மிதக்கும் ஆரம்ப கீதம் மனதில் இனிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சந்தன மணக்கது கற்பூரம் ஜொலிக்கிறது என்று புகழ்பெற்ற முருகன் பக்தி பாடல்கள் கந்தரலங்காரம், ஓ அதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வந்து அந்தோணி ராஜ் காட்டு பக்கத்திலிருந்து எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் சந்தன வாசம் வீசும் பாடல்கள் தொகுப்பு மணக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புஷ்பாவும் அதை தான் பதிவு பண்ணியிருக்காங்க. பி புஷ்பா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணிக்க. மேலப்படி தயாளன், மீரவங்கர் சாமன், புரசைவாக்கம் சௌந்தரராஜன், புவனகிரி சுமதி பாபு, முகமது பில்லால், சரவணார் ராமலிங்கம், ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து, அடுத்து வந்து பாலாஜி இந்திரா இவங்களும், அப்புறம் பன்னீர்செல்வம், பாலு விசாலாட்சி, ஹைதாமணி, கலீல் அகமத், வனிதா, ரெட்டில் சயாத் பாஷா, சாந்தி ரமேஷ், புரசைவாக்கம் சௌந்தரராஜன், தூத்துக்குடி பாலசுப்ரமணியம், இவ ஆண்டி மேடம் கார்த்திகேயன் இவங்களாவும் பதிவு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்தவர்களே, விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு அடுத்து மலரும் பாடல்

தனிக்காற்றா ஜாத்திரை படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். என்ன நேர்களை, சொந்தன காற்றில் கலந்து வந்ததாராம் கேட்டு ரசித்த அந்த பாடல்கள். அடுத்து வரும் பாடல்தான் என்ன,

0: இளைஞர்களே, இனிமையானது ஒரு பாடல் இவ்வேளையில். அதாவது நிலவும் கூட சந்தனத்தை பூசிக்கொள்ள, அழகானது ஒரு கற்பனை அல்லவா? கவிஞர்களின் கற்பனை எண்ணில் அடங்காதது. அதைத்தான் இன்றைய பாடல்கள் அழகாக நமக்காக கொண்டு வந்தது போலும், இல்லைங்களா? அப்படி இந்த சந்தனம் அப்படிங்கிற ஒரு சொல்லை கொண்டு எத்தனை அழகான பாடல்களை நம்ம கேட்டு ரசித்தோம், இல்லைங்களா நேயர்களே? அதாவது இந்த சந்தனத்தின் தாயகம் இந்தியா, இதை சொல்வதில் தான் எத்தனை எத்தனை பெருமை நமக்கு, இல்லையா? அப்படி இந்த சந்தனத்தின் அந்த எண்ணெய் சத்து நிரம்பியது சந்தனம். அதிலிருந்தால் எடுக்கப்படும் அகர் என்னும் எண்ணெய் மருத்துவ பண்புகள் கொண்டதாகவும் சருமத்திற்கும் குளிர்ச்சரிக்கக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அத்தனை அத்தனை ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு உணர்வினை நம்மிடையே கொண்டு வருது நாம் பூசிக்கொள்ளும் சந்தனம் அப்படின்ன மிகையாகாதுன்னே சொல்லணும். அப்படித்தான் இன்றைக்கு பாடல்கள் எல்லாம் வந்து சந்தனத்தை அடிப்படையாக கொண்டு அழகாக வலம்பர நாம் கேட்டு ரசித்தோம் நேர்களே. இதுவரை வலம்பர நாம் கேட்டது
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.

0: தமிழசம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 2:55. நேர்களே, இப்பொழுது கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில்.
2: வணக்கம் நேயர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்டத்தில் இன்று ஈஷ்ரம் திட்டம் குறித்த சில முக்கிய விவரங்களை நாம் கேட்டறிந்து கொள்ளலாம்.

0: இந்திய அரசின் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அமைப்பு சாரா துறை தொழிலாளர்களுக்கான தேசிய தரவு தளத்தை நேஷனல் டேட்டாபேஸ் ஆஃப் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் உருவாக்குவதற்காக கடந்த 2021 ஆகஸ்ட் 26 அன்று ஈஷ்ரம் தளத்தை தொடங்கியது. இந்திய அரசின் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் நாட்டின் அமைப்பு சாரா துறை தொழிலாளர்களின் அதாவது அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸின் புள்ளி விவரங்களை ஒருங்கிணைக்க உருவாக்கிய ஒரு தேசிய தரவுத்தளம்தான் இந்த ஈஷ்ரம் தளம். இதில் பதிவு செய்யும் தொழிலாளர்களுக்கு தனித்துவமான யூனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர் மற்றும் ஈஷ்ரம் அட்டை வழங்கப்படுகிறது. இதன் முக்கிய நன்மைகள் என்னவென்று கேட்கலாம். ஈஷ்ரம் அட்டைதாரர்களுக்கு பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா திட்டத்தின் கீழ் விபத்தினால் ஏற்படும் உயிரிழப்பு அல்லது முழுமையான நிரந்தர ஊனத்திற்கு சுமார் 2 லட்சம் வரை காப்பீடு வழங்கப்படுகிறது. 60 வயதிற்கு பிறகு மாதந்தோறும் சுமார் 3000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கும் பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் திட்டத்தில் இணைவதற்கு இந்த தளம் வழிவகை செய்கிறது. அவசர காலங்களில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் வழங்கும் நிவாரண தொகைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் நேரடியாக தொழிலாளர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்க இது உதவுகிறது. ஆயுஷ்மான் பாரத் மற்றும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா போன்ற பிற அரசு திட்டங்களின் பலன்களை எளிதாக பெற இந்த அட்டை உதவுகிறது. இதை பெறுவதற்கான தகுதிகள் என்ன? முதலாவதாக, கட்டுமான தொழிலாளர்கள், வீட்டு பணியாளர்கள், தள்ளுவண்டி வியாபாரிகள், விவசாய கூலிகள் என அமைப்பு சாரா துறை தொழிலாளராக இருக்க வேண்டும். வயது வரம்பு 16 முதல் 59 வயதுக்குள் இருக்க வேண்டும். இபிஎஃப்ஓ அல்லது இஎஸ்ஐசி போன்ற முறைசார் நிறுவனங்களில் உறுப்பினராக இருக்கக்கூடாது. வருமான வரி செலுத்துபவராக இருக்கக்கூடாது. இதற்கு தேவையான ஆவணங்கள் என்ன என்பதை கேட்கலாம். ஆதார் அட்டை, ஆதாருடன் இணைக்கப்பட்ட கைபேசி எண், வங்கிக் கணக்கு விவரங்கள். இதற்கு பதிவு செய்யும் முறை குறித்து நாம் கேட்டறிந்து கொள்ளலாம். அதிகாரப்பூர்வ இணையதளமான ஈஸ்ரம் .gov.in அதாவது ESHRAM.gov.in என்ற வலைதளத்திற்கு செல்லவும். முகப்பு பக்கத்தில் உள்ள ரெஜிஸ்டர் ஆன் ஈஸ்ரம் என்ற இணைப்பை கிளிக் செய்யவும். உங்களது ஆதார் இணைக்கப்பட்ட கைபேசி எண் மற்றும் ஓடிபி சரிபார்ப்பை முடிக்கவும். உங்களது கல்வி தகுதி, தொழில் மற்றும் வங்கி விவரங்களை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கவும். உடனே உங்களது ஈஷ்ரம் அட்டை தயாராகிவிடும். அதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அருகில் உள்ள பொது சேவை மையம் அதாவது காமன் சர்வீஸ் சென்டர் மூலமாகவும் இதற்கு இலவசமாக பதிவு செய்து கொள்ளலாம். நேர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்டத்தில் இன்று ஈஷ்ரம் திட்டம் குறித்த சில தகவல்களை நாம் கேட்டறிந்து கொண்டோம். நன்றி நேர்களே.
1: நேர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் கேட்டோம். உலா வந்து கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இதில் கும்பகோணம் பண்பலை எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் பண்பலை எஃப்எம் 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 3:40. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இப்பொழுது கேட்கலாம்
2: வர்ணஜாலம். விபத் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: இனிமையான பாடல்களோடு இதமான இவ்வேளையில் பலம் பெற நாம் கேட்டு கொண்டிருப்பது வர்ணஜாலம். வர்ணஜாலம் தரும் பாடல்கள் தான் என்னென்ன? இதோ ஒரு முதல் பாடல்.

கோடி நிலவுகள் ஒன்று சேர்ந்து பெண்ணாக மாறி தரையிறங்கி வந்ததோ என்ற கற்பனை இந்த கவிஞனுக்கு தோன்ற அதனால் பிறந்ததோ இந்த பாடல் என்று என்ன தோன்றுகிறது இல்லையானீர்களே? அப்படி மறந்து வந்த அந்த பாடல் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் பாடியது. உலவரிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள். அடுத்து மலர்வது

இளைஞர்களே, பூலோகத்தில் இறங்கி வந்த தேவதை எவளோ என்று எதிர்பார்க்க காத்திருந்தார் அந்த கவிஞர் என்று தோன்ற வைக்கிறது இந்த பாடல். அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் பாடிய பாடல் அது. உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ணச்சாலம் அளிக்கும் பாடல்கள். அடுத்து வரும் பாடல்தான் என்ன கேட்போம் நேர்களே. அதற்கு முன்னதாக

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் 3:13. 10 நொடி. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது வர்ணன் சார்ல மடிக்கும் பாடல்.

மின்னல் போல் அழகிய மகள் தன் எதிரே வந்ததை கண்டதும் எந்த கவிஞனுக்குத்தான் கவி பிறக்காது அப்படித்தான் மலர்ந்தது. நாம் கேட்ட சித்தந்த பாடல் விஜய் யேசுதாஸ் பாடியது ஜெயம் திரைப்படத்திற்காக. உலாவர நாம் கேட்ட சத்து கொண்டிருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல்தான் என்ன கேட்போம். அதற்கு முன்னதாக

அழகுக்கே அர்த்தம்தான் தன்னவள் என்று என்ன தோன்றியதோ இவருக்கு. அப்படித்தான் மலர்ந்து வந்தது. நாம் கேட்ட ரசித்த அந்த பாடல் மின்னலே திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திரா திம்மி பாடிய பாடல். உலவர் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல் தான் என்ன இதோ?

வந்து வாவ் சந்தனம் குங்குமம் கொண்ட பாடல் அதை பற்றி பதிப்பணித்தாங்க, ஃபண்டாஸ்டிக் சாங் அப்படின்ட்டு. தூத்துக்குடி சீல் பாலசுப்ரமணியம், முரளிதரன் விழுப்புரத்தில் தங்கத்தில் முகமெடுத்த சந்தனத்தில் அந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல், மணக்கிறது நன்றிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த சூளைப்புற சேவகம் சௌந்தரராஜன், சந்தன மரசையில் வந்த பாடல்கள் அருமை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து எம்ஜி செல்வகுமார், சாந்தி ரமேஷ், கலீல் அகமத், கமலாவரதன், முகமது பிலால், அடுத்து நிறைய நேயர்கள் இந்த சந்தனம் அந்த சொல்லில் அமர்ந்த வளம் வந்த பாடல்களை கேட்டிருந்தார்கள். ரெட்டில் சாயாத் பாஷா, முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து ஆண்டிமடன் கார்த்திகேயன், மேலப்பேடு தயாளன், அப்புறம் காஞ்சனா, கொடமாண்டப்பட்டி ஜெயசீலன், இவங்கெல்லாம் கூட வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. புவனகிரி சுமதி, பாபு, ஹரிஹரன், ஏழுக்கிணர் அப்தஹீர், அப்புறம் வந்து கும்பகோணம் குமரன், வனிதா, ஹைடாமகி, பாலு விசாலாட்சி, இவங்கெல்லாம் கூட கா சதாசிவம், இவங்கெல்லாம் எங்கள் ஸ்டைல் வர்ணஜாலம், இதற்கு வாழ்த்துக்களை சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இந்த நிலைகளே விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு. அடுத்து மலரும் பாடல்தான் என்ன? இதோ வர்ணஜாலம் அளிக்கும் அடுத்த பாடல்.

அன்பினால் இணைந்த இரு உள்ளங்களில் எழுதிய கவிதை அது. பாடலாக மலர கேட்டு ரசித்தோம். உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடிய பாடலது. டைம் தரப்படுத்துறதுக்காக பலம் பெற கேட்டு ரசித்தோம் நீர்களே. நேரம் 3:30:40. இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை. அடுத்த நேர்கள் பதிவுகளை கொஞ்சம் பார்த்துடலாம். முரளிதரன் விழுப்புரத்தில்.

தனிமையும் இனிமையாக இருக்கும் என்று சொல்லிச் சென்றது. நாம் கேட்ட சுத்தந்த பாடல் ஏஆர் ரஹ்மான் பாடிய பாடல் அது, ஜில்லுன்னு ஒரு காதல். இந்த திரைப்படத்திற்காக மலர்ந்து வர கேட்டு ரசித்தோம். இது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள். விவித் பாரதி தமிழ் பண்பலை எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் பண்பலை எஃப்எம் 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேர்களை என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டுமே. அடுத்து மலரும் பாடல்தான் என்ன? இதோ உங்களுக்கான அது அடுத்த பாடல்.

விண்மேகம் அது வழிவிட்டு வெள்ளி நிலவுக்கு வரவேற்பு கொடுக்க அழகாய் மலர்ந்து வந்தது. இவ்வேளையில் நாம் கேட்ட சுத்த அந்த பாடல் வேட்டையாடு விளையாடு திரைப்படத்தில் இருந்த ஹரிஹரன், விஜய், நகுல் பாடியது. நேரம் 3:45. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறீர்களே. அடுத்து மலரும் பாடல்

வானில் உலவி வந்த தேவதை எது, பூமிக்கு இறங்கி வந்ததோ என்று ஐயம் தோன்ற, அதனால் பிறந்தது நாம் கேட்ட சித்தந்த பாடல் என்று என்ன தோன்றுகிறது இல்லையா நேயர்களே? ஆம், கார்த்திக் பாடிய பாடல் அது. லேசா லேசா இந்த திரைப்படத்திற்காக அவலம்பர கேட்ட சித்தோம் உலவர் நாம் கேட்ட சித்து கொண்டிருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல்

பூமிக்கு இறங்கி வந்ததோ என்று என்ன தோன்றியதோ, நாம் கேட்ட சுதா அந்த பாடலை கேட்டு இல்லையா நேர்களே, கவிஞர்களின் கற்பனை எண்ணில் அடங்காதது, அதைத்தான் அழகாய் சொல்லி சென்றது. நாம் கேட்ட சுதந்த பாடல் ஜோதா அக்பர் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் பாடியது. உலாவர நாம் கேட்ட சுத்து கொண்டிருப்பது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை.

0: இரநிலே தத்தை போல் பேசி வரும் வஞ்சி அவளை கண்டதும் இப்படிப்பட்ட பாடல் பிறக்க தோன்றியதோ என்று என்ன தோன்றுகிறது அல்லவா? அப்படித்தான் மலர்ந்து வந்தது. நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல் இரண்டாம் உலகம் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் மேகா பாடியது. இதுவரை உலாவர நாம் கேட்டது
1: வர்ணஜாலம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இன் வர்ணஜாலம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:40. வணக்கம் நேர்களே, இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். இப்பொழுது கேட்கலாம்

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: இளைஞர்களே, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த நிகழ்ச்சியில் நாம் வந்து என்னென்ன பாடல்கள்லாம் கேட்க போகிறோம் அப்படின்ற ஆர்வத்தோடு கற்றுட்ருப்பீங்க இல்லையா? வழக்கம் போல தான் பாடல்களிலிருந்து தான் உங்களுக்கான கேள்வி பிறக்க இருக்கிறது. ஆமையர்களை கேள்விகளை நாங்கள் தொடுக்க, பதில்களை நீங்கள் கொடுக்க, இனிமையான பாடல்களோடு இதமாய் இவ்வேளையில் வலம் வர கேட்டு ரசித்துக்கு ரசிக்க இருக்கிறோம். அதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952208532838 இந்த எண்களில் முன் இணைப்பாக 044 என்ற முன் இணைப்பு எண்ணை கொண்டு நீங்கள் டயல் செய்து பேசலாம். என்ன நேர்களே, மீண்டும் மீண்டும் நினைவில் கொள்ளவும், வந்த நேர்களை வராமல் பொது நேர்களுக்கு வழிவிடுங்கள். இதைத்தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும். அதே போல் எல்லா நேர்களும் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசையும். சரி, இப்போ பாடல்களிலிருந்தால் உங்களுக்கான கேள்வி ஒளிந்திருக்கிறது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? நிகழ்ச்சி தரும்முதல் பாடல் என்னவாக இருக்கும்? இது உங்களுக்கான பாடல். பாடலை முழுவதுமாக கேளுங்கள்.

0: இதய வீணை திரைப்படத்திற்காக டிஎம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம் நேர்களே. சரி, பாடலை முழுவதுமாக கேட்டிருப்பீங்க. பாடலுக்கான கேள்வி என்ன தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் வாங்க. யாருங்க?
1: வணக்கம்மா.
0: யாருங்க?
1: தேப்பெருமாநல்லூர் சரவணா கமலேஷ்மா.
0: தேப்பெருமாநல்லூர் சரவணா கமலேஷ்.
1: ஆமாம்மா.
0: சரிங்க. இப்போ இன்னைக்கு தான் முதல் முறையாக வரீங்களா? மலருடை அணிந்து வந்தது யார் என்று கவிஞர் குறிப்பிட்டிருந்தார். யோசிச்சிட்டே இருங்க, அடுத்த நேரம் கேட்போம். நம்மளே சொல்லக்கூடாது. வணக்கம் வாங்க. யாருங்க? ஹலோ,
2: வணக்கம்.
0: யாருங்க?
2: வணக்கம்.
0: யாருங்க?
2: கும்பகோணம் தோரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி ஞானி ஜி ஆர் சரவணன் மேடம்.
0: சரவணன் சார், இப்போதான் வரீங்களா? முதல்ல
2: காலையிலேருந்து இப்போதான் மேடம் வர்றேன்.
0: காலையிலேருந்து? காலையில் வந்தீங்களா?
2: காலையிலேருந்து இப்போதான்.
0: நேற்று வந்தீங்களா?
2: காலம்பாடிலேருந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு காலையிலேருந்து விரதம்
0: இருந்திருக்கேன். சரிங்க சரிங்க, சொல்லுங்க உங்கள் பேர் சொல்லுங்க.
2: கும்பகோணம் தோரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி ஞானி ஜி ஆர் சரவணன்.
0: கும்பகோணம். ஆ சரிங்க, சொல்லுங்க. அதாவது உங்களுக்கு, நீங்க சொல்லுங்க சரியான விடை. சொல்லுங்க.
2: மலைமகள் மலருடை அணிந்தால் வெள்ளி பனிவில முழு அணைந்தால்.
0: மலைமகள் அப்படிங்கிறது சரியான விடை. நன்றி, வாழ்த்துக்கள். அதாவது அவர் திருமகளை பத்தி சொன்னாங்க இல்லையா? அதுதான் பாடலை வந்து அவருக்கு அதை வந்து மாற்றி சொல்லியிருக்காரு. மலைமகள் அப்படிங்கிறது சரியான விடை. சரி, அடுத்து வரும் பாடல் தான் என்ன கேட்போமே. இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்.

0: உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். இன்னேர்களே, இந்த பாடலிலிருந்து என்ன கேள்வி வலம் வர இருக்குது அப்படின்னு ஆர்வத்தோடு காத்துட்ருப்பீங்க இல்லையா? கேட்போம். அதற்கு முன்னதாக,
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமல்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: இன்னேர்களே, என்ன கேள்வி என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோ. வணக்கம், வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம். பாடலை கேட்டீங்களா? அருணாச்சலம் கொடுக்கப்பேட்டையிலிருந்து. சரி, அப்படிங்களா? சரி, அப்படிதான் விட்டு விட்டு வந்தா மற்ற நேர்களும் வர முடியும் இல்லையா? அதைத்தான் சொல்றது, எல்லா நேர்களுக்குமே பங்கு
2: பெறணும்.
0: சரி சரி, சந்தோஷம். சொல்லுங்க, அதாவது பார் என்னை பார் என்று சொல்லி சென்றது இங்கு எது என்று கவிஞர் குறிப்பிட்டார். பார் என்னை பார் என்று சொல்லி சென்றது எது? யோசிங்க. வணக்கம், வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம், வாங்க, யாருங்க? ஹலோ.

0: வணக்கம்.
1: சென்னை நூம்பல்ல இருந்து ஹேமா மேடம்.
0: சென்னை நூம்பல்ல
1: இருந்து ஹேமா. இன்னைக்கு நான் வரல மேடம்.
0: சரி சொல்லுங்க.
1: காலையில இருந்து வரல.
0: சொல்லுங்க.
1: இந்த பாட்டு நிகழ்ச்சி தான் நான் வருவேன் எப்பவுமே.
0: செயல்
1: கொண்ட கண்ணு பார் என்னை பார் என்று
0: சொல்லாமல் சொல்ல. அருமை அருமை அருமை. செயல் கொண்ட
1: பாட்டு எல்லா பாட்டுமே அருமை மேடம்.
0: செயல் கொண்ட கண் ஒன்று. அருமை அருமை. நன்றி. சரியான விடை. நன்றி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி.
0: அதாவது ரொம்ப அழகா ஒவ்வொரு வரிகளாக கவனிச்சு அவங்க சொல்லும்போது நமக்குமே ஒரு சந்தோஷம்தான் இல்லைங்களா? சரி, தொடர்ந்து பால்களை பாடல்களெல்லாம் கவனமாக கேளுங்க. உங்களுக்கு உங்களோட பதில்களை அழகாக எங்களோட பகிர்ந்துக்கோங்க சரிங்களா? சரி, அடுத்த பாடல் தான் என்ன? இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்.

0: சிவந்தமன் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். என்ன நேயர்களே, அடுத்து வரும் நேயர் யார், எங்கிருந்து சொல்லுங்க.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: எங்கிருந்துங்க?
1: சென்னை செனாய் நகர்லேருந்து மக்காளி பேசுகிறேன் மேடம்.
0: செனாய் நகர்லேருந்து
1: மக்காளி.
0: மக்காளி, ஓகேங்க. சொல்லுங்க, கேள்வி சொல்லட்டுமா?
1: ஆ, கொடுங்க மேடம்.
0: விருந்தும் மருந்துமாய் மலர்ந்து வந்தது எது? விருந்தும் மருந்துமாய் மலர்ந்து வந்தது எது என்று கவிஞர் குறிப்பிட்டிருந்தார் அந்த பாடலில்.
1: விருந்தும் மருந்தும் உன் கண்ணல்லவோ.
0: கண்ணையா குறிப்பிட்டார்?
1: விருந்தும் மருந்தும். சரி, அடுத்த நேரம் வாய்ப்பு கொடுத்துருங்க.
0: யோசிங்க யோசிங்க. வணக்கம், வாங்க. யாருங்க?
2: ஹலோ,
0: வணக்கம். யாருங்க?
2: ரதி பாலாஜிமா.
0: எங்கிருந்துங்க?
2: மடுமா நகர்.
0: எப்போ வந்தீங்க? நீங்க வேற சொல்லிட்டீங்களா? அப்படி இல்லையே, யோசிங்க யோசிங்க. நன்றி நன்றி. பெண்ணா கண்ணா? யோசிங்க. வணக்கம், வாங்க. யாருங்க?
1: ஹலோ, வணக்கம்.
0: யாருங்க?
1: வாழ்த்துக்கள்.
0: நன்றி. முயற்சி செய்த அந்த நேயருக்கும் வாழ்த்துக்கள். அவங்க கண்ணா கண்ணன் இல்லைன்னு சொன்னோடனே அவங்க பெண்ணா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சாங்க. இல்லை, கண் அப்படிங்கறது சரியான விடை. வாழ்த்துக்கள் மூவருக்கும். சரி, அடுத்து வரும் பாடல் தான் என்ன? இது உங்களுக்கான அடுத்த பாடல், கேளுங்கள்.

0: பொன்னூஞ்சல் இந்த திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். இளைஞர்களே, இந்த பாடலுக்கான கேள்வி என்ன அப்படின்னு ஆர்வத்தோடு காத்துட்ருப்பீங்க இல்லையா? இருங்க, அதற்கு முன்னதாக
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
0: இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பறையும் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. என்ன நேர்களே, கேள்வி என்ன அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா? யோசிச்சுட்டே இருங்க. இதோ
2: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: ஆகாய பந்தரிலே பொன்னூஞ்சல் ஆடுதம்மா அப்படின்ற பாடல் அழகாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த பாடலுக்கான கேள்வி என்ன அப்படின்னு உங்கள் நினைவுகளை ஓடிட்டே இருக்கும் இல்லையா? சரி, வாங்க, யாரும் வராங்கன்னு பார்ப்போம். வணக்கம், வாங்க யாருங்க? ஹலோ, வாங்க.
3: ஹலோ,
0: ம், யாருங்க, எங்கிருந்துங்க? உங்கள் பேர் சொல்லுங்க, யாரு, என்னங்க?
3: ரோசி, வியாசர்பாடியிலிருந்து பேசுகிறேன்.
0: வியாசர்பாடியிலிருந்து ரோசி.
3: ரோசி, ஆ,
0: ம், சரிங்க. இப்பதான் முதல் முறையா வரீங்களா?
3: இல்லங்க, ஏற்கனவே வந்தானா பத்தினாலாம் எங்க ட்ரை பண்ணிருக்கேன்.

0: கிடைக்க மாட்டேங்குது.
1: கிடைக்க மாட்டேங்குது. சரி சரி
0: சரி,
1: நீ கிடைச்சிருச்சு. சரி, அதாவது இந்த பாடலை முழுவதும் கேட்டீங்களா?
0: கேட்டேங்க.
1: அதாவது எதை நான் ஆள வேண்டும் என்று பாடல் சொன்னது. எதை நான் ஆள வேண்டும் என்று பாடல் சொன்னது. யோசிங்க யோசிங்க. அடுத்த நேரம் இப்போ. நன்றி நன்றி. வணக்கம் வாங்க. யாருங்க?
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யாருங்க? எங்கிருந்துங்க?
2: ஹலோ,
1: யாருங்க? எங்கிருந்து?
2: நான் ரெட்டி சிந்த ஹயாத் பாஷா ஜெய்புலிசா மேடம்.
1: ஆ, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும் மேடம். எப்படி மேடம் இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும். சொல்லுங்க.
2: என்று
1: பாடல் சொன்னது. யோசிங்க யோசிங்க. உங்களுக்கு கண்டிப்பா வந்துடும். அடுத்த நேரம் சொல்றதுக்குள்ள உங்களுக்கு வந்துடும். நன்றி
2: நன்றி.
1: வணக்கம் வாங்க. யாருங்க? ஹலோ வணக்கம் வாங்க. யாருங்க?
3: கனகராஜ், கூடுவாஞ்சேரிலிருந்து.
1: ஆ, சொல்லுங்க கனகராஜ்.
3: விடை சொல்லிட்டாங்களா?
1: இல்லையே, சொல்லலையே.
3: மீனாளின் குங்குமத்தை நான் ஆள வேண்டும்.
1: அதுதான், மீனாளின் குங்குமத்தை நான் ஆட வேண்டும்.
3: மீனாளின் குங்குமத்தை நான் ஆள வேண்டும்.
1: அருமை அருமை. வரி வரியா அப்படியே மனப்பாடம் இல்லையா உங்களுக்கு? நன்றி நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி சார், நன்றி. மீனாளின் குங்குமம் அப்படிங்கிறது சரியான விடை. ரொம்ப அழகான வார்த்தை வரிகள். அதுதான் வந்து அழகா நேர்களாக சொன்னாங்க. வாழ்த்துக்கள். சரி, அடுத்து வரும் பாடல் தான் என்ன அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு கற்றுட்டு இருக்கீங்க இல்லையா? இது உங்களுக்கான அடுத்த பாடல்.

0: கேட்டத சிவகாமி செல்வன் திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடிய பாடல் அது. என்ன நேர்களே, பாடலை கேட்டிங்களா? எந்த பாடலுக்கான கேள்வி என்ன அப்படின்னு வச்சுட்டு இருப்பீங்களே. வாங்க, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்
1: மேடம்.
0: வாங்க, யாருங்க?
1: கும்பகோணம், இந்திரா காந்தி சிலேருந்து பி எம் சரவணன் பேசுகிறேன் மேடம்.
0: ஏற்கனவே வந்தீங்கல்ல சரவணன்.
1: இல்லை, வரல மேடம், நேற்று தான் வந்தேன் மேடம்.
0: நேத்து கூட வரக்கூடாதே, முந்தா நேத்து தான் வந்திருக்கணும். ஒரு நாள் விட்டு வரணும் வரணும் சொன்னாங்க இல்லைங்களா? சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். நன்றி, வணக்கம். வாங்க, யாருங்க?
2: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க?
2: வணக்கம், ரகுமான், திருவாரூர்ல இருந்து. தாங்கள் நிகழ்ச்சியில் வந்தாவே தொகுத்து வழங்கும் பாடல்கள் அருமையாக இருக்கும். அடுத்த பாடல் என்னவாக இருக்கும்? இப்படியேதான் போவோம். தாங்கள் போடும் பாடலோட தாங்களுடைய குரலும் அருமையாகத்தான் உள்ளது.
0: நன்றி, நன்றி.
2: தாங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி,
0: நன்றி. பாடலை கேட்டீங்களா?
2: அடுத்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நீங்க கேளு, கேளுங்க, அடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நன்றி.
0: சரி, நன்றி. வணக்கமாங்க, யாருங்க?
3: வணக்கம்.
0: யாருங்க, எங்க இருந்தீங்க? வானொலியின் ஒலி அளவை குறைச்சு வைங்க.
3: ஹலோ, கேக்குதுங்களா?
0: வானொலியின் ஒலி அளவை குறைச்சு வைங்க. யாருங்க, எங்க இருந்தீங்க?
3: இல்ல மேடம், ஸ்ரீராஜா. சிக்கல ஸ்ரீராஜா.
0: ஸ்ரீராஜா, எங்க இருந்து?
3: பெரம்பூர்.
0: பெரம்பூர், எப்ப வந்தீங்க?
3: ஆமா, 30 இயர்ஸ் மேல ஆகுது மேடம்.
0: அப்படியா, சரி சரி. பாடத கேட்டிங்களா?
3: இல்ல, இப்ப ஞாபகம் இல்ல.
0: ராஜேஸ்வரி, குரத்தூர்ல இருந்து.
4: புது நம்பருங்க, இப்பதான் லைன் போட்டுக்கிட்டே இருந்தீங்க ரொம்ப நேரமா.
0: இன்னைக்கு புதுல வரீங்களா?
4: ஆமா மேம்.
0: சரி, வரவேற்புடன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
4: வணக்கமாங்க,
0: யாருங்க?
5: ஹலோ,
0: வணக்கம். யாருங்க, எங்க இருந்தீங்க?
5: ஹலோ,
0: யாருங்க, எங்க இருந்து?
5: முகப்பேர் மேற்கிலிருந்து பாபு டெய்லர்.
0: சரிங்க சார், சொல்லுங்க.
5: நான் வந்து 1.5 மாசம் மேல ஆகுது.
0: சரிங்க, பாடத கேட்டீங்களா?
5: எல்லா பாட்டும் அருமை கேட்டுட்டு இருக்கேன். ஆனா என்ன வரிகள் கேட்க போறீங்கன்னு தெரியல. ராஜாவின் ரோஜா முகம்.
0: ரோஜா முகம். வட்டமிட்டு வலம் வந்த பறவையின் பெயர் என்ன?
5: வட்டமிட்டு வலம் வந்த பறவின் பெயர் வந்து, அந்த பாட்டு கேட்டு
0: இன்ட்ரெஸ்ட் மறந்துட்டீங்க. பறவையின் பெயரை விட்டுட்டீங்க. நன்றி, நன்றி. சரி, அடுத்த நேரம் கேக்குறேன். நன்றி, நன்றி. வணக்கமாங்க, யாருங்க?
6: வணக்கம்.
0: யாருங்க?
6: அன்பு சகோதரி, வணக்கம். சேலம் அமானி குண்டலாம்பட்டி காட்டூர் கே கே கணேசன். அம்மா,
0: கணேசன் சார், பாடலை கேட்டீங்களா?
6: நம்ம நம்ம பண்பலையே தொடர்ந்து முயற்சி பண்ணி நேத்து ஐயா அவரோட பேசினேன்.
0: நேத்து வந்தீங்களா?
6: நேத்து

0: சாரிங்க,
1: நேற்று வந்தவங்க இன்னைக்கு வர வேண்டாம், ஏன்னா ஒரு நாளைக்கு விட்டு ஒரு நாள் தான் வரணும்னு இருக்கு.
0: சரிங்களா,
1: நன்றி, வணக்கம். யாருங்க?
2: வணக்கம், திருத்துறை தமிழேந்தி.
1: திருத்துறை தமிழேந்தி, எப்போ வந்தீங்க? சரி, எப்போ வந்தீங்க?
2: சரியான
1: விடை, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றி,
1: நன்றி. என்ன நேர்களே, எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க, இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ, பாடலை விட்டுட்டோம் அப்படின்னு, பாடலை ரசிக்கிறதே அந்த பாடலோட என்ன அதை சொல்ல வரோன்ற விட்டுட்டாங்க அப்படின்னு நிறைய நேர்கள் வந்து சொன்னாங்க. சரி, சந்தோஷம் தான், ஏன்னா பாடலை கேட்கும்போது அது அப்படியே அதில் லைச்சிருக்கும் போது அதை வந்து யோசிக்க தோணும், அதுதான் அழகாக சொல்லிகிட்டே வந்தாங்க. சரி, இன் பதில் சொன்ன அனைத்து நேர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்து வரும் பாடல் தான் என்ன கேட்போம் நேர்களே.

0: உரிமை குரல் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். இதற்கான கேள்வி என்ன தெரிஞ்சுக்கோ. அதற்கு முன்னதாக,
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமல்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: இளைஞர்களே, பாடலை முழுவதுமாக கேட்டீங்களா? வாங்க, வணக்கம். வணக்கம், வாங்க. யாருங்க, எங்கிருந்துங்க?
2: சுத்தமல்லி, தர்மதுரை.
0: தர்மதுரை எங்கிருந்துங்க?
2: சுத்தமல்லி, அரியலூர் மாவட்டம்.
0: சுத்தமரை, அரியலூர் மாவட்டம். சொல்லுங்க சார், பாடலை கேட்டீங்களா?
2: கேட்டேங்க.
0: இந்த பாடலில் வாடாத செண்டாக மலர்ந்து வந்த பூ எது? வாடாத செண்டாக மலர்ந்து வந்த மலரின் பெயர் என்ன? யோசிங்க, அடுத்த நேரம் கேட்போம். நன்றி. வணக்கம், வாங்க. யாருங்க? ஹலோ,
3: வணக்கம்.
0: கண்ணன் சார், சொல்லுங்க. கேட்டீங்களா பாடலை? கேட்டீங்களா? எங்க இருந்து சார், எங்க இருந்து பேசுறேன்னு
3: சொன்னீங்க?
0: என்னதுங்க? எம் கல்லுப்பட்டி, மதுரை மாவட்டம். சரி சரி சரி, சொல்லுங்க.
3: வாடாத செண்டு
0: எந்த மலராக மலர்ந்தது? யோசிங்க யோசிங்க யோசிங்க, அடுத்த நேரம் கேட்போம். வணக்கம், வாங்க. யாருங்க?
3: வெண்முல்லை செண்டு.
0: வெண்முல்லை செண்டு.
3: ஆமா மேடம்,
0: சரியான விடையாது.
3: ஆமா, சரியான விடையா? ஆனந்த் சைதா பட்டேல்.
0: யா, நீங்க எப்போ வந்தீங்க?
3: மூணாவது வந்து.
0: அப்படியா, சரி. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள்.
3: நன்றி
0: சார், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள்,
3: தேங்க்யூ மேடம்.
0: நன்றி. வெண்முல்லை செண்டு அப்படிங்கிறது சரியான விடை. தொடர்ந்து இளைஞர்களே, விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு. அடுத்து வரும் பாடல் தான் என்ன? இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்.

0: வைர நெஞ்சம் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். அடுத்து வர இருக்கும் நேயர் யார், எங்கிருந்து வணக்கம் வாங்க யாருங்க? வணக்கம் வாங்க யாருங்க? என்னாச்சு, யோசிச்சுட்டே இருக்காங்க போல இருக்கே. வணக்கம் பாருங்க, யாருங்க யாருங்க, எங்கிருந்துங்க?
1: பானு மேடம், ஆவடியிலிருந்து பானு பேசுறேன் மேடம்.
0: ஆவடியிலிருந்து பானு.
1: ஆமாங்க மேடம்.
0: சொல்லுங்க. சொல்லவா?
1: சொல்லுங்க மேடம்.
0: அதாவது இந்த பாடலில் எவையெல்லாம் ஒலி அமுதமாகவும் இசை அமுதமாகவும் மறந்து வந்தது? ஒலி அமுதமாகவும் இசை அமுதமாகவும் எவையெல்லாம் மறந்து வந்தது இந்த பாடலில்? யோசிங்க யோசிங்க. அடுத்த வணக்கம் வாங்க யாருங்க?
2: வணக்கம் மேடம். வேலூர்
0: கேசவன் சார்.
2: ஆமாமா
0: சொல்லுங்க.
2: கொஞ்சம் பவர் கட் ஆயிடுச்சு, இப்ப கிடைக்கல உங்களுக்கு, ஆனா லைன் கட்டிச்சு. கேளுங்க மேடம், சொல்றேன் முடிஞ்சா.
0: அதாவது இந்த பாடலில் ஒலி அமுதமாகவும் இசை அமுதமாகவும் மலர்ந்து வந்தது எவையெல்லாம்? யோசிங்க யோசிங்க. அடுத்த நேரக்கே போ. நன்றி. வணக்கம் வாங்க யாருங்க?
3: ஹலோ,
0: யாருங்க, எங்கிருந்துங்க?
3: விஜயா பேசுறேன் மேம்.
0: விஜயா மேடம் எங்கிருந்து?
3: விஜயா.
0: எங்கிருந்து?
3: திருவல்லிக்கேணி.
0: சொல்லுங்க. திருவல்லிக்கேணி விஜயா மேடம். சொல்லுங்க.
3: பறவைகளின் ஒலியமுதம். பறவைகளின் ஒலியமுதம்.
0: சரி, அடுத்து.
3: மழலைகள்.
0: இல்லைங்க, மாத்திட்டீங்களே மாத்திட்டீங்களே. யோசிங்க யோசிங்க. அடுத்த நேரக்கு இப்போ. நன்றி. வணக்கம் வாங்க யாருங்க?
4: வணக்கம் மேடம்.
0: யாருங்க, எங்க இருந்துங்க?
4: வீரதுரை, அரியலூர்ல இருந்து மேடம்.
0: அரியலூர் வீரதுரை. சொல்லுங்க வீரதுரை சார், சரியான விடை.
4: பறவைகள் வந்து ஒலி அமுதம், பருவமகள் இசை அமுதம்.
0: பருவமகளின் இசை அமுதம். ஆனா சொன்னீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
4: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. அதாவது அவங்க உன்னை ஒரு இதை மட்டும் மாற்றி சொல்லியிருக்காங்க. சரி, தொடர்ந்து இணைந்திருங்களே விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு. அடுத்த மலரும் பாடல்

0: அவளுக்கு என்று ஒரு மனம் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். ஹலோ வணக்கம், யாருங்க எங்கிருந்துங்க?
1: ஹலோ, நான் கிண்டிலேருந்து விஜயா பேசுகிறேன் மேடம். வணக்கம் மேடம்.
0: கிண்டிலேருந்து விஜயா மேடம், பாடலை கேட்டிங்களா?
1: கேட்டேன் மேடம்.
0: ம், சொல்லுங்க. அதாவது எது அது வேகமாக சென்றது, எது வேகமாக சென்றது என்று இந்த பாடலில் குறிப்பிட்டிருந்தார் கவிஞர். வணக்கம், வாங்க. ஹலோ, சரி. அதாவது வெள்ளம் சென்ற வேகத்தில் உள்ளம் சென்றது என்ற வரிகளோடு வளர்ந்து வந்தது நாம் கேட்ட சித்தந்த பாடல். இதுவரை வளம்பர நாம் கேட்ட இந்த நிகழ்ச்சி
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

வணக்கம் நேர்களே, இது விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 5:50 ஆயிற்றுக்கு. நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல்.

நேயர்களுக்கு அன்பான மாலை வணக்கம். இந்த இனிமையான மாலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் ஆர்ஜே செங்கமலம் சரத். என்ன நேயர்களே, நலமாக இருக்கீங்களா? நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். சூப்பரான கானங்கள் உங்களுக்காக அரங்கேற கேட்டு ரசிக்கலாம் பூந்தன்றல். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் நாம் பேசி ரசிச்சுட்டு இருக்கிறோம். உங்களோட கருத்துக்களையும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தொலைபேசி வழியாக பங்கேற்கணுமா? 2920853 2838 9871 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 0444 அப்படிங்கிற ஸ்டேடி கோடியம் சேர்த்து டயல் பண்ணுங்கள்.

ஓகே, நாங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்கணும்னு சொல்கிறீங்களே, என்ன தலைப்பு இன்றைக்கி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு என்ன இங்கே கேட்குறீங்களா? ஆமாங்க, நம்ம எல்லாருக்குமே அந்த பொறுப்பு உண்டு இல்லையா? என்ன பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா? நமக்கு நாமே பொறுப்பாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நாம் நேயர்கள்ட்ட கேட்க போகிறோம்.

எத்தனையோ விஷயங்களில் வாழ்க்கையில் நம்ம வந்து நமக்கு அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் நம்மளை தவிர வேறு யாராலையும் பண்ண முடியாது, ஆனால் இது எனக்கு வந்து அடுத்தவங்க பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாலும், நல்லாயிருக்கு அப்படிங்கிற விஷயத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பல சிக்கல்கள்லாம் வந்து சேரும். என்னென்ன சிக்கல்கள் அப்படின்லாம் நம்மளால் பட்டியல் சொல்ல முடியாது, ஏன்னா நிறைய விஷயங்கள் அதுக்கு பின்னாடி இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக இதை ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கணும், இதை நான் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் மைண்டில் வச்சுருக்குறீங்களோ, சின்ன வேலைகளாக இருக்கலாம், பணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறதா இருக்கலாம், இதெல்லாம் என்னுடைய பொறுப்பு, யார் வந்து சொன்னாலும் இந்த இடத்துல நான் கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன், இதை நான் வந்து என்னோட விஷயமா என்னோடய கைகளுக்குள்ளே தான் இதை வச்சுருப்பேன் அப்படின்லாம், எந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, இல்லை நம்ம எதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். 2952025353 2838917 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.

தலைப்பெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? மீண்டும் நம்பர் சொல்லிடுற 2952085328389811. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ்லையும் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். வாங்க இணைந்து கேட்கலாம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசிக்கலாம், கொண்டாடலாம். இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் நிகழ்ச்சி தரும் பூந்தென்றல். சூப்பரான ஒரு சாங் கேட்டு வந்துடலாம். ஸ்டே டியூன்ட். இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: நாராயணன் மேனன் சித்ரா பாடியது. வைரமுத்து எழுதிய பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான். சுப்ரானந்த சாங்கோட நாமளும் கேள்விக்குள்ளே போகலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி நாம சொல்லிட்டோம், போஸ்டரும் போட்டாச்சு. ஸோ கால் பண்ண நேர்கள் கால் பண்ணுங்க. நேர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், காலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றவங்கெல்லாம் நாளைக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு நேயர் ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் அப்படிங்கிற ரூல்ஸை நீங்களே ஃபாலோ பண்ணால் எல்லாருக்குமே வசதியாக இருக்கும். காலை நிகழ்ச்சிகள் பங்கேற்றவங்க நாளைக்கு பங்கேற்கலாம். ஸோ வாங்க பேசலாம். என்ன தலைப்பு அப்படின்னா, நமக்கு நாமே பொறுப்பாக இருக்க வேண்டிய விஷயங்கள். அதுதான் இப்போ நம்ம சொன்னோம்ல, இன்றைக்கி ஒரு தடவை ஒரு நாள் ஒரு நேயர் அப்படின்னு அந்த ரெஸ்பான்ஸும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் நலமாக இருக்கும். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சத்யநாராயணன் கோயம்புத்தூர்ல பேசுறேன்
0: மேடம். சத்யநாராயணன் கோயம்புத்தூர், சொல்லுங்க.
1: நமக்கு நமக்குள்ள பொறுப்புன்னு சொல்லியிருக்கீங்க.
0: ஆமாம்,
1: வயதான காலத்தில் நமக்கு ஒரு சேமிப்பு இருக்கணும். நம்ம அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி, பையனை இப்போ குழந்தைங்களை இவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு மருத்துவ செலவு அது இருக்குன்னா நம்மளே நம்ம காலில் நிற்கணும்.
0: நம்மளுக்கு அந்த மருத்துவ செலவுகளை நம்மளே பார்த்துக்கணும்.
1: ஆமாம், கண்டிப்பாக சேமிப்பு நமக்கு இருக்கணும் முக்கியமாக.
0: சரி, ஓகே, நன்றி.
1: தேங்க்யூ, தேங்க்யூ.
0: நமக்கான மருத்துவ செலவுகளுக்கு நாம் சேமித்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம். வணக்கம்,
2: வணக்கம் மேடம்.
0: இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
2: நமக்கு நாமே பொறுப்பு. நம்ம பிள்ளைங்க எல்லாம் யாரையும் நம்பி விட்டு போக கூடாது மேடம்.
0: வெளியில யாரையும் நம்பி கேர் வச்சுட்டு போக கூடாது.
2: ஆமா, நம்ம ரொம்ப முக்கியமான, நம்ம ரொம்ப முக்கியமான பேஷண்ட் எல்லாம் ஒப்படைச்சிட்டு போலமே தவிர மற்ற பர்சன் நம்பி விட்டுட்டு போக கூடாது.
0: தேர்ட் பர்சன் நம்பி விட்டுட்டு போக கூடாது. ஓகே, நன்றி. பேர் என்ன சொன்னீங்க?
2: மஞ்சுளா.
0: மஞ்சுளா எங்க இருந்து?
2: கோடாலி கருப்பூர்.
0: மஞ்சுளா, இது எந்த இடங்க?
2: இது அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் மேடம்.
0: அரியலூர், சரிங்க, நன்றி.
2: நன்றி.
0: வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. கேக்குதுங்களா?
3: அரியலூர் மாவட்டம் மங்கலேந்து ராமானுஜம் பேசுறேன்
0: மேடம். ராமானுஜம் அரியலூர்ல இருந்து கால் பண்றீங்க, சொல்லுங்க.
3: நான் மங்குடி மேடம்.
0: என்னங்க? ஹலோ,
3: மங்குடி. மங்குடிங்க மேடம்.
0: எனக்கு புரியல, நீங்க சொல்லுங்க.
3: ராமானுஜம்.
0: புரியுது, சொல்லுங்க. உங்க பெயர், ஊர் சொல்றீங்க?
3: ஆமா.
0: சரி, எந்த விஷயத்துல நம்மளே நாமளே பார்த்து
3: தாய் தகப்பனை நல்ல முறையில் கவனிச்சிக்கணும் சார்.
0: சரி, அதை தாண்டி தாய் தகப்பனை கவனிச்சுக்கணும், அதை தாண்டி உங்களுக்கு உங்களே பொறுப்பா இருக்கணும்னு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? பொறுப்பா இருக்கணும். சரி, நன்றி. எல்லாருமே வந்து சூப்பராக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்களும் கால் பண்ணுங்கள், பேசுங்கள். 2952-0853-2838-9871.
4: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: நமக்கு நாமே பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுப்பாங்க. பொறுப்பாக இருக்கணும், இந்த விஷயம்லாம் செய்யணும், இந்த விஷயம்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த வயசில், குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தெரியாது. ஆனால் சில ஆண்டுகள் கடந்தாலும், நம்ம பெரியவங்களாக ஆனாலும், எவ்வளோ பெரிய ஸ்டேஜ் வந்தாலும், சில விஷயம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன விஷயமும் பெரிய விஷயமும், அந்த காலில் இருக்க செருப்பு கட்டி விடுறதுல, இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயத்துலேருந்து பெரிய விஷயங்களாக இருக்கும். ஆனால் நம்மளோட ஒரு அலட்சியம், அந்த கேர் எடுத்துக்காததுனால அடுத்தவங்க மேலே அந்த பேர்டன் எல்லாம் விழும், சுற்றி இருக்கிறவங்க மேலே. அப்போ அவங்க வந்து நம்மளை திட்டிக்கிட்டே அந்த வேலையை வந்து செய்வாங்க. அந்த மாதிரி நம்ம ஆனால் அதை கவனிக்க மாட்டோம்னா அது ஒரு முக்கியமான விஷயமாகலாம் கூட இருக்கும். அந்த மாதிரி நமக்கு நாமே பொறுப்பாக இருக்கணும், இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக செஞ்சுக்கணும்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குல்லையா, அதை பற்றி தான் இன்றைக்கி நேர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நம்ம அடுத்து பாடல் ஒன்று கேட்டுட்டு வந்தாலும் சூப்பர் ஹிட்டான அந்த சாங் இது உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. உயிரை படத்திற்காக சுக்வீந்தர் சிங் சுபா பாடியது. இசை ஏ ஆர் ரஹ்மான்.

சுப்ரஹ்ணா, அந்த பாடல் நாம கேட்டு ரசித்தோம். உயிரே அப்படிங்கிற படத்திற்காக உன்னி சுக்விந்தர் சிங் ஷுபா பாடியது, வைரமுத்து அவங்க எழுதிய பாடல், இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: தென்றல். பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நாம் அணிஞ்சிருக்கிறோம் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் கேட்டுட்ருக்கிறோம். இணைந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 வந்து நாம் கேட்டு இணைஞ்சிருக்கிறோம். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். ஓகே, இந்த கொண்டாட்டத்தில் நீங்களும் பங்கேற்கணுமா? கால் பண்ணுங்கள் 2952-0853-283-9871. இந்த நம்பருக்கு வாங்க. 0444 அப்படிங்கிற எஸ்டிடி கோடி சேர்த்து டயல் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாம் வந்து நமக்கு எல்லாமே பொறுப்பாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பேசிகிட்ருக்கோம். ஃபேஸ்புக்கில் நிறைய நேயர்கள் வந்து அவங்களோட கருத்துக்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதையும் லைட்டாக படிச்சிட்டதெல்லாம் நிறைய பேர் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. பன்னிமன் மேட வண்ணை கணேசன் அவங்க வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. பன்னீர் கலில் அகமது இனிய மாலை வணக்கம், நீங்கள் வந்தால் பாடல்கள் அருமையே, அதுவே பெருமை. முதல் பாடல் சூப்பர், முத்துக்கு முத்தாக அந்த பாட்டு, அதாவது முத்து படத்துலேருந்து அந்த முதல் பாடல் போட்டோம் இல்லையா, அது சூப்பராக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. சாந்தி ரமேஷ் மாலை வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆண்டி மேடம்லேருந்து கார்த்திகை, குடும்பத்தில் பொறுப்பாக இருக்க வேண்டியது அவசியம், சமுதாயத்திலும் பொறுப்பாக இருக்க வேண்டியது அவசியம், நமது கடமையும் கூட அப்படின்னு போட்டிருக்காங்க. முரளிதரன் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொள்மகுண்டான் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. மற்றவர்களுக்கு ஏதாவது வாக்குறுதி கொடுத்து விட்டால் அதை காப்பாற்ற தவறிவிடக்கூடாது என்ற விஷயத்தில் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பது என் எண்ணம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க.
1: 102.3
2: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமல்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.

இன்னும் நிறைய நேர்கள்லாம் ஃபேஸ்புக்கில் அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ராமகிருஷ்ணன் கொழும்புகொண்டான் அவங்களோட மெசேஜை நாம் படிச்சாச்சு பண்ணியிருக்கலாம். இல்லை அஹமத் ஒரு நண்பர்கிட்ட நம்மக்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறார் அப்படின்னா யார்கிட்ட அதை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த விஷயத்தை நம்ம யார்கிட்டையும் கண்டிப்பாக சொல்லக்கூடாது, அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு சொல்லவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு நாம் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரபாகரன் அவங்க வந்து நம்மளுடைய செயலோட விளைவுகளுக்கு நாம் தான் பொறுப்பேற்க வேண்டும், நம்மளுடைய கடமையை பொருளாதாரம் நம்மை சார்ந்தவர்களுக்கு பொறுப்பாக வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சிவராம் நாகராஜன் அவங்களும் வணக்க வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. பணம் தொடர்பான வரவு செலவு திட்டங்களிலும் உடல் நலன் சார்ந்த விஷயங்களிலும் நமக்கு நாமே பொறுப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. செங்கல்பட்டில் இந்த பன்னீர்செல்வம் அப்படிங்கிற நேர்மேட்டுப்பட்டி கண்ணன் நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. முகமது பிலால் அப்படிங்கிறவங்க அயனாவரம்லேருந்து இன்றைய பாடல் அருமை நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. பொன்னிமன் வீடு வண்ணை கணேசன் நம்முடைய உறவுகளுக்கும் நம்முடைய நண்பர்களுக்கும் நன்மை செய்யும் விஷயங்கள் ஏதாவது பாகுபாடு ஏற்பட்டால் அதற்கு நாம் தான் பொறுப்பேற்றுக்கணும், மற்றவங்களை பழி கூறக்கூடாது, நம்மை நாமே பொறுப்பாக்க

0: வேண்டிய விஷயங்கள் மற்றவர்கள் முன் பேசும் மற்றவர்கள் பேசும் முன் கேட்க வேண்டும், எழுதும் முன் யோசிக்க வேண்டும், செலவழிக்கும் முன் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. எழுக்கணர் தேவா நிகழ்ச்சியில் நானும் இருக்கேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. செந்தில் கண்ணன் ஷோபா அப்படிங்கிறவங்க வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. எழுக்கணர் தேவா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு நம்ம பசி அப்படி கிளறி விட்டு ஸ்டிக்கர் மாதிரிலாம் போட்டிருக்கிறாங்க. மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கமலாவர்தன் அவங்க வந்து பூந்தடால் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் அப்புறம் பாரிவல்லல் அமிர்தராயன் கோட்டை அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. அந்த ராஜ் காட்டு பார்க்க முடிந்தவரை நமது உடல்நிலையை நாமே பொறுப்பாக பார்த்து கொள்ள வேண்டும், சின்ன சின்ன செயலுக்கு பிறரை எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. கோபால் சாமல்பட்டியிலிருந்தும் சிவக்குமார் திருப்பத்தூர் மாவட்டம்லேருந்து வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. ஓகே, அடுத்த நேயர் யார் இணைப்பில் வர்றாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் பத்மாவதிமா. நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும், சொல்லுங்க.
1: நானும் நல்லா இருக்கிறேம்மா. இது எனக்கு வந்து நம்ம வயசான காலத்துல நம்ம சேமிப்பு நமக்கு இருக்கணும்.
0: சேமிப்பு முக்கியம் இல்லையா?
1: ஆமா முக்கியம். அதனாலதான் எனக்கு கொஞ்சம் பேங்க்ல இருக்குதுமா கொஞ்சம் எனக்கு.
0: நீங்களே உங்களுக்கு சேர்த்து வச்சிருக்கீங்க, சூப்பரான விஷயம் சொல்லியிருக்கீங்க. இது எந்த காலகட்டத்தில் நீங்க சேர்க்க ஆரம்பிச்சீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த மாதிரி சேர்த்துக்கணும் அப்படின்றது எந்த ஏஜ்ல நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்க?
1: ஒரு 50 வயசுக்கு மேலதான் எங்க பிள்ளைங்க போட்டுக்குங்க. இப்ப இருக்குது பேங்கல் எனக்கு தனியா இருக்கு.
0: 50 வயசுக்கு மேல உங்களுக்கு அந்த நினைவு வந்துடுச்சு?
1: ஆமா ஆமா ஆமா ஆமா.
0: சரி, ஓகே, சூப்பர், நன்றி.
1: நன்றிங்க.
0: பணம் கொடுக்கும் தெம்பு வந்து மற்றவர்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு யதார்த்தமான ஒரு சொல் வந்து சொல்லுவாங்க. கண்டிப்பாக அந்த அந்த உறுதி வந்து அவங்களுக்குள்ள நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆனால் பொருளாதாரம் சார்ந்து இயங்கும் போது பணம் இருக்குது அப்படின்னாலே நிறைய ஹெல்ப் செல்ஃபாகவே நிறைய பேர் வந்து உதவி செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு பேக்கெட்லேருந்து கொடுக்கறது சில நேரங்கள் கடினமாக இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட பணம் இருக்குது, இவங்களுக்கிட்ட நம்ம உடல் உதவி கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி மனநிலை இருக்கும்போது சூழல் இருக்கும். கண்டிப்பாக நிறைய பேர்கிட்ட இருந்து ஹெல்ப்பும் கிடைக்கும், அதை நம்ம பாசிட்டிவாகவும் பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம். கவிஞர் சுந்தரமூர்த்தி சென்னை குளத்தூர்லேருந்து பேசுகிறேம்மா. மாலை
0: சொல்லுங்க.
2: நான் நேற்று முன்தினம் தான் பேசுகிறேன், நேற்று பேசுகிறேன், இன்னைக்கு பேசுகிறேன். இது 102.3 இன்னைக்கு நிகழ்ச்சிகள் எல்லாமே தெவிட்டாத தினம். நான் வந்து கடன் வாங்கினதே கிடையாது.
0: கடன் வாங்கினது
2: வாங்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு. அது திருமணம் ஆன ஆசிரியர் தனியார் பள்ளியில் வேலை செஞ்சேன். நான் கடன் வாங்கினதே இல்லை. ஸ்கூல்ல ஸ்பெஷுவல் அட்வான்ஸ் கேட்பாங்க, அது கூட வாங்கினது கிடையாது. வந்து நாள் அது மன உறுதியோடு இருந்த மாதிரி திருமணம் ஆகி 46 ஆகிருது.
0: இது வரைக்கும்
2: 46 ஆச்சு. ஒரு மகன் ஒரு மகள் கடன் வாங்கினதே இல்லை. வந்தது அது இன்னைக்கு வரைக்கும் அப்படியே போயிருக்கேன். எதிர்காலத்துக்கு கொஞ்சம் வச்சிருக்கேன் நான் வந்து. நான் அதோட அடுத்த 300 பாயிண்ட் என்னன்னா, என் மனைவி மகன் மகளை தவிர அந்த வீட்டினுடைய சாவி யாரிடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பேர் பார்த்தேன்.
0: நன்றி.
2: ஓகே, நன்றி, நன்றி.
3: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு

0: 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.
2: சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, எசெல்ல மச்சா சத்தம் அடி.
3: நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம், நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.
4: இணைந்திருக்கின்றோம் இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம நேயர்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறோம். சுவாங்க உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. நாம நமக்கு நாமே பொறுப்பாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன? ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ,
4: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. என்னங்க?
5: அரியலூர் மாவட்டம் கோட்டையில இருந்து பேசுறோம்.
4: அரியலூர் மாவட்டம் பேர் சொல்லுங்க.
5: வசந்தாமணி.
4: வசந்தாமணி சொல்லுங்க.
5: கசந்தாமணி.
4: சரி சொல்லுங்க. நீங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க.
5: நல்லா இருக்கீங்களா மேடம்?
4: நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். நீங்க வந்து என்கிட்ட போன்ல பேசுங்க, ரேடியோல கவனம் வைக்காதீங்க, சரிங்களா?
5: சரிங்க.
4: அப்பதான் நான் பேசுறது உங்களுக்கு தெளிவாக கேட்கும்.
5: சரிங்க மேடம்,
4: சொல்லுங்க. ஹலோ,
5: சொல்லுங்க மேடம்.
4: நீங்க தான் சொல்லணும். நமக்கு நாமே பொறுப்பா இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன? அதான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம்.
5: குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்கணும்.
4: குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்கணும். வேற
5: நமக்காக சேவிங்ஸ் பண்ணி வெச்சுக்கணும்.
4: நம்மளுக்கு நம்மளே சேவிங்ஸ் பண்ணி வெச்சுக்கணும். நம்ம கையில நாள் காசு வெச்சுக்கணும் இல்லையா?
5: ஆமாங்க மேடம்.
4: சரி, நன்றி இனிப்பு வந்ததற்கு நன்றி. நேயர்கள் இணைப்பு வந்தீங்கன்னா தயவு செய்து எங்க கூட லைன்ல பேசுங்க. ஏன்னா நிறைய வினாடிகள் நீங்க எடுத்துக்கும் பொழுது நிறைய நேயர்களோட டைமிங் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். நிறைய பேர் இணைப்புல ட்ரை பண்றாங்க, அப்புறம் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். ஹலோ, வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? வாரியங்காவல் குளஞ்சிநாதன் சொல்லுங்க.
6: சிறப்பு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கீங்க,
4: நன்றி.
6: அதாவது பொறுப்புணர்ச்சி கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய நிறுவனமா இருந்தாலும் ஒரு சின்ன நிறுவனமா இருந்தாலும் நம்ம கொடுக்கற பொறுப்பு வந்து நம்மளுடைய பொருளாகவும் நம்மளுடைய குடும்பமாகவும் நினைக்கிறோம். ஏதோ சம்பளத்துக்கு போனோம், நம்மளோட கடமையை கழிச்சுன்னு இருக்க கூடாது இல்லைங்களா?
4: கண்டிப்பா
6: பொறுப்புணர்வும் இருக்கணும், அதுல வந்து நம்மளுடைய செயல்பாடும் இருக்கணும், அதுல வந்து
4: கருத்தும் கருத்துமா இருக்கணும். கண்காணிச்சுக்க வேண்டும் இல்லையா?
6: சொல்லிட்டு விடைபடுறோமா? இப்ப இன்னைக்கு வந்து நான் ஒரு 19 வருஷமா ஒரு கோயில் அர்ச்சகராக, வெறும் மாதம் 2000 ரூபாய்க்கு.
4: சரி, நன்றி.
6: கேட்டீங்கன்னா
4: நம்ம நிகழ்ச்சி தாண்டி பேசக்கூடாது. நன்றிங்க.
6: நன்றிமா, நன்றி.
4: நமக்கு வந்து அது அவங்களுக்கு பல விஷயங்கள் மனதிற்குள் இருக்கலாம், ஆனால் நம்ம கேட்டு தலைப்புக்கு மட்டும் நேயர்கள் பேசுனீங்கன்னா மிக்க பலனாக இருக்கும். நன்றி. ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: ஆறுமுகம் பேசுறேன் மேடம்.
4: ஆறுமுகம் எங்க இருந்து பேசுறீங்க?
7: திருப்பத்தூர் மாவட்டம் கள்ளுக்கடை இருந்து பேசுறேன் மேடம்.
4: எந்த இடம்?
7: கள்ளுக்கடை,
4: திருப்பத்தூர்.
7: திருப்பத்தூர் மாவட்டம்.
4: சரி சொல்லுங்க.
7: திருப்பத்தூர் நமக்கு நாம பொறுப்பாக்க மேடம். இந்த மாதிரி எங்க வேலைக்கு போயிட்டு
4: வந்தேன்.
7: இப்ப வந்து நான் ஆடு இருக்குது வீட்டுல.
4: சரி,
7: அதெல்லாம் மேய்ச்சி இருக்கு மேடம். அதான் நமக்குள்ள நாம பொறுப்பாக்கணும் மேடம்.
4: ரொம்ப எளிமையான மொழியில நம்ம வேலைகளை நம்ம செஞ்சுக்கணும் இல்லையா?
7: ஆமா மேடம்.

0: சரி, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க?
1: கூலி வேலைக்கு தான் போறேன் மேடம்.
0: கூலி வேலைக்கு போறீங்க, சரி. பகல்ல என்ன வேலைக்கு போவீங்க நீங்க?
1: ஞாயிற்றுக்கிழமை
0: நன்றி.
1: ஓகே மேடம்,
0: நன்றி. அவங்கள ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான லாங்குவேஜ் அவங்களோடது. நமக்கு அது சற்று புரிவது கடினமாக இருந்தாலும் அந்தந்த இடங்களில் வரும்போது அந்தந்த பொறுப்பு எடுத்துக்கிறாங்க, அதை தான் நம்ம அவங்ககிட்டேருந்து புரிஞ்சுக்கணும். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். நீங்கள் ரேடியோ வால்யூம் குறைச்சிடுங்க.
2: மேடம்
0: பேசுங்க, உங்கள் பேர் சொல்லுங்க.
2: என் பேர் தேவராஜ், அம்பத்தூர்லேருந்து பேசுகிறேன்.
0: தேவராஜ், அம்பத்தூர், சொல்லுங்க.
2: ஆமா ஆமா, நான் வந்து என்ன பொறுத்தவரை மேடம், பொதுவாகவே நான் வேலை இருந்தாலும் வந்து யாரையுமே நான் நம்புறது இல்லை. என்னாலே நானே கவனிச்சுக்கிறது இல்லை, நானே எல்லா வேலையும் பார்த்துக்கிறது.
0: சரி,
2: நம்ம வந்து என்ன என்ன நம்ம பிள்ளைங்க இருந்தாலும் யார் இருந்தாலும் வந்து நான் வந்து என்ன நினைக்கிறது என்னன்னாக்க, நம்மளுக்குன்னு ஒரு சேஃப்டின்னு இருக்கணும். நம்மளே நம்ம சேஃப்டி பண்ணிக்கணும்,
0: நம்மளை நாம சேஃப்டி பண்ணிக்கணும்.
2: சேஃப்டி பண்ணிக்கணும் நம்மளே வந்து பிற்காலத்துலயும் கூட நம்ம தனியா ஒத்த கால நம்ம நின்று வாழ்ற அளவுக்கு நம்ம நம்மளை திடப்படுத்திக்கணும்.
0: நம்மளோட ஆரோக்கியத்தை நம்ம வந்து பாத்துக்கணும்.
2: பாத்துக்கணும் கண்டிப்பா.
0: சரி,
2: அது நம்ம வாழ்க்கையில அது கண்டிப்பா தேவை. நம்ம நம்பிக்கிட்டே இருக்க முடியாது பிள்ளைங்களை கூட.
0: பொருளாதாரம் சார்ந்தும் ஆரோக்கியம் சார்ந்தும் நம்ம வந்து திடமாக இருந்துக்கணும்.
2: கண்டிப்பா இருந்துக்கணும். எனக்கு ஒரே பொண்ணு தான், என் பொண்ணு இப்ப இல்ல, வெளிநாட்டுக்கு
0: போயிட்டாங்க.
2: இப்ப அந்த மாதிரி நான் வந்து என்னதான் நான் பாத்துக்கணும் இல்லையா?
0: சரி,
2: அதுக்கு பக்குவப்படணும். பக்குவப்பட்டு நான்
0: பக்குவப்பட்டு நம்மை நாமே காப்பாற்றிக்கணும்.
2: காப்பாத்திக்கணும் கண்டிப்பா.
0: சரி, ஓகே.
2: நன்றி.
0: பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அழகா ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க, அதுக்கே நம்ம நேயர்கள் எல்லாம் பாராட்டணும். சரி, ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு வந்தெல்லாம்.
3: Rock, rock, rock, rock, rock, rock, rock, rock, rock, rock and roll!

சூப்பர் ஹிட்டான அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். மனோ குழுவினருடன் பாடியது வாலியற்றிய பாடல் இளையராஜாவோட இசையில் சூப்பராக கேட்டோம். ராசையா அப்படிங்கிற படத்திற்காக பாட்டெல்லாம் நாம் சூப்பர் ஹிட்டாக கேட்டுட்டு நேயர்கள்லாம் சூப்பராகவே நம்ம நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் ஃபேஸ்புக்லேயும் அவங்களோட கருத்துக்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம விரைவு படிச்சிடலாம்.

மாதேஷ் அப்படிங்கிறனே நிகழ்ச்சி அருமை. நான் டெய்லி கேட்குறேன், எங்கள் ஊர் கிருஷ்ணகிரி வர்கூர் பக்கம் வெளியூர் பயணம் போகும்போது யாரையும் நம்பக்கூடாது, நம்ம நாம தான் பாதுகாப்பாக பார்த்துக்கணும், யாரையும் நம்பி கோபமும் படக்கூடாது. 1000 ரூபாய் ஆகுதுன்னா 2000 ரூபாய் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஒரு சின்ன விஷயமா தான் சூப்பராக சொல்லியிருக்கிறாங்க. பாக்யராஜ் அப்படிங்கிறவங்க நாகப்பட்டினம் கத்திரிப்புலம் அப்படிங்கிற இடத்துல போட்டிருக்காங்க. மாலை நிகழ்ச்சி தூள் கிளப்புங்க மேடம், உங்கள் நிகழ்ச்சி கும்பகோணம் மலைவரிசையில் நாங்கள் கேட்டுட்ருக்குறோம், நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. மிக்க மகிழ்ச்சி. மாதவரம் வீரராகவன், கோபம் தவிர்த்தல், பொறுமை காத்தல், பேச்சை குறைத்தல், இதுவே கடைபிடிக்க இன்ப வாழ்வில் எளிதில் அடையாளம் காணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ராஜேஷ் பெரியார் நகரினி, மாலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மேடம். அருமையான தலைப்பு. நம் குடும்பத்தில் பிறகு உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் உடன் உண்மையாக பேசி பழகணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. வெங்கடேசன் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. வலங்கைமான்லேருந்து துரை அப்படிங்கிற நேர், நல்லா உழைக்கணும், நல்லதே நினைக்கணும், நிம்மதியாக இருக்கணும், இதுவே போதும் இது அப்படின்னு சொல்லி வலங்கைமான்லேருந்து போட்டிருக்காங்க. கருணாநிதி

0: இரவணலூர்லேருந்து வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. பழையவண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு நமக்கு நாமே பொறுப்பாக இருக்கணும்னா நேரம் தவறாமல் சுய ஒழுக்கம் முக்கியம் அப்படின்னு போட்டிருக்காங்க. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. பிரபாகரன் பிரியதர்ஷன் அப்படிங்கிற நேயர், நேயர்களின் அனுபவ பகிர்வுகள் அனைத்தும் எங்கள் வருங்காலத்திற்கு நல்ல ஆலோசனைகளாக இருந்தது. சிறப்பான தலைப்புடன் ரசிக்கும்படியாக பாடல்கள் வழங்கி கொண்டிருக்கும் ஆர்ஜேக்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏழு கிணறுலேருந்து அபுதாகிர் அப்படிங்கிற நேயரும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து நம்ம எந்த விஷயங்களில் பொறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருமே ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. நமக்கு நம்மளோட உடல் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம கேராக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. வெளியில் போகும்போது நம்மளோட பாதுகாப்பு அப்படிங்கிறது, ஏன்னா நிறைய இடங்களில் பார்த்திங்களா நம்ம ஒரு செகண்ட் அசரும்போது தான் நமக்கு பெரிய ஒரு தவறுகள்லாம் நடந்துடும். நம்ம பணம் இழந்துடுவோம், இல்லை பொருள் இழந்துடுவோம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. நம்ம வந்து எங்கேயும் போய் ஹெல்ப் கேட்க முடியாது, அன்டைமாக இருக்கும். ஒரு தண்ணி பாட்டிலாக சின்ன விஷயமா இருந்தாலும் இதெல்லாம் நம்ம வந்து கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். எல்லா இடத்துலையும் கிடைக்கும், சில சமயங்களில் அப்படிங்கிறது தான். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து நம்மளை கேர் பண்ணிக்கிறோமோ அதே அளவுக்கு அடுத்தவங்களுக்கு பேர்டன் குறையும். நம்ம சில பேர் வந்து நான் கடன் வாங்க மாட்டேன், அப்படியே வாங்கணும் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் இருந்தாலும் வாங்கித்தான் ஆகணும், சில விஷயங்கள் தவிர்க்க முடியாதது அப்படின்னு நம்மலாம் வச்சு நினச்சிருந்தா கூட பட்ஜெட் இதுக்குள்ளார நம்மளால் முடியுமா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கட்டாயம் கவனிக்கணும். ஏன்னா கடன் அப்படிங்கிறது தான் பெரும் சுமையாக நிறைய பேருக்கு மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம லைஃப் ஸ்டைலில் புரிஞ்சிக்க முடியும். நம்மளால் இதை வந்து அடைக்க முடியும், இந்த காலகட்டத்தில் நம்மளால் இதை திருப்பி கொடுத்து விட முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருந்ததுனால தான் நம்ம அந்த பட்ஜெட் வரைக்கும் போகலாம். நம்ம எல்லையை தாண்டி நம்ம கடன் வாங்கும்போது நம்மளோட அடுத்த கட்ட லைஃப் ஸ்டைல் வந்து அடிபட்டு போகக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி தேவையற்ற ஆடம்பரங்கள், அவங்க இருக்குது இங்கே இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்காம நமக்கு என்ன தேவையோ அதை தாராளமாக நாம் அனுபவிக்கலாம். தேவைக்கு மேலே, நம் வருமானத்திற்கு மேலே அப்படின்னு அந்த எல்லைகளை நம்ம விரிவடைச்சிக்கிட்டு போகும்போது வீட்டில் உள்ளவங்களை அது ஒரு நெருக்கடியில் கொண்டு வந்து கட்டாயமாக நிறுத்தும். அன்னைக்கு வந்து நம்ம யோசிப்போம், இவ்வளோ பொருள் நமக்கு தேவையில்லை, இந்த செலவுகள்லாம் நம்ம குறைச்சிருக்கலாம், இந்த இடத்துல இதெல்லாம் கட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு இப்படி தேவையான நேரத்தில் அடுத்தவங்க கிட்டே போய் நம்ம நின்றுருக்க வேண்டாமே அப்படிங்கிற இந்த இடம் எங்கே ரொம்ப ஷார்ப்பாக தெரியும்னா இந்த மருத்துவ செலவில் வந்து நிறுத்தும். நம்ம எக்ஸ்பென்சிவாக வாங்கின விஷயங்கள்லாம் பல நூறுக்கணக்கு ஆயிரக்கணக்காக நம்ம செலவு பண்ணதெல்லாம் வீட்டில் அப்படியே அடைச்சிட்ருக்கோம். ஆனால் மருத்துவ விஷயம்னு வரும்போது அப்படியே அந்த ஆயிரங்கள் சில நிமிடங்களில் பறந்து போகும். அப்போ எங்கே போய் கேட்குறது, யார் கேட்குறது, இப்படி நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்கும். சரி, அடுத்த நேயர் யார்? ஹலோ, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
1: ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பலத்திலேருந்து பேசுகிறேன் மேடம்.
0: ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பலம், சொல்லுங்க.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும், சொல்லுங்க.
1: நம்ம பொதுவாக நம்ம பேசுறப்பவே நம்ம அதை பொறுப்பாக நம்ம பேசுறது கரெக்டா பேசுறமாங்கிறது பேசுறதுலவே பொறுப்பா கடைபிடிக்க பொறுப்ப கடைபிடிக்கணும்னு நினைக்கிறேன்.
0: பொறுப்பு வேண்டும்,
1: பொறுப்பு வேணும். அதே மாதிரி எந்த ஒரு வேலைகள் நம்ம செய்யறதுக்கு முன்னாடியும் அதை கரெக்டா கொஞ்சம் அதை பொறுப்பா செய்யணும், நல்லா அமையணும், நல்லா வரணுங்கிற அந்த பொறுப்போட செஞ்சோம்னா எந்த ஒரு விஷயமும் நல்லதா அமையும்.
0: ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டா பெர்ஃபெக்டா செய்யணும்னு நினைக்கணும் இல்ல?
1: அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அந்த ஓல்டு ஏஜ் பீப்புளுக்கு வந்து நான் அந்த இடத்துல இருக்கிறதால சொல்றேன், எப்பொழுதுமே நம்ம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்யலாம், நம்ம பசங்க நம்மள வந்து எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்கிற அந்த வெறுப்புல வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எதையும் செயல்படக்கூடாது. அதுல ஒரு பொறுப்பு வேணும். அவங்களை கன்சல்ட் பண்ணாத நம்ம அவங்க பேசுறாங்க பேசல நம்மளை ஊதாசீனப்படுத்துறாங்க, அது எந்த ஒரு கூப்பிட்டோம்னா அவங்க அதுக்கு நிச்சயம் அதுக்கு கட்டுப்படுவாங்க. நான் இத நினைக்கிறேன், இத நம்ம செய்யலாமான்னு நான் யோசிக்கிறேன், அதுல கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும்.
0: சரிங்க, நன்றி.
1: நன்றிம்மா,
0: வந்து பெற்றதற்கு நன்றி. எல்லாருமே ரொம்ப சூப்பராக சொல்லிட்டு இருக்கிறாங்க. நேரமும் நாமளும் 5:56:40 இருக்கும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்று கேட்டிருந்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கு மனமாக நன்றி. நிகழ்ச்சி நிறைவாக ஒரு பாடல் சூப்பராக கேட்டெல்லாம் இது வந்துகிட்டே இருக்கு. இந்த பாடலோடு 6 மணிக்கு கேட்கலாம் பக்தி மாலை. நிகழ்ச்சி தரும் பாடல்கள் விரலுக்கே துவிக்கும் படத்திற்காக இப்போ பாடல் கேட்கலாம். மனோ சித்ரா பாடியது, காளிதாசன் எழுதிய பாடல், இசை தேவா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்துடன் இப்பொழுது கேட்கலாம்
2: பக்தி மாலை.

தெய்வீக மனம் கமழும் பாடல்களோடு வலம் வர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பக்தி மாலை. கேட்டது அகத்தியர் திரைப்படத்திலிருந்து டி ஆர் மகாலிங்கம் பாடிய பாடல். அடுத்து மலரும் பாடல்

யார் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். இந்நேரம் 6:13:40. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை. பலம் வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை தரும் பாடல்கள்.

அன்னை வேளாங்கண்ணி திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். இனி தொடர்பது மாநில செய்திகள்.

மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். மக்கள் பங்களிப்புடன் நீர்வள பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தரமான நிர்வாகத்தின் மூலம் நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சி உறுதி செய்யப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 9000 கல்லூரி பேராசிரியர் பணியிடங்கள் அடுத்த 2 ஆண்டுகளில் நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மணிகளை மழையிலிருந்து பாதுகாக்க போர்க்கால அடிப்படையில் மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் பேட்மிண்டன் குழு பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்கள் பங்களிப்புடன் நீர்வள பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீலின் நீர்வள பாதுகாப்பு குறித்த கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், தண்ணீரை சேமிப்பதற்கான வலுவான கட்டமைப்பை உருவாக்கவும் நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கான விஞ்ஞான ரீதியான தீர்வுகள் குறித்தும் நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் எழுதியுள்ள கட்டுரையில் பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ற வகையிலான நீர் மேலாண்மை திட்டங்கள் குறித்தும் ஜல்ஜீவன் இயக்கம், நவாமி கங்கா இயக்கம் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த நீர் சேமிப்பு திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துக் கூறியிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். அனைத்து மாநிலங்களிலும் மக்கள் பங்களிப்புடன் நீடித்த முயற்சிகளை மேற்கொள்வதால் எதிர்கால சந்ததியினருக்கான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்றும் திரு நரேந்திர மோடி தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தரமான நிர்வாகம் மற்றும் சேவையின் அடிப்படையில் நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சி உறுதி செய்யப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று அகில இந்திய நிர்வாகிகள் சங்க தேசிய கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், ஒவ்வொரு தொழிற்சாலை, சேவை மையங்கள், மருத்துவமனைகள், ஆராய்ச்சிக் கூடங்களில் உயர்தரத்திலான நிர்வாக கட்டமைப்பை கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தினார். உலக அளவிலான வர்த்தக மற்றும் விநியோக சங்கிலிகள் அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ள நிலையில் சிறப்பான நிர்வாகமும் அதற்கேற்ற வகையில் அமைய வேண்டும் என்று அவர் கூறினார். உலக அளவிலான பொருளாதார வளர்ச்சி குறைந்துள்ள போதிலும் இந்தியாவின் பொருளாதாரம் 8% வளர்ச்சியை எட்டியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் பொருளாதாரம் வலுவாகவும் நிலையாகவும் உள்ளது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தமிழகத்தில் காலியாக

0: 9000 கல்லூரி பேராசிரியர் பணியிடங்கள் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் படிப்படியாக நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்கட்டமாக நடைபெற்ற ஆசிரியர் தேர்வு வாரிய தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள 27000 பேரில் 2708 பேருக்கு பணி வழங்கப்படும் என்றும், 2வது மற்றும் 3வது கட்ட தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு தலா 3000 பேர் என்ற அடிப்படையில் மொத்தம் உள்ள 9000 காலி பணியிடங்களும் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் பேராசிரியர்களாக பணி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். உலக தரத்திலான உயர்கல்வியை உறுதி செய்யும் நோக்கில் தனியார் பல்கலைக்கழக மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போது நிலுவையில் உள்ள பணி மூப்பு தொடர்பான அரசாணைகள் விரைவில் வெளியிடப்படும் என்றும், பேராசிரியர்களின் நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என்றும் திரு விஸ்வநாதன் தெரிவித்தார். காவிரி கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் சென்றடையும் வகையில் முறை பாசனத்தை கைவிடுவது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூர்வாரும் பணிகள் நிறைவடைந்ததும் கிளை வாய்க்கால்களில் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்றார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு அரசு சேமிப்பு கிடங்குகளில் வைக்கப்பட்டுள்ள நெல் முனைகளை மழையிலிருந்து பாதுகாக்க மாநில அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடலூர் மாவட்டத்தில் 120 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க இடப்பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதால் பொதுவெளியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள 500,000 நெல் மூட்டைகள் தார்ப்பாய் கொண்டு மூடப்படவில்லை என்றும், இதனால் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையில் நெல் மணிகள் நனைந்து சேதமடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நலன் கருதி அக்கறையோடு சுட்டிக்காட்டும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஆளும் தாவைக்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மத்திய அரசின் போஷான் அபியான் திட்டத்தின் கீழ் கர்ப்பிணி பெண்கள், தாய்மார்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளுக்கு சேலம் மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் ஊட்டச்சத்து வழங்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த திட்டத்தின் மூலம் 14,600 மேற்பட்ட பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து இணை உணவு வழங்கப்பட்டு வருவதாக ஊட்டச்சத்து திட்ட அதிகாரி திருமதி ராஷ்மிகா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: கர்ப்பிணிகளுக்கு மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு வந்து அவங்களுக்கான ஒரு நாளைக்கான 150 கிராம் சத்து மாவை வந்து டேக் ஹோம் ரேஷனா கொடுத்துட்டு வரோம். அது இல்லாம அவங்களுக்கான ஊட்டச்சத்து ஆலோசனை, கர்ப்ப காலத்துல அவங்களை எப்படி பராமரிக்கிறது, குழந்தை பிறந்தவனே அந்த சிசுவை பராமரிக்கிறது, இதுக்கான ஆலோசனைகள் எல்லாம் கொடுத்துட்டு வரோம். 6 மாசம் to 2 வயது குழந்தைகளுக்கு வந்து நம்ம மாதந்தோறும் எடை உயரம் எடுத்து அவங்களையும் கண்காணிச்சுட்டு வரோம். அவங்களுக்கான பராமரிப்பு, குழந்தைக்கான வளர்ச்சியை வந்து பெற்றோர்களுக்கு அறிவுறுத்திட்டு வரோம்.
0: போஷான் அபியான் திட்டத்தின் மூலம் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியம் காக்கப்படுவதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: இப்ப வீக்லி 3 முட்டை கொடுக்கறாங்க, அப்புறம் ஹெச்பி லெவல் மந்த்லி செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு 10 பாயிண்ட் ஸ்கேல் இருக்கு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருந்தேன், அப்ப வந்து காய்கறி எல்லாம் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணாங்க. இவ்வளவு அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி நம்மள கேர் எடுத்துக்கும் போது நல்லா இருக்கு. 8 மந்த்ஸ் கன்சூரா இருக்கேன். ஃபர்ஸ்ட்ல இருந்தே அங்கன்வாடியில இருக்கிறவங்க தான் கேர் எடுத்து எல்லாம் பண்ணாங்க. அந்த பதிவு பண்றது அவங்களே வாண்டடா வந்து கேட்டு பண்ணாங்க. ஏன்னா பாப்பா அங்கதான் இருக்கு, ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க அங்கன்வாடியில. அப்புறம் அவங்க போக்கிலே அவங்களே கன்ஃபார்ம் பண்ணி பதிவு பண்ணாங்க. மாவு எல்லாமே மாசம் கரெக்டா கொடுத்துருவாங்க, பாப்பாக்குமே முட்டை கொடுத்துருவாங்க.
0: வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
4: வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும். இது மேற்கு வடமேற்கு

0: திசையில் நகர்ந்து வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒடிசா கடலோர பகுதிகளை 24ஆம் தேதி காலையில் விசாகப்பட்டினம் மற்றும் கோபால்பூர் இடையில் கரையை கடக்கக்கூடும். மேலும் சுமார் 3.1 முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை தென்கிழக்கு அரபிக்கடல் முதல் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடன் தொடர்புடைய வளிமண்டல சுழற்சி வரை கர்நாடகா மற்றும் கடலோர ஆந்திரா வழியாக காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் நாளை தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கனிம வளங்கள் மற்றும் பிற பொருட்கள் சட்டவிரோதமாக கேரள மாநிலத்திற்கு கடத்தப்படுவதை தடுக்கும் பணிகளை சோதனை சாவடிகளில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு அன்சுல் நாகர் ஆய்வு செய்தார். தருமபுரி மாவட்டத்தில் தேசத்திற்கான சமரசம் திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் மத்தியில் சமரசம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பேரணி இன்று நடைபெற்றது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் 64 நாட்களுக்கு பிறகு ரோப்கார் சேவை இன்று மீண்டும் தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டி பேட்மிண்டன் குழு பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 3-0 என்ற கணக்கில் ஜப்பானை வென்றது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 16-1 என்ற கோல் கணக்கில் இலங்கையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் பங்களிப்புடன் நீர்வள பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தரமான நிர்வாகத்தின் மூலம் நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சி உறுதி செய்யப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 9000 கல்லூரி பேராசிரியர் பணியிடங்கள் அடுத்த 2 ஆண்டுகளில் நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மணிகளை மழையிலிருந்து பாதுகாக்க போர்க்கால அடிப்படையில் மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் பேட்மிண்டன் குழு பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் 6:40. நேர்களே, இப்பொழுது கேட்கலாம். என் விருப்பம். இதமான வேளையில் இனிமையான பாடல்களோடு பலம் பெற நாம் கேட்டு ரசிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி என் விருப்பம். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல்

தன் அவளின் வருகைக்காக காத்திருந்த இந்த இளைஞனின் இயக்கம் பாடலாய் மலர்ந்து வர கேட்டு ரசித்தோம். பூந்தளிர் இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டோம். இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது என் விருப்பம்.

இளம் நெஞ்சங்களின் இனியதொரு தாளாட்டு இதமாய் இவ்வேளையில் அரங்கேறி வர கேட்டு ரசித்தோம் நேர்களே. பத்ரகாளி திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பி சுசைலா பாடிய பாடல் அது. உலவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது என் விருப்பமான பாடல்கள்.

இவர்களுக்குள் மலர்ந்து வந்த எண்ணங்கள் பல வண்ணங்களாக உதயமாகி பாடலாய் வலம்பரக்கேற்ற ரசித்தோம் நேயர்களே. கேட்ட பாடல் பட்டாக்கத்தி பைரவன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. உலவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இது என் விருப்பமான பாடல்கள்.

சில்லென்று இவள் மனதில் எழுந்த எண்ணம் அது. பல வண்ணங்களாய் மாறி பாடலாய் வலம்பர கேட்டு ரசித்தோம் நேர்களே. கள்ளுக்குள் ஈரம் இந்த திரைப்படத்திற்காக வலம் வந்த பாடல் அது. பாடலை பாடியிருந்தார்கள் எஸ் ஜானகி, இளையராஜா. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இவ்வேளையில்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நேர்களை வேளையில் மலரவிருப்பது திரைகானம் அளிக்கும் பாடல்கள்.

0: நேர்களில் நாம் கேட்டு ரசித்தந்த பாடல் மெல்ல திறந்தது கதவு. திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாட கேட்டோம். உலவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை கானம் அளிக்கும் பாடல்கள். அடுத்து மலரவிருக்கும் பாடல் என்ன கேட்போம். அதற்கு முன்னதாக
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
0: பலம் பெற நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை கானம் அளிக்கும் பாடல்கள். நேர்கள் பதிவுகளையும் கொஞ்சம் பார்த்துடலாம். ரெட்டில் ஹயாத் பாஷா திருமணத்திற்கு மங்கள இசையே மேலும் 3 மணி ஆனாலே வர்ணச்சாலம் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு கால்கள் போடுது தாளம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அதோடு வந்து மேலப்பண்டி தயாளன் முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து ஊ வந்தது பின்னா அந்த பாடல் இனிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே தான் வந்த ஆண்டி மேடம் கார்த்திகேயன், பர்வதவதினி, ஏழுக்கிணர் தேவா,

முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து, அப்புறம் இந்த மாதவரம் வீரராகவன் வர்ணஜாலமல்ல, இது வசந்த கானங்கள், அது அது மனதை வருடி மகிழ்ச்சி தந்த நிகழ்ச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரசைவாக்கம் ரீஜா மனோகரன் திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றும் இந்த தேக்கம் தேனமதுவாகவும் எங்களை ஆட்கொண்ட செய்த பாடல்கள், வாழ்த்துக்கள் சகோதரின்னு கொடுத்துருக்காங்க. புரசைவாக்கம் ரீஜா மனோ உலகி உலக அழகியே நெஞ்சில் நிலாடிய திரைப்பட பாடல் ஜதி தாளை செய்ய சசித்து கேட்டேன், வாழ்த்துக்கள்.

அட்டம் பாட்டம் நிகழ்ச்சியை பதிவு பண்ணியிருக்காங்க. மீரா வெங்கட்ரம் மலர் மலைமகள் மலருடை அணிந்தாள்ன்றதை பதிவு பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். அடுத்து வந்து கண்ணன் மேட்டுப்பட்டியிலிருந்து இனிய மாலை வணக்கம். அட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஆரம்பம் முதல் பாடல்கள் அட்டகாசம் நிகழ்ச்சி இனிமையாக தொடர வாழ்த்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. புரசைவாக்கம் ரிஜா மனோகரனும் இதை ஆட்டம் பாட்டம் கொண்டாடும் நிகழ்ச்சியை வந்து வாழ்த்தி பதிவு பண்ணியிருக்காரு. அதே தான் மேலப்பெடுதாயாளன், ஹரிஹரன், பர்வதவர்தினி, மாலினிதேவி அருணாச்சலம், உன் கண்ணல்லவா கண்ணுக்கு வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் மேடம். ஆண்டி மேடம் கார்த்திகேயனும் அவரும் மாலினிதேவி அருணாச்சலம் மீனாடின் குங்குமத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். ஹரிஹரனும் அதை தான் பதிவு பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள். அடுத்து வந்து குட்டி கர்ணம் போட்டல் குடல் லைன் கிடைக்கலன்றதுக்காக போட்டிருக்காரு. மாலினிதேவி சிட்டு போல் வட்டமிட்டு நீ பறக்கன்னு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு லைன் கிடைக்கல போகிறதுக்கு அதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். முகமது பிலால் வந்து ஐனவரம் இன்றைய பாடல் எல்லா அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து யாரெல்லாம் நிறைய பேர் வெங்கல்பட்டு பன்னீர்செல்வம், ஹரிஹரன், அப்புறம் வந்து நிறைய நேயர்கள் அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. பெரம்பூர் கமலா சண்முகம், ஜீவானந்தம், கே ஜெயசுதாஸ் அவர்களின் இந்திய திரை இசையில் மிகவும் சிறப்புமிக்க தனித்துவமான குரலுக்கு சொந்தம். அவரது குரலில் உழைக்கும் பாடல்கள் காலத்தை கடந்து மனதை வருடுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்த நிலையர்களை விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு வலம் வரையிருப்பது திரைகானம்.

கைராசிக்காரன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். இதுவரை வலம் வர நாம் கேட்டது திரை கானம். இனி தொடர்பிருப்பது தமிழில் செய்திகள்.

0: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2024 ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகளை இன்று வழங்கினார். நடிகர்கள் மம்முட்டி, தனுஷ், இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் உள்ளிட்டோர் விருது பெற்றனர். இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாவதை தடுக்க தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்டமாக நாடு முழுவதும் 100 புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் உஷு 60 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ரோஷி பினா தேவி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2024 ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகளை இன்று வழங்கினார். குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் நடைபெற்ற வண்ணமிகு விழாவில் திரைத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது நடிகர் அனந்த்நாக்கிற்கு வழங்கப்பட்டது. சிறந்த நடிகருக்கான விருது பிரம்மயுகம் மலையாள படத்திற்காக மம்முட்டிக்கும், சிந்து சாமியன் ஹிந்தி படத்தில் நடித்த கார்த்திக் ஆரியனுக்கும் கூட்டாக வழங்கப்பட்டது. கேப்டன் மில்லர் படத்திற்காக சிறந்த நடிகருக்கான சிறப்பு விருதையும், சிறந்த தமிழ் படமாக தேர்வு செய்யப்பட்ட ராயன் படத்திற்கான விருதையும் நடிகர் தனுஷ் பெற்றுக் கொண்டார்.
1: And as the director of the film Ryan, Shri Dhanush is receiving the Silver Lotus.
0: சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது அமரன் படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமாருக்கு வழங்கப்பட்டது.
1: The award for the best music direction for background score is being given to music director Shri G.V. Prakash Kumar. He is receiving Silver Lotus for Tamil film Amaran.
0: சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான விருதை மகாராஜா படத்தில் நடித்த சாச்சனா நமிதாஸ் பெற்றுக் கொண்டார். சிறந்த ஒலிப்பதிவுக்கான விருது மெய்யழகன் படத்திற்காக ஜி சுரேனுக்கும், சிறந்த குறும்படத்திற்கான விருது ப்ளூ படத்திற்காக ஹரிகர சுதனுக்கும் வழங்கப்பட்டது. இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாவதை தடுக்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற மாநில போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டுமென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இலக்கை எட்டுவதற்கு போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டியது அவசியம் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பின் புதிய இணையதளத்தையும் அவர் தொடங்கி வைத்தார். இளைஞர்களிடையே போதைப்பொருள் பழக்கத்தின் தீமைகள் குறித்து எடுத்துரைக்கும் 4 தொலைக்காட்சி விளம்பரங்களையும் அவர் தொடங்கி வைத்தார். லக்னோவில் போதைப்பொருள் தடுப்பு அலுவலகம் மற்றும் அலுவலர் குடியிருப்புக்கான அடிக்கல்லையும், டேராடூன் புதிய போதைப்பொருள் தடுப்பு மண்டல அலுவலகத்தை திறந்து வைத்தும் திரு அமித்ஷா பேசினார். விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை பயன்படுத்துவது அவசியம் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் சர்க்கரை ஆலைகளுக்கான தேசிய விருதுகளை வழங்கி பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு விவசாயிகளின் முன்னேற்றம் இன்றியமையாதது என்றார். நாட்டில் சர்க்கரை ஆலைகளுக்கு சிறப்பான எதிர்காலம் உள்ளதாக கூறிய அவர், இந்த ஆலைகளில் எத்தனால் போன்ற உபப்பொருட்கள் உற்பத்தியில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்வதற்கு நாட்டின் 20

0: மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடன் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு, மத்திய அரசு மேற்கொண்டு வரும் புரட்சிகரமான திட்டங்களில் ஒன்றாக உடான் விளங்குகிறது என்று குறிப்பிட்டார். நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள சிறிய நகரங்களுக்கும் குறைந்த செலவில் விமான சேவை கிடைப்பதற்கு இந்த திட்டம் வழிவகுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். உடான் திட்டத்தின் கீழ் 100 புதிய விமான நிலையங்களும் 200 நவீன ஹெலிகாப்டர் தளங்களும் நிறுவப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் மேலும் 4 கோடி மக்கள் விமான சேவையை பயன்படுத்துவர் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 10 ஆண்டுகளில் உடான் திட்டத்தின் கீழ் 80 விமான நிலையங்கள் கட்டப்பட்டுள்ளதாகவும், 1,54,00,000 மேற்பட்ட பயணிகள் குறைந்த கட்டணத்தில் விமான சேவையை பயன்படுத்தி வருவதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வை முறைகேடுகளின்றி நடத்தும் வகையில் கணினி அடிப்படையிலான தேர்வு முறையை செயல்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய கல்வித்துறை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள கூடுதல் பிரமாண பத்திரத்தில் தேசிய தேர்வு முறையில் கட்டமைப்பு ரீதியான மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடப்பிரிவு சார்ந்த வல்லுநர்களுக்கு முக்கியத்துவம் அளித்து பிரிவு அலுவலர் முதல் இணைச்செயலர் நிலை வரை 14 புதிய அதிகாரிகள் கடந்த மாதம் நியமிக்கப்பட்டிருப்பதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் தேசிய தேர்வு முகமைக்கு மத்திய அரசின் செயலர் நிலையில் தலைமை இயக்குநர் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: எரிசக்தி துறையில் ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளும் முடிவு செய்துள்ளன. பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி புதுதில்லியில் இன்று எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பின் தலைமைச் செயலர் திரு ஹைதம் அல் காசிம் பங்கேற்ற உயர்மட்ட கூட்டத்தில் இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டது. எண்ணெய் சந்தையில் நிலைத்தன்மையை ஏற்படுத்தி எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதோடு பெட்ரோலிய தொழில்துறையில் தேவையான முதலீடுகளை உரிய நேரத்தில் மேற்கொள்வது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விற்பனை வெளிப்படைத்தன்மை பின்பற்றப்படுவதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். சர்வதேச எரிசக்தி சந்தையை சமச்சீரான மற்றும் நிலையானதாக மாற்ற இந்தியாவும் எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பும் மேலும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு ஹர்தீப் சிங் பூரி வலியுறுத்தினார். ஜப்பானின் விடுதலை ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு இன்று புதுதில்லியில் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரியை சந்தித்து பேசியது. இக்குழுவின் தலைவர் திரு டாரோ கோனோ தலைமையிலான குழுவினர் நாடாளுமன்ற ஜனநாயகம் மற்றும் இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் குறித்து திரு விக்ரம் மிஸ்ரியுடன் ஆலோசனை நடத்தினர். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இருதரப்பிலும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு, பொருளாதாரம், வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் மற்றும் இருநாட்டு மக்களுக்கும் இடையிலான தொடர்புகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான தொழில்நுட்ப பகிர்வு, அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவை குறித்தும் ஜப்பான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவாதித்தனர். இந்தியாவின் விரைவான பொருளாதார வளர்ச்சி ஊக்கமளிக்கும் வகையில் இருப்பதாகவும் ஜப்பான் தலைவர்கள் கூறினர். இந்தியா ஜப்பான் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் அவர்கள் விவாதித்தனர். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் அரசியல் நிலைப்பாடு, அமைதி மற்றும் வர்த்தகத்தை உறுதி செய்வது குறித்தும் ஜப்பான் நாட்டு தலைவர்கள் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரியுடன் விவாதித்தனர். சிறு வணிகர்களுக்கு யுபிஐ பரிமாற்றம் மீதான சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதாக தேசிய பணப்பட்டுவாடா கழகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதிய வரி விதிப்பால் சிறு வணிகர்களுக்கு வரிச்சுமை ஏற்படுவதுடன் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை பாதிக்கும் என வெளியாகியுள்ள தகவல் உண்மைக்கு மாறானது என்று கூறியுள்ளது. தனிநபர் ஒருவர் வணிக நிறுவனங்களில் 2,000 ரூபாய்க்கு மேல் மேற்கொள்ளும் பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே வரி விதிக்கப்படும் என்றும், 2,000 ரூபாய் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கு வரி ஏதும் இல்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாட்டில் மேற்கொள்ளப்படும் மொத்த யுபிஐ பரிவர்த்தனையில் 96% அளவிற்கு 2,000 ரூபாய்க்கு குறைவாகத்தான் உள்ளது என்றும்

0: அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றம் தொடர்பான அம்சங்களில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் உறுதிபூண்டுள்ளன. ஓஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்வே கூட்டுக்குழுவின் 12வது கூட்டத்தில் கடல்சார் மாசுபாடு, சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி, பிளாஸ்டிக் மற்றும் ரசாயன பொருட்கள் பயன்பாடு, கழிவுப் பொருட்கள் மறுசுழற்சி மற்றும் ஆழ்கடல் மேலாண்மை உள்ளிட்ட அம்சங்களில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக நார்வேக்கான இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் உஷு 60 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் 56 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஆரியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பேட்மிண்டன் குழு பிரிவில் இந்தியா 3-0 என்ற கணக்கில் ஜப்பானை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியது. ஆடவர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 16-1 என்ற கோல் கணக்கில் இலங்கையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2024 தேசிய திரைப்பட விருதுகளை இன்று வழங்கினார். நடிகர்கள் மம்முட்டி, தனுஷ், இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் உள்ளிட்டோர் விருது பெற்றனர். இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாவதை தடுக்க தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்டமாக நாடு முழுவதும் 100 புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் உஷு 60 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25. இப்பொழுது கேட்கலாம் திரைகானம் அளிக்கும் பாடல் ஒன்று.

0: குங்குமச் சிமிழ் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். இதுவரை வலம் வர நாம் கேட்டது திரை கானம். நேரம் 7:30 10 நேர்களை இப்பொழுது கேட்கலாம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள ராமநாதன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். மனிதனின் உடம்புல இருக்கிற முக்கியமான மிக முக்கியமான உறுப்பு இருதயம். இருதயத்தை அன்பின் அடையாள சின்னமாய் நமது முன்னோர்கள் சித்தரித்தார்கள். ஒவ்வொரு உறுப்பும் மிக முக்கியமானதுதான். ஆனாலும் இருதயம் மூலம்தான் நமது உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் இரத்தம் செலுத்தப்படுகிறது. இரத்தத்தின் பம்ப் ஹவுஸ் தான் இருதயம். அதனால தான் இருதயத்துக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. வள்ளுவரின் முதல் குறள் இது. எழுத்துக்கள் அகர ஓசையை முதன்மையாக கொண்டிருப்பது போல உலகமும் இறைவனை முதன்மையாக கொண்டிருக்கிறது. இந்த குறளை ஒட்டி அகர முதல உறுப்பெல்லாம் இருதய பகவான் முதற்றே உலகுன்னு இருதயத்தை முதல் உறுப்பாகவும் இறைவனாகவும் போற்றுகின்றனர் மருத்துவர்கள். இருதயமின்றி இவ்வுலகில் எம்மானிடனும் வாழ முடியுமா? இயலாது. ஒரு செல் முதல் பல தசைகளை உள்ளடக்கிய உறுப்புகள் வரை உயிர்ப்புடன் செயல்பட வாழ இருதயம் என்ற பம்ப் அவசியம். ராமநாதன் சார், சில பேரை பார்த்து சிலர் இதயமே இல்லாதவர்கள்னு கோபம் கொள்வர். அப்படியாப்பட்டவர், அதாவது சொல் செயல் சிந்தனையில் மோசமானவர்களுக்கும் இருதயம் உண்டு, இல்லாமல் இருக்க முடியாது. கருவறையில் உயிர்ப்புற்ற நாள் முதல் கல்லறை செல்ல கால அவகாசம் எடுக்கும் நம்மில் வீட்டிருந்து விடை கொடுக்கும் நம் இருதயம் ஓர் இறை வழிதான். அப்படியாப்பட்ட இருதயத்தை இடையூறு ஏற்படுத்தாத உணவை உட்கொண்டு நாள்தோறும் சீராக நடைப்பயிற்சி மேற்கொண்டு பயிற்சியுடன் யோகாவும் செய்து நன்னலம் பயக்கும் உடல் மனதை வலுப்படுத்தும் செயல்களில் நாம் ஈடுபடணும். முற்காலத்தில் இறை போதனைகள்லாம் சீரிய மனம் மற்றும் உடல் சார்ந்த ஆரோக்கியமளிக்கும் செயல்களாகவே உருவாக்கப்பட்டன. விரதம் இருப்பது உடல் உறுப்புகளுக்கு ஓய்வு, நடைப்பயணம் போவது உறுப்புகளுக்கு அசைவு, அங்க பிரதர்ஷனமும் அப்படித்தான். தேரை வடம் பிடித்து இழுத்தல், தீ மிதித்தல்லாம் உடல் ஆரோக்கியத்தையும் மன வலிமையையும் பெருக்கவே அந்த காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டன. நாளடைவில் எல்லாம் மாறிப்போச்சு. மாற்றம் ஏற்படும், ஆனால் நல்ல மாற்றமா, மனித வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படுத்தும் மாற்றமா, உடல் உறுப்புகளுக்கு வலுவேற்றும் மாற்றமா நடைபெற்றால் நல்லது. அப்படித்தான் உண்டாகணும். அதற்கு தகுந்த உணவு பழக்க வழக்கத்தை நாம் கடைபிடிக்கணும். அசாதாரண உணவு உட்கொள்வதால் வருவதே இருதய இரத்த சுழற்சி மற்றும் கொழுப்பு சார்ந்த நோய்கள். ஒவ்வொரு வயதினருக்கும் ஒரு நாட்டம் உண்டு. 60 மேற்பட்டவர்கள் பெரும்பாலானவர்கள் நாக்கு சுவையே வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. இந்த வயசில் தான் இரத்த குழாய் அடைப்பு நோய், அதிக இரத்த அழுத்தம், அசாதாரண கொழுப்பு சத்து, மூளை கைகால்களுக்கு செல்லும் இரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் அடைக்கிறதுனால உண்டாகும் சிரமங்கள், அதோட அளவு கடந்து சாப்பிடும் அசாதாரண கொழு

0: கொழுப்பு சோம்பலான தினசரி வாழ்க்கை முறை, உடல் பருமன் அதிகரிப்பு, அதனால் இருதயம் வேலை செய்ய முடியாத நிலை, இப்படி பல பிரச்சனைகள், உடல் உபாதைகள் ஒன்றை அண்டி இன்னொன்னு ஏற்படுது. உப்பு, சர்க்கரை, கொழுப்பு இவை மூன்றும் மிகையாக இருந்தாலும் குறையாக இருந்தாலும் நோய்தான். அளவறிந்து இவற்றை சேர்த்துக்கணும். ராமநாதன் சார், கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு முதலான உணவுப் பொருட்களுடன் அன்றாட உணவில் சத்துள்ள துணை உணவுப் பொருட்களை சேர்த்துக்கிறதுனால இருதயம் இரத்த நாள ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்த முடியும். உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு ஒரு பொன்மொழி இருக்குது. இப்போது கொஞ்சம் இதை மாற்றி உணவே மருந்து, மருந்தே செலவுங்கிறாங்க. பெரும்பாலான மருந்துகளின் விலை மிக மிக அதிகம்தான். இதற்காகத்தான் உணவியல் நிபுணர்கள் ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு 300 கிராம் காய்கறி சாப்பிடணும், கட்டாயம் சாப்பிடணுங்கிறாங்க. நாம் இப்போது சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் உண்மையிலேயே சத்துக்கள் பொதிந்ததா? நமக்கு நாமே ஒரு கேள்வி கேட்டுக்கணும். நல்லா சாப்பிடணும், நல்லா உழைக்கணும், நல்வாழ்க்கை வாழணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: இதுவரை நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டோம். வழங்கியவர் வி. சரவணன் அவர்கள். நேரம் 7:35. நேர்களே, இப்பொழுது கேட்கலாம்.
3: வணக்கம் இசை உள்ளங்களே,
4: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்.
1: இன்றைய பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் உள்ளம் தொள்ளும் பாடல்களோடு இன்று பாட்டும் பயணமும் அரங்கேறியிருக்கிறது நீர்களே. ஆம், வாங்க கேட்டு ரசிக்கலாம்.

பன்னீர் பூக்களை மேகம் அது தூவி மகிழ இனியதொரு பாடல் இவ்வேளையில் கேட்டு மகிழ்ந்தோமீர்களே. புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து சுத்ரா பாடிய பாடலது. உள்ளம் தொள்ளும் பாடல்களோடு பாட்டும் பயணமும் இன்று அரங்கேறி கொண்டிருக்கிறது. அடுத்து மலர இருக்கும் பாடல்

தேன் மொட்டு ஒன்று இங்கு தேன் சிட்டாய் பறந்து வர. துள்ளலான ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இதயத்தை திருடாதே திரைப்படத்திலிருந்த சித்ரா பாடிய பாடல் அது. நேர்கள் பதிவுகளையும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். அந்தோனிராஜ் காட்டு பக்கத்திலிருந்து எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் சந்திரமாசம் வீசும் பாடல்கள் தொகுப்பு மணத்தது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதையே தான் வந்து வனிதாவும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. டி நகர்லேருந்து முரளி வாழ்த்துக்கள். சந்திரமனம் வீசும் பாடல் தொகுப்பு சூப்பர் மேடம். துடிக்கும் கரங்கள் படத்தின் பாடல் சூப்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பழனி கவிதா பாப்பாரப்பட்டியிலிருந்து தர்மபுரி மாவட்டத்திலிருந்து சகோதரி மகிழ்ச்சி அடைக்கிறது அனைத்து பாடல்களும் அருமை தேனிசையில் நனைந்து போனேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. புரசவியக்கம் சௌந்தரராஜன் இனிய பிற்பகல் வணக்கம் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் பாடல்கள் எல்லாம் அருமையும் மேடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே தான் ராஜேஷ் பெரியார் நகர் அவரும் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து பாலாஜேந்திரா நகர்லேருந்து மீனவ நண்பன் நகசே போலீஸ் 115 பாடல் கேட்டது எங்கள் பிராப்தம். இவையெல்லாம் அருமையாக இருந்து பவர் ஹவுஸ் வந்து விஎம் பாலாஜி மற்றும் சரஸ்வதி இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. புரசைவாக்கம் ரிஜா மனோகரன் மரணச்சாரம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் மடத்திற்கு வாழ்த்துக்களும் வரவேற்பும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காசதேசமும் எங்கள் ஸ்டைல் சந்தன காற்றை சிந்தமிழ் ஊற்றிய பாடல் இனிமே என்னாலும் கேட்டாலும் சலிக்காத பாடலது வாழ்த்துக்கள் சகோதரின்னு கொடுத்துருக்காங்க. ரங்கராஜன் தித்திக்கும் தினிய மாலை வணக்கம் தமிழ் ஏந்தி போற்றுமையுமா நீ அதாவது இதெல்லாம் சரி. மீரா வெங்கட்ராமன் இனிய மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து நடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி ஹைடாமணி சோமசுந்தர பிரபு பிரசன்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து வரஜாலம் நிகழ்ச்சியில் ஒழிக்கும் பாடல்கள் அனைத்தும் மிகவும் அருமை வாழ்த்துக்கள் சகோதரின்னு கொடுத்துருக்காங்க. அதே தான் வந்து மாதவன் வீரராகவன் அப்புறம் சிவராம் நாகராஜன் அப்புறம் வந்து வருண் சிவா அடுத்து நாகராஜன் மேலும் ஹரிஹரன் பி புஷ்பா அப்புறம் இந்த குமரன் கும்பகோணத்திலிருந்து புவனகரி சுமதி பாபு அப்புறம் நல்ல பெருமாள் அப்புறம் வந்து குடமாண்டப்பட்டி கே விஜயசீலன் பாரு விசாராட்சி மாலினி தேவர்ணாச்சலம் பன்னீர்செல்வம் இவங்கள்லாம் கூட பதிவு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இளைஞர்களே விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு

0: கேட்டது மௌனராகம் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல்.
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
0: உள்ளம் தொள்ளும் பாடல்களோடு வலம்பெற நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாட்டும் பயணமும்.

0: நேர்களே, இதுவரை வலம்பர நாம் கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: வணக்கம் இசை உள்ளங்களே
2: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்.
1: நேரம் 7:55. நேர்களை இப்பொழுது கேட்கலாம் என்று ஒரு தகவல். வழங்கியவர் திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒரு ஊர்ல ஒரு ஞானி இருக்கிறார், ரொம்ப பெரிய ஞானி, ரொம்ப வயசாயிட்டது. கடைசி காலத்துல அவர்கிட்ட சில பேர் வந்தாங்க, உங்க குரு யார் அப்படின்னு கேட்டாங்க. அவர் நிமிந்து பார்த்தார், எனக்கு ஆயிரக்கணக்கான குருமார்கள் உண்டு, அவங்க பேரெல்லாம் சொல்லணும்னா இந்த காலம் பத்தாது, ஆனால் முக்கியமான ஒரு 3 பேரை பற்றி மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாராம். அப்புறம் சொன்னார், அந்த 3 பேரில் ஒருத்தன் ஒரு திருடன். ஒரு சமயம் ஒரு பாலைவனம் வழியாக நான் போய்கிட்டு இருந்தேன். அப்போது வழி தவறி போய் ஒரு கிராமத்துக்கு போயிட்டேன். அது இருட்டு நேரம், நடு ராத்திரி, ஊரே உறங்கி போச்சு. அந்த நேரத்தில் ஒரு ஆள் மட்டும் ஒரு வீட்டு சுவத்தில் ஏதோ பண்ணி உள்ளே நுழையிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறான். அவங்கிட்ட போய் நான் இன்னைக்கு இங்கே எங்கே தங்க முடியும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன், இந்த ராத்திரி வேளையில் அது ரொம்ப சிரமம், ஒரு திருடனோட உங்களால் தங்க முடியும்னா நீங்கள் என்னோட தங்கலாம் அப்படின்னா. நான் அவங்க கூட 1 மாதம் தங்கியிருந்தேன். ஒவ்வொரு நாள் ராத்திரியும் இப்போ நான் என்னுடைய வேலைக்கு போகிறேன், நீங்கள் ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போவான். அவன் திரும்பி வந்த உடனே உனக்கு ஏதாவது கிடைச்சிதான்னு நான் கேட்பேன். அதுக்கு அவன், இன்னைக்கு ராத்திரி ஒன்றும் இல்லை, நாளைக்கு மறுபடியும் முயற்சி பண்ணுவேன் அப்படின்பா. எப்பவும் அவன் நம்பிக்கை இழந்ததே கிடையாது, எப்பவும் சந்தோஷமாகவே இருப்பான். நானும் ரொம்ப காலமாக தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஒன்றுமே நடக்கலை. ஆனால் நான் என்ன பண்ணேன் தெரியுமா, மனசு வருத்தப்படும், நம்பிக்கை இழந்துருவேன். அப்போல்லாம் அந்த திருடனுடைய விடாமுயற்சி தான் ஞாபகத்துக்கு வரும். அதனால் அந்த திருடன் எனக்கு ஒரு குரு. என்னுடைய 2வது குரு யாருன்னா அது ஒரு நாய். இது எப்படின்னா, ஒரு சமயம் எனக்கு ரொம்ப தாகமாக இருந்தது, ஒரு நதியை நோக்கி போயிட்டு இருந்தேன். அப்போது ஒரு நாயும் வந்தது, அதுக்கும் தாகம், ஓடி வந்து ஆற்றை பார்த்தது. அதோட நிழல் வந்து ஆற்றுல தெரிஞ்சது, அதை பார்த்ததும் பயந்துட்டுது. அதாவது அது தன்னுடைய சொந்த உருவத்தையே கண்டு பயந்தது. அதை பார்த்து குறைக்குது, திரும்பி ஓடிச்சு. ஆனால் அதுக்கு தாகம் அதிகமாக இருந்ததுனால அது மறுபடியும் திரும்பி வந்தது. பார்த்தா மறுபடியும் தண்ணியில் நாயோட உருவம் தெரியுது. இப்படி சில தடவை பண்ணிச்சு, இருந்தாலும் கடைசியில் தண்ணியில் குதிச்சுட்டுது துணிஞ்சு. இப்படி குதித்த உடனே அதோட உருவமும் மறைஞ்சிட்டுது. இதை பார்த்தேன், நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, எவ்வளவு தான் பயம் இருந்தால் கூட ஒருத்தன் தைரியமாக காரியத்தில் இறங்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். இந்த போதனை அந்த நாய்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சிது. இது ஒன்று. அடுத்தது என்னுடைய 3வது குரு யாருன்னா, அது ஒரு சின்ன குழந்தை. நான் ஒரு சமயம் ஒரு நகரத்துக்கு போனேன். அங்கே ஒரு குழந்தை எரிகிற மெழுகுவத்தி ஒன்று எடுத்துக்கிட்டு வந்தது. நான் அந்த குழந்தையை பார்த்து வேடிக்கையாக கேட்டேன், ஏன் பாப்பா இந்த மெழுகுவத்தியை நீயாவே கொளுத்துனியா அப்படின்னு கேட்டேன். ஆமான்னுது அந்த குழந்தை. சரி, இந்த மெழுகுவத்தி முன்னாடி எரியாமல் இருந்தது, இப்போ எரியுது. இந்த மெழுகுவத்திக்கு வெளிச்சம் எங்கேருந்து வந்தது, அதை எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டேன் அந்த குழந்தைகிட்ட. இதுக்கு அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டு அந்த மெழுகுவத்தியை ஊதி அணைச்சுட்டுது. அதுக்கப்புறம் என்னை பார்த்து கேட்டது, இப்போ இந்த மெழுகுவத்தியின் வெளிச்சம் போனதை பார்த்தீங்க இல்லையா, அது எங்கே போச்சுன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னுது. அந்த குழந்தை இப்படி கேட்டதும் என்கிட்ட இருந்த ஆணவம் அழிஞ்சிட்டுது. நான்

0: வடித்ததெல்லாம் அந்த வினாடியில் சுக்கு நூறாக போயிட்டுது, என்னுடைய முட்டாள்தனத்தை நான் உணர்ந்தேன் அப்படின்னு இவ்வளவும் அந்த ஞானி விவரமாக சொன்னாராம். அதனால் நாம் இன்னார்கிட்டே இருந்து தான் இதை கற்றுக்கணுங்கிறது இல்லை, யாருக்கிட்டே இருந்தும் எதையும் கற்றுக்கலாம். நம்மால் ஒருத்தன் ஒரு நாய் வளர்த்துக்கிட்டு இருந்தான், அந்த நாய்க்கு வால் கிடையாது, யாரோ ஏற்கனவே வெட்டி எடுத்துட்டாங்க, இந்த நாய் தான் சார் எனக்கு குரு, அதுக்கிட்டே இருந்து கூட நான் பாடம் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, அப்படி என்ன கற்றுக்கிட்டேன் அந்த வால் இல்லாத நாய்கிட்டே இருந்து அப்படின்னு கேட்டோம். நாம் யாருக்கிட்டேயும் வாலாட்டக்கூடாது அப்படிங்கிற பாடத்தை அதுக்கிட்டே இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா.
1: இதுவரை வலுமுறை நாம் கேட்டது என்று ஒரு தகவல் வழங்கியவர் திரு தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, இது விபத் பாரதி. தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 8:01 ஆக போகுது. நாம கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நீ கோரினால்.
2: நீ கோரினால்
1: நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் நாம பேசிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றும் நாம ஒரு சூப்பரான டாபிக் பேச போறோம். என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி போன் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 2950825328 9871 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்ப நாம என்ன தலைப்பு பேச போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சவால் தான் இல்லையா? கண்டிப்பா வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு நாள் அப்படிங்கிறது. இப்போ இன்றைக்கி எப்படி நம்ம கடந்து போக போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே ஆச்சரியமாக விஷயமா இருக்கும். நம்மளும் வந்து எப்படிரா அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையிலே இருப்போம். ஆனாலும் அந்த நாள் ரொம்ப இனிமையாக கடந்து போகும். எதுச்சா இதுக்கு போய் நம்ம கஷ்டப்பட்டோமே அப்படின்னு வந்து நம்ம கண்டிப்பாக நினைப்போம். அந்த மாதிரி நம்மளால் இதெல்லாம் சமாளிக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம மைண்டில் இருக்கும். ஆனாலும் சமாளித்து கடந்து போன விஷயங்கள் நிறையவே இருக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி நீங்கள் சொல்ல போகிறீங்க. சமாளிக்க முடியாது என்று நினைத்து சமாளித்து முடித்த விஷயங்கள், இதெல்லாம் என்னால் செய்யவே முடியாது, இவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணவே முடியாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருந்தோம். அதை சரியான முறையில் அணுகி அதை தாண்டி வந்திருப்பீங்க. அப்போ சரி, இதுக்காக நம்ம இவ்வளோ கவலைப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும் இல்லையா? நம்மளுக்கு நாமளே ஒரு சபாஷ் சொல்லிக்குவா, இதெல்லாம் தாண்டிட்டோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்குதா? சமாளிக்கவே முடியாது அப்படின்னு நினச்சி சமாளித்து முடித்த விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நீ கோரினால் நிகழ்ச்சியில் உங்கள் ஆர்ஜி செங்கமலம் சரத். ஸோ வாங்க சொல்லுங்கள், சூப்பரான ஒரு பாடல் கேட்கலாம். இதோ வந்துகிட்டே இருக்கு. ஸ்டேட்யூட், இது விபத் பாரதி. தமிழ் எஃப்எம் 102.3 இணைந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 இதில் கேட்டுட்ருக்கிறோம். இதோ வரக்கூடிய பாடல் வில்லு படத்திற்காக.

0: ஓகே, இப்போ நேயர்களாம் இணைப்பில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. யார் என்ன பேசுகிறாங்க, என்ன ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: மேம்
0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் தஞ்சாவூர் மாவட்டம் வடசரக்கு கிராமம் தர்ஷினி பேசுகிறேன் மேடம்.
0: தர்ஷினி, எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: தஞ்சாவூர் மாவட்டம் வடசரக்கு கிராமம் தர்ஷினி பேசுகிறேன் மேடம்.
0: தர்ஷினி, தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறீங்க. ஓகே, சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
1: நான் 6th படிக்கிறேன் மேடம்.
0: 6th படிக்கிற பிள்ளைக்கு அவ்வளோ சமாளிக்க முடியாத பிரச்சனையா?
1: ஆமாம் மேடம்.
0: ஐயோ, என்னடா இது? சரி சொல்லுங்க, அப்படி என்ன உங்களுக்கு தீர்க்க முடியாது சமாளிச்சு வந்த பிரச்சனை?
1: சிக்ஸ்த் வரைக்கும் நான் தமிழ் மீடியத்தில் படிச்சேன்.
0: சரிங்க,
1: டீச்சர் சொன்னேன் நான் ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்ல மேடம்.
0: சரி, சூப்பர்.
1: அவங்க வந்து உனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் அதிகமாக வேணும், 6th இருந்தே

0: அப்ப உங்களுக்குள்ள அந்த சக்தி இவ்வளவு நாள் இருந்திருக்கு, உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு, அதுதானே விஷயம்.
1: ஆமா மேடம்,
0: நீங்க முன்னாடி படிச்சிருந்தீங்கன்னா இன்னும் பெட்டரா இருந்திருப்பீங்க. இல்ல பரவாயில்ல, இருந்தாலும் உங்க மன தைரியத்தை நான் பாராட்டியே ஆகணும். சின்ன பிள்ளைனாலும் சின்ன விஷயம்னாலும் உங்களுக்கு அது பெரிய விஷயம் இல்லையா? சரி, உண்மையிலே இதுதான் சரியான சமாளிச்சு தாண்டி வந்த விஷயம். ஓகேவா? சமாளிக்கிறது கூட கிடையாது, சாதனைன்னு சொல்லலாம். ஓகேவா?
1: தேங்க்யூ மேடம்,
0: நன்றி. இனிப்புல வந்ததற்கு வாழ்த்து.

0: அப்போ உங்களுக்குள்ள அந்த சக்தி இவ்வளோ நாள் இருந்திருக்கு உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு, அதுதானே விஷயம்?
1: ஆமாம் மேடம்.
0: நீங்கள் முன்னாடி படிச்சிருந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருப்பீங்கல்ல? பரவாயில்ல, இருந்தாலும் உங்கள் மன தைரியத்தை நான் பாராட்டியே ஆகணும். சின்ன பிள்ளைனாலும் சின்ன விஷயம்னாலும் உங்களுக்கு அது பெரிய விஷயம் இல்லையா? சரி, உண்மையிலேயே இதுதான் சரியான சமாளித்து தாண்டி வந்த விஷயம், ஓகேவா? சமாளிக்கிறது கூட கிடையாது, சாதனைன்னே சொல்லலாம், ஓகேவா? நன்றி இணைப்பில் வந்ததற்கு வாழ்த்துக்கள். உங்கள் கனவு நிஜமாகவும் வாழ்த்துக்கள், சரியா? இதே மோட்டிவோட அதையும் அட்டன் பண்ணுங்க, ஓகேவா? நன்றி நன்றி
1: நன்றி மேடம்.
0: ஒரு சின்ன பிள்ளை நமக்கு எவ்வளோ ஒரு உற்சாகத்தை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? ஹலோ, வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம். யார் சொல்லுதே?
2: காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஜே இஸ்மாயில்.
0: சொல்லுங்க.
2: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: ரொம்ப சூப்பரா இருக்கும், சொல்லுங்க
2: மேடம். நான் வாழ்க்கையிலேயே முயற்சி செய்து எப்படி ஜெயிக்க போறேன்னு பார்த்தேன் மேடம். ரொம்ப நாளா வீடு கட்டணும்னு ஆசை.
0: சரி,
2: அப்பதான் நீங்க பயசுலாம் பாத்துருப்பீங்க, இந்த ஓடு வீடு சரம் ஓடு அந்த மரம்லாம் இருக்கும் வீட்டுல, அது மாதிரி வீட்டுல 25-30-40 வருஷமா அப்படியே காலந்தரலாம் மேடம். ஒரு சித்துதான் நமக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும்னு ரொம்ப நாளா ஆசை மேடம். அந்த ஆசைய நிறைவேற்றணும் மேடம். அடி மேல அடி வச்சாதான் அம்மி கூட நவரும்னு சொல்லுவாங்க.
0: அடி மேல அடி வைத்தால் வீடும் நகரும் இல்லையா?
2: அத மாதிரி முயற்சி செய்து கடல் பிடித்துல வெற்றி ஆயிடுச்சு மேடம்.
0: கட்டிட்டீங்க?
2: கட்டிட்டோம் மேடம்.
0: எப்ப கட்டுனீங்க?
2: 2 வருஷம் தான் ஆகுது மேடம்.
0: 2 வருஷம் ஆகுது. இப்ப எப்படி, இப்ப எப்படி லைஃப் இருக்கு திரும்பி பார்க்கும் போது?
2: நல்லா இருக்கு மேடம். கடவுளுக்கு தான் நன்றி சொல்லலாம் மேடம்.
0: நன்றி சொல்லலாம் கண்டிப்பா. உங்களோட விடாமுயற்சிக்கு பாராட்டுக்கள், சரிங்களா?
2: நன்றி.
0: எல்லாருமே ரொம்ப சூப்பரான விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: நல்லா மலர்ந்து
0: எப்படி இருக்குது?
3: ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: மகிழ்ச்சியாக இருக்கின்றதா?
3: நானும் ஒரு 25 வருஷமா
0: 25 வருஷம் விடாமுயற்சியில
3: கேப்பேன்.
0: சரி, நன்றி, மிக்க மகிழ்ச்சிங்க. இன்னைக்கு வந்ததற்கு தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க, ஓகேவா?
3: நன்றி மேடம்.
0: ஹலோ வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: மணப்படையூர் இருந்து பிரபு பேசுறேன் மேடம்.
0: எங்க இருந்து?
4: மணப்படையூர் பிரபு.
0: மணப்படையூர், ஊர் பேரு வித்தியாசமா இருக்கு, எங்க இருக்கு இந்த ஊரு?
4: இந்த ஊர் வந்து மேடம் சுவாமிமலை முருகன் கோவில் இருக்குல்ல மேடம்.
0: எதுங்க?
4: சுவாமிமலை முருகன் கோவில்.
0: சுவாமிமலை கும்பகோணம்.
4: கும்பகோணம், அதுக்கு பக்கத்துல இருக்கு மேடம் மணப்படையூர்.
0: மணப்படையூர் அங்க இருக்குது. ஓகே, சூப்பர்
4: மேடம்.
0: மணப்படையூர் பேரே நல்லா இருக்குல்ல.
4: மணப்படையூர்.
0: மணப்படையூர்,
4: ஆமா மேடம். மணப்படையூர், புதுப்படையூர்,
0: நிறைய பேர் இதுலயே வருதா?
4: ஆரைப்படையூர். என்ன மேடம்?
0: நிறைய பேர் இதுலயே வருது.
4: இதே மாதிரி வரும் மேடம்.
0: சரி, ஓகே, சொல்லுங்க.
4: அந்த ராஜாக்கள் போல ராஜாக்கள்
0: அது குறிப்பிடுற மாதிரி வரும். சரி சரி, சொல்லுங்க. நீங்க சமாளிச்ச விஷயம் என்னன்னு சொல்லுங்க.
4: என்ன மேடம்?
0: தலைப்பு பத்தி சொல்லுங்க.
4: நான் ஒண்ணு சமாளிக்கிறேன் மேடம்.
0: நீங்க ஒண்ணு சமாளிக்கலையா?
4: ஆமா மேடம்.
0: எங்க சமாளிச்சு வந்தது எப்படின்னு தலைப்பே? தலைப்பு கேட்காம லைன்ல வந்துட்டீங்களா?
4: ஆமா மேடம்.
0: தப்பு இல்ல. தொடர்ந்து பேசலாம். இது பாரதி, தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இனிமையான பாடல்கள் கேட்டு ரசிக்கிட்டே நமக்கு பிடிச்சமான தலைப்பையும் பேசிகிட்டு இருக்கும். வாழ்த்துக்கள் அப்படிங்கிற படத்திற்காக அந்த சூப்பரான பாடல் நாம் கேட்டு என்ஜாய் பண்ணோம். நேரம் 8:20 ஆயிட்டுருக்குது. ஹரிச்சரன் மாலத்தியை பாடியது நாமத்துக்குமார் எழுதிய பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா. சமாளிக்கவே முடியாது அப்படின்னு நினச்சி கடைசியில் ஒரு வழியாக சமாளித்து கடந்து போன விஷயங்கள் நம்மளால் முடியவே முடியாது, இதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு நமக்கு எல்லாமே சொல்லியிருப்போம். ஆனால் அந்த இடம் வரும்போது நம்மளால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தோடே அந்த விஷயம் வந்து முடிஞ்சு போயிருக்கும். நிறைய சொல்லுவாங்களே, கண்டிப்பாக உழைப்புக்கு பலன் இருக்கும், நம்ம செய்யலாம், ஆனால் என்னால் முடியுமா அப்படிங்கிற ஒரு பிக் க்வெஸ்சின் வரும்போது முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லை. இதுதான் பதிலாகவே எல்லாருக்கிட்டேயும் கண்டிப்பாக இருக்கும். சரி, அடுத்து யார் சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். உடையார்பாளையம் அஜீம்.
0: உடையார்பாளையம் அஜீஷ் சொல்லுங்க.
1: ஆமா
0: சொல்லுங்க.
1: அதாவது 1999 மேடம் மளிகை கடை ஒண்ணு நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். இது வந்து என்னுடைய அப்பா என்னுடைய சகோதரர் எல்லாம் நடத்தி அவங்களால முடியலன்னு விட்ட கடை. 99 இருந்து ஆனா பலரும் பல விதமா நினைச்சாங்க. நான் கூட கொஞ்சம் போட்டி உலகத்துல இதெல்லாம் சாத்தியப்படுமா
0: அவசரப்பட்டுட்டோமா அப்படின்னு நினைச்சீங்களா?
1: நினைச்சேன். ஆனா இன்னைக்கு துவக்கங்கிறது தயக்கமும் தடைகளுமா தான் இருக்கும். அதுல துணிஞ்சு நம்ம இறங்கிட்டோம்னு வச்சீங்களேன், இன்னைக்கு என்னுடைய மளிகை கடை வெள்ளி விழா நிறுவனம்.
0: அடேங்கப்ப, வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம்.
0: அன்றைக்கு அந்த முடிவு எடுக்கலன்னா இன்னைக்கு அது சிரமமா ஆயிட்டு இருக்கும் இல்லையா?
1: கண்டிப்பா மேடம். இன்னைக்கு நான் இதை வச்சுதான் ஒரு பையனை எம்எஸ்சி அக்ரி, ஒரு பையன் வெட்டினரி டாக்டர் படிக்க வச்சிருக்கேன், ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணியும் கொடுத்துருக்கேன்.
0: இது இது எவ்வளோ ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயம், ஆனால் உழைப்பும் பயங்கரமாக வாங்கக்கூடியது இல்லையா? மளிகை கடை அப்படிங்கிறது ஒரு உழைப்பு வந்து நீங்கள் எல்லாருமே செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நின்றுக்கிட்டே இருக்கணும்.
1: கண்டிப்பாக மேடம்.
0: அலாதியான உழைப்பு வேணும், ரெஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கெல்லாம் இடமே கிடையாதுங்க.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக தயக்கம் இருக்கக்கூடாது,
0: தயக்கம் இருக்கக்கூடாது.
1: அதாவது ஒரு 10 அடி நடக்கணும்னா ஒரு 3 அடி நடந்துட்டா 7 அடி தான் வரணும்.
0: வரணும்,
1: கண்டிப்பா வரணும். அடுத்து அடுத்து அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டே இருக்கணும்.
0: சரி, நன்றி.
1: நன்றி மேடம்.
0: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.
0: எல்லாருமே சூப்பரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாமும் பேசும். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். பேர் சொல்லுங்க.
2: அரியலூர்ல இருந்து கோட்டையில இருந்து பேசுறேன் மேடம்.
0: மத்தியானம் வந்தீங்களா? மத்தியான நிகழ்ச்சியில பங்கேற்றீங்களா? ஹலோ.
2: ஆமாங்க மேடம்.
0: இல்லைங்க, நீங்க நம்ம ஒரு நாளைக்கு ஒரு நேயர் சொல்லியிருக்கிறோம் இல்லையா? நன்றி. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
3: கும்பகோணம் மாவட்டம் தாராசுரம் சமரசம்.
0: சமரசம் சொல்லுங்க.
3: நலமுடன் இருக்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: நன்றி.
3: நான் வந்தம்மா ஒரு தடவை ஹெல்மெட் எடுக்காம வண்டியில போயிட்டேன்.
0: ஹெல்மெட் எடுக்காம போயிட்டீங்க?
3: ஆமா. டிராபிக் போலீஸ் நெடிச்சிட்டாங்க. என்ன ஏங்க ஹெல்மெட் எங்கன்னு எனக்கு ஒன்னே குழப்பம் ஆயிடுச்சு, எப்படி சமாளிக்கிறதுன்ட்டு. காது வலிங்க எனக்கு, டாக்டர்கிட்ட போறேன், அடுத்த வாரிலிருந்து போட்டு வந்துடுறேன் சார், கொஞ்சம் விட்டுருங்கன்னு சொன்னேன்.
0: கண்டிப்பா. ஏன்னா இது வந்து வேறு, நம்ம வந்து பிரச்சனைகளை சொல்கிறோம், நம்ம திறம் சார்ந்த விஷயங்கள் சொல்கிறோம். இது வந்து நம்ம செய்த தப்புக்காக நம்ம பேசக்கூடியது, அது வந்து வேறு. சரிங்களா?
3: நன்றி.
0: நம்ம வந்து கரெக்டாக அந்த தலைப்பு சார்ந்து பேசணும், நம்மளோட திறமை நமக்கு மறைஞ்சிருந்திருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம எப்படி சமாளித்தோம். சமாளிக்கிறது அப்படின்னாக்கா ஒரு தவறான விஷயங்கள் கிடையாது, சரியான விஷயங்கள். எனக்கு தெரிஞ்சு இது என்னால் முடியலை, ஆனால் நான் ட்ரை பண்ணால் முடிச்சிட்டேன், ஒரு ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற விஷயங்களை தான் வந்து நம்ம இன்றைக்கி கேட்டுட்ருக்கோம். அடுத்த நேயர் என்ன சொல்ல வராங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹலோ.

0: வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க மனோகரன், இன்னைக்கு காலையில ஏதாவது நிகழ்ச்சியில வந்தீங்களா? சரிங்க, சொல்லுங்க.
1: அதாவது நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்கிறதுனால எனக்கு நிறைய சவால்கள் நிறைய.
0: கண்டிப்பா உங்க வாழ்க்கை முழுக்கும் அந்த சவால்கள் இருந்துகிட்டே இருக்கும்ல?
1: ஆமா, அது போன் போடுறதால போன் வந்து இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த போன் வந்து நம்பர் போட்டு கொடுத்தா இன்னொருத்தவங்கிட்ட கொண்டா குடுத்து போட்டு கொடுக்காம அப்படி போட்டு கொடுக்குறப்ப சில பேரு நல்லபடியா வீட்டுல வந்தவங்க போட்டு கொடுப்பாங்க, சில பேர் வந்து வேலையாம்பாங்க. அது அவங்க வயசு வச்சு அப்புறமா நான் போட சொல்லி அப்புறமா போட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறமா நான் ஒண்ணு ஒண்ணா நான் வந்து நானே மனப்பாடம் பண்ணி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நம்பர் ரெண்டு தடவை மூணு தடவை கேட்டு மனசுல வச்சு இப்ப வந்து என்னன்னா எல்லா நம்பர்களையும் நான் மனப்பாட ஒரு கூகுள் மாதிரி நான் மனசுலயே பதிய வச்சுக்கிட்டேன். பதிய வச்சுட்டு நினைச்சவங்கள்ட்ட பேசுவேன். அதே மாதிரி வானொலி நம்பர்களும் சரி எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்கிட்டு அப்ப அப்ப உடனே போட்டு பாட்டு கேட்கறது இந்த மாதிரி தலைப்புல பேசுறது அது ஒரு எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இதா இருந்துச்சு.
0: ஆனா
1: இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு எல்லாமே அது வந்து
0: மாற்றுத்திறனாளிகளுக்கு அதை மெமரி பண்ணணும். ஏன்னா இப்ப மொபைல் போன் வந்ததுல யாரும் மெமரி பண்றதுங்கிற ஒரு விஷயமே கண்டிப்பா மறைஞ்சு போச்சுன்னே சொல்லலாம். அந்த காலகட்டத்துல நீங்க அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி டயல் பண்ணி பேசுறது ஒரு பெரிய விஷயம்தான். கண்டிப்பா வாழ்த்துக்கள். நன்றி
1: நன்றி நன்றி மேடம்.
0: நன்றி. அதாவது சின்ன விஷயந்தான், நம்ம பார்வையில் அது ஒரு சிறிய விஷயந்தான். நான் எடுத்தோம் டயல் பண்ணோம், ஆனால் அவங்களோட இடத்துல இருந்து அதை பார்க்கும்பொழுது அது எவ்வளோ ஒரு கடினமான விஷயம். மெமரி பண்ணுறது ஒன்றுன்னா அதை எடுத்து டயல் பண்ணி கரெக்டாக அது போய் சேரணும் அப்படிங்கும்போது அவங்க நம்ம 10% ஸ்டெப் வைக்கிறோன்னா அவங்க 50% வச்சா தான் அது முடியும். ஸோ இதெல்லாமே சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயங்கள் தான். நமக்கு நிறைய நேர்கள் வந்து ஃபேஸ்புக்லேயும் போட்டிருக்காங்க. ஹலோ வணக்கம்.
2: ராஜசேகர் மேடம்
0: சொல்லுங்க.
2: வாழ்க்கையின படகுல இறைவனை ஏத்தி அமிச்சிட்டாரு. அதுல எப்படின்னா எங்க அப்பா அம்மாவோட ஆசீர்வாதத்துல என் பையன் மக பொண்ணு இவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி நல்லபடியா கொடுத்தாச்சு. இப்பத்திக்கு எல்லாத்தையும் முடிச்சு வெட்டி அடைச்சிருக்கேன்.
0: சரி, உங்க பெயர் சொல்லவே இல்லையே நீங்க.
2: கிழக்கு தாம்பரம் ராஜசேகர் மேடம்.
0: கிழக்கு தாம்பரம் ராஜசேகர்.
2: ஆமா, தலைப்புக்கு நன்றி மேடம். வாழ்க நலமுடன்.
0: நன்றிங்க. நன்றி. ஸோ சூப்பராக நேயர்கள்லாம் வந்து இணைப்பில் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்லலாம், ஏன்னா எல்லாருமே அந்த ஒரு கடினமான விஷயங்களை கடந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம் இந்த பாடலை கேட்டுட்டு. அடுத்து வரக்கூடிய பாடல் இது உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டே டியூன்ட்.

0: பிரிவோம் சந்திப்போம் அப்படிங்கிற படத்திற்காக சூப்பரான அந்த சாங் நாம கேட்டிருந்தோம். கார்த்திக் ஸ்வேதா பாடியது, யுகபாரதி எழுதிய பாடல், இசை வித்யாசாகர்.
1: நீ கோரினால்

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி

0: சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செட்டி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடைய. சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடைய. நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய. கொத்தமல்லி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சாங்கட்டி கோமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடைய. நீ கொட்டிக்கு கொட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய. நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
2: என்னம்மா 11 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு வந்திருக்கீங்க, எப்பதான் ஷாப்பிங் போறது?
3: உங்க அப்பாக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வரதுக்குள்ள அப்பாப்பா. சரி கிளம்பலாமா?
2: ஒரு 10 மினிட்ஸ்மா வந்துடுறேன்.
3: என்ன குழலி, சாதம் பொங்கி கேஸ் அடுப்பே ஆஃப் ஆயிடுச்சு, என்னதான் பண்றியோ? நாங்கெல்லாம் அந்த காலத்துல.
2: அம்மாமா போதும்மா, உன் புராணத்தை ஆரம்பிச்சிடாத.
3: அன்னைக்கும் ஷாப்பிங் போனப்போ காரை ஆஃப் பண்ணாம ஃபியூல் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு காருக்குள்ள உட்காந்துட்டு இருந்த.
2: ஏசி ஓடணும்னா கார் ஓடிதான் ஆகணும்.
3: கடைக்குள்ள வந்திருந்தேனா ஏசியும் கிடைச்சிருக்கோம்ல, நம்ம ஃபியூலும் வேஸ்ட் ஆயிருக்காது. கேஸ் லீக் ஆனா வீட்டுக்கு கேடு, ஃபியூல் வேஸ்ட் பண்ணா அது நமது நாட்டுக்கே கேடு.
2: ஓகேமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இனிமேல் எந்த ஃபியூலையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எரிசக்தி பாதுகாப்பு நம்ம வீட்டுடன் தொடங்கட்டுமே.
4: இன்றைய சேமிப்பே நாளைய தலைமுறையின் வாழ்வு.

பேஜ்லேயும் நிறைய நேர்கள் வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் போட்டிருக்கிறாங்க. தூத்துக்குடியிலேருந்து பாலசுப்ரமணியம் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. அந்தோணிராஜ் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. பொன்னேரி கலையில் அகமது அருமையான தலைப்பு வாழ்த்துக்கள் சகோதரி. ஒரு குழந்தை 6 வகுப்பு படிக்கும் சிறுமி அழகாக பேசினார், நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரபாகரன், எங்கள் தாத்தாவால் 25 வருடங்களுக்கு முன் உருவாக்கப்பட்ட சிறு தொழில் எனது தந்தையால் சிறப்பாக விரிவுபடுத்தப்பட்டு சிறு நிறுவனமாக செயல்படுகின்றது. 4 வருடங்களுக்கு முன்பு அதனின் பொறுப்பை ஏற்கும் பொழுது அதை நடத்தி அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கவலை இருந்துச்சுங்க. அதை சமாளித்து இன்றைக்கி அதனை அடுத்த கட்டத்திற்கு நான் எடுத்து சென்று அதுவே எனக்கு பெரிய சாதனையாக இருக்கின்றது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். பொன்னியம்மன் மேடம் அன்னை கணேசன் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. வீரராகவன், மாதவரம்லேருந்து சலிப்புத்தன்மை இல்லாதிருந்தால் சமாளிக்கலாம், எதனையும் சிறப்பாக. சிறுவர்களுக்கான பரிசுப் பொருட்கள் பகிர்வதற்கு பற்றாக்குறை ஏற்பட்ட போது அவர்களுக்குள் சிறிய போட்டி வைத்து எப்படியோ சமாளித்து பரிசெல்லாம் கொடுத்துட்டு நினைவுபடுத்தியதுக்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. நச்சுப்பிள்ளை அப்படிங்கிற நேர் காரைக்கல்லேருந்து வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. கொடமந்தப்பட்டியிலேருந்து கே வி ஜெயசீலன், சரியாக 2000 அந்த இயர்லேருந்து ஜனவரி முதல் தேதி மனைவி இயற்கை எழுதினார். நான் மனம் தளராமல் என் 2 மகன்களை படிக்க வைத்து அவர்களை நல்ல பணியில் அமர வைத்துள்ளேன். எனது விடாமுயற்சியும் கடின உழைப்பே காரணமாகும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பொன்னேரி கலீல் அகமத், மிமிக்ரி பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், முன்னால் முடியுமான்னு நினச்சி இப்போ 60 வயசில் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, கமலாவர்தன் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. பொன்னியம்மன் மேடம் அன்னை கணேசன், நான் 5 சில வருடங்களுக்கு முன் நான் ஜோக்ஸ் எல்லாம் அமுச்சு வைப்பேங்க, அதில் வந்து 5 பத்திரிக்கையில் அமுச்சு இதெல்லாம் சமாளித்து நம்மளது பிரசுரம் ஆகுமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தேன். மனைவி ஊக்கம் கொடுத்தாங்க. கடைசியில் 3 பத்திரிகைகளில் அந்த ஜோக்ஸ் வந்தது. அது எனக்கு பெரிய விஷயமாக இருக்குது, இதெல்லாம் நம்மளால் சமாளிக்க முடியாதுன்னு நினச்சா, ஆனால் சமாளித்த ஒரே விஷயம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பன்னீர்செல்வம், செங்கல்பட்டுலேருந்து, சமாளிக்க முடியாத நிலையில் நான் அண்ணா தங்கை அம்மா அனைவரும் பூ கட்டி கொடுத்து வரும் சொற்பு வருவாயில் வாழ்க்கையை சமாளித்து படித்து நல்ல நிலைக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ரெட்டில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா, வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நேயர்கள்லாம் அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. நேரம் 8:38:40 ஆகுது. தொலைபேசியில் வரக்கூடிய நேயர்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 2952 0853 2838 98

0: 8871 இந்த நம்பருக்கு வாங்க, உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். சமாளிக்கவே முடியாது அப்படின்னு நினச்சி சமாளித்து முடித்த விஷயங்கள், அதுதான் இன்றைக்கி நாம் கேட்டுட்ருக்குறோம். வணக்கம். ஹலோ, வணக்கம், வாழ்த்துக்கள். ஹலோ, வணக்கம்.
1: மேடம், மயிலாடுதுறை மாவட்டம் கோனேரஞ்சு.
0: உங்கள் வாய்ஸ் ரொம்ப லோவாக கேட்குது. மயிலாடுதுறை மட்டும் கேட்டுச்சு. ஹலோ, வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: ஆ, வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
1: ஆ, நந்தியம்பாக்கம் கோபாலகிருஷ்ணன் மேடம்.
0: நசியம்பாக்கமா?
1: நந்தியம்பாக்கம்.
0: நந்தியம்பாக்கம்லேருந்து கோபாலகிருஷ்ணன். ஆ, சொல்லுங்க.
1: ஆ மேடம்,
0: சொல்லுங்க.
1: ஆ மேடம், என் மகளுக்கு வந்து 2014 வந்து கல்யாணம் பண்ணது, ரொம்ப கஷ்டப்பட்டேன் மேடம்.
0: சரிங்க.
1: ஆமாம், அதுக்கப்புறம் வந்து ஆட முடிஞ்ச நான் வந்து முடிச்சிட்டேம்மா. ஒரு படம் வந்தது, முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ரிட்டையர் ஆனோடனே பையனுக்கு கல்யாணம் பண்ணி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி முடிச்சேம்மா.
0: ஏன்னா அந்த வாழ்க்கை கடந்து வர்றது அப்படிங்கிறது எவ்வளோ கடினமான பாதையாக இருக்குல்ல. சரி, நன்றி, நன்றி. திருமணம் அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தை பல பேரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய பூமாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
2: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம். அம்மா, நான் திருவள்ளூர்ல இருந்து டெல்லி பேசுறேன்.
0: திருவள்ளூர்ல இருந்து டெல்லி.
2: ஆமா, தலைப்பு வாழ்த்துக்கள்மா.
0: நன்றி.
2: அதாவது 2014 நினைக்கிறேன், அது வரத புயல் வந்துச்சு இல்லைங்களா?
0: ஆமா.
2: அதுல பெரிய மாட்டப்பட்டாங்கம்மா. அதுல ஒரு 6-7 மாடு, ஒரு 15 ஆடு அப்படியே முறிஞ்சு ஓடிச்சுமா. எங்க பையன், சின்ன பையன், அவன் 10-12 வயசு பையன், அவன் கத்துறான். என்ன பண்றது, அப்படியே எப்படியோ சமாளிச்சு ஒன்னையும் தேவை, நான் வாத கடவுள் அதை காப்பாற்றிட்டு. இன்னொரு டைம் வந்து கிணத்துல பெரிய எருது மாடு வந்துச்சுங்கம்மா.
0: அது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல அந்த சூழல்லாம்.
2: ஆமாங்கம்மா. அதுக்கப்புறம் எப்படியோ யோசனை பண்ணி அதை கயிறெல்லாம் கட்டி இழுத்தோம்னா வாட்டப்படாது. அதுக்கப்புறம் ஸ்கிரீன் போன் பண்ணி வர வச்சு ஒண்ணுமே ஆகலைங்கம்மா. ரொம்ப நல்லா இந்த தலைப்புக்கு வாழ்த்துக்கள்மா.
0: நன்றி, நன்றி.
2: அதை ஞாபகப்படுத்தி. நன்றி, நன்றி,
0: நன்றி. மிக்க மகிழ்ச்சி, நன்றி. ஒரு ஒருத்தருக்கும் நம்ம வந்து அந்த காதில் நம்ம கேட்கும்போது ரொம்ப சின்ன விஷயமாக இருக்கும். ஆனால் அந்த சூழலில் நம்ம நிற்கும்போது, நம்ம அந்த படக்காட்சிகளெல்லாம் கூட பார்த்துருப்போம், இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இன்றைக்கி திரும்பி பார்க்கும்போது நமக்கு அப்படி நடந்துச்சா அப்படின்னு இருக்கும். ஆனால் அந்த நேரத்து நினைவுகள் வந்து கண்டிப்பாக மாறவே மாறாது. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: ஹலோ,
0: கேட்குது, சொல்லுங்க.
3: நான் வந்து 2003 பழைய வீடு ஒன்று வாங்கினேன்.
0: உங்கள் பேர் சொல்லுங்க முதல்ல.
3: விமலா ராமமூர்த்தி என் பேர்.
0: விமலா ராமமூர்த்தி.
3: ஆவடியில இருந்து விமலா ராமமூர்த்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க.
3: இது பழைய வீடு ஒண்ணு வாங்கினா அதை எங்க மாமா இருக்கும் போதே கட்டணும் கட்டணும் பார்த்தோம், கட்ட முடியல. இப்பதான் அதை கட்டி முடிச்சோம்.
0: எத்தனை ஆண்டுகள் எடுத்தது இது
3: எனக்கு?
0: எத்தனை ஆண்டுகள் ஆச்சு உங்களுக்கு?
3: வீடு வாங்கி 22 வருஷம் ஆச்சு. 23 வருஷம் கட்ட ஆரம்பிச்சேன்.
0: 23 ஆண்டுகள் கழித்து கட்டி இருக்கீங்க.
3: ஆமா, இப்ப மாமா இல்ல பாக்கிறதுக்கு நான் எங்க அக்கா பையனை வச்சு கட்டினேன்.
0: அக்கா பையனை வச்சு கட்டிட்டீங்க, சரி, ஓகே. வாழ்த்து.
3: எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ,
0: தேங்க்யூ. நினைப்பில் வந்ததற்கு நன்றி. எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியில் அந்த வீடு கட்டி முடிச்சிட்டோம், நாங்கள் வந்து சாதிச்சிட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே சொல்லும்போது ஒரு அழகான மகிழ்ச்சியை நம்மளால் பார்க்க முடிகின்றது. வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: கோபிகிருஷ்ணன்.
0: கோபிகிருஷ்ணன் எங்கேருந்து சார்? அனைவருமே வந்து ஒரு பெரும் முயற்சி இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படிங்கிறது எல்லோருடைய குரல்லையுமே தெரியுன்றது. ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு வந்தெல்லாம் ஸ்டே டியூன்ட்.

0: நம்ம லாஸ்ட்டாக கேட்ட பாடல் கைலாஷ்கர் சுஜாதா பாடியது. பா விஜய் எழுதி பாடலுக்கு இசை ஹர்ஷ் ஜெரா தாம் தூம் அப்படிங்கிற படத்திற்காக தான் நாம் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம்.
1: நீ கோரினாய்.

0: பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களே, நாம் இணைஞ்சிருக்கிறோம் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு கொண்டிருக்கின்றோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நேரம் 8:50 கிட்ட ஆக போகுது. ஸோ சூப்பரான சாங்ஸோட நேயர்களோட கருத்துக்களும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கணுமோ, உங்களோட பாடல் அந்த நிகழ்ச்சியில் வளம்பரணுமோ, வாட்ஸ்அப்பில் உங்களோட பெயர், ஊர், எந்த படம், எந்த பாடல் அப்படிங்கிறது தெளிவாக டைப் பண்ணி அனுப்புங்க. நேற்றைய தினம், அதற்கு முந்தைய தினம் பங்கேற்ற நேயர்கள் வந்து அடுத்தடுத்த நாட்களில் பங்கேற்கலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 10 மணி முதல் 11 மணி வரை எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் 9:15 கேட்கலாம் என் இனிய பொன்னிலாவே. வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, எந்த நம்பருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதோ நம்பர் நோட் பண்ணிக்கங்க. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சிக்கு 9444-00-1023, 9444-00-1023, 9444-00-1023. இந்த நம்பருக்கு பெயர், ஊர், எந்த படத்திலிருந்து எந்த பாடல் அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்புமாறு கேட்டுக்கிறோம்.

0: நேர்களாக இணைப்பில் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட கேட்போம், சமாளிக்கவே முடியாதுன்னு நினச்சி சமாளித்து முடித்த விஷயங்கள் என்ன. ஹலோ, வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்க.
1: சுரண்டையிலேருந்து மாரியப்பன் மேடம்.
0: சுரண்டை,
1: தென்காசி மாவட்டம் சுரண்டை.
0: சரி, ஓகே. சுரண்டையிலேருந்து உங்கள் பேர் மட்டும் சொல்லுங்க.
1: மாரியப்பன்.
0: மாரியப்பன், சரி சொல்லுங்க.
1: ஆமாம்
0: சொல்லுங்க
1: மேடம். 1996 பிறந்து, இந்த 1976 பிறந்து 96 கல்யாணம் பண்ண மேடம். கல்யாணம் பண்ணி 3 பெண் குழந்தைகளை பெற்ற மேடம்.
0: சரி,
1: 3 பெண் குழந்தையும் பூரா பிள்ளைங்க டிகிரி படிக்க வச்சேன் மேடம்.
0: டிகிரி படிக்க வைத்து அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்குறீங்க.
1: நல்ல கல்யாணத்தை பண்ணி வச்சு டெலிவரி மூத்த பொண்ணுக்கு 2 பேர்லாம் பண்ணி இன்னும் என்னோட இது கஷ்டம் தீரவில்லை.
0: சரி,
2: அதாவது எதிர்நீச்சல் போட்டு அந்த கரையில இருந்து இந்த கரையில மூச்சு வாங்குற மாதிரி வாழ்க்கைன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
0: சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்கவுங்க வயது கேட்ட ஒரு சூழல் இருந்துகிட்டுதான் இருக்குது. அதை சமாளிச்சு தாண்டி வந்துகிட்டுதான் இருக்கிறாங்க இல்லையா?
2: ஆமா.
0: என்னன்னா, அவங்க பிரச்சனை பெருசா நம்ம பிரச்சனை பெருசான்னு பார்க்கும்போது நம்மளுக்கு சின்னதுன்னு நம்ம வந்து மனசு தேத்திக்கிட்டு போற அளவுக்கு அமைஞ்சு போயிடு சமயங்கள்ல. சரி, நன்றி இணைப்பில் வந்ததற்கு நன்றி.
2: நன்றி,
0: வணக்கம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? நீங்க போன் வந்து பேசுங்க, ரேடியோ கேட்காதீங்க.
3: நிறைய
0: சாதிச்சிட்டீங்க. சமாளிக்கிறது ஆச்சே, சமாளிக்கிறது வேற, சாதிக்கிறது வேற. இல்ல,
3: சமாளிச்சிருக்கோம். என்ன ஒரு எப்படி சொல்றது, பிள்ளைங்க எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களே விட்டு அங்க கத்துக்கிட்டாரு. அதுங்களுக்கு எல்லாத்தையும் வளர்த்து கல்யாணம் பண்ணி 3 பிள்ளைங்க, ஒரு பொண்ணு, 2 பசங்க. அவங்களுக்கு நல்ல முறையில கல்யாணம், சின்னோண்டு டீ கடை

0: வச்சிருக்கோம்.
1: டீ கடையில வைத்து அவங்கள வளர்த்து வளர்த்து எடுத்துட்டீங்க.
0: அவங்க வளர்த்து கல்யாணம் பண்ணி எல்லாருக்கும் குழந்தை இருந்தது. எங்க பெரியவனுக்கு குழந்தை இல்ல, 13 வருஷம் குழந்தை இல்லாம ரொம்ப அவமானப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கடவுள்கிட்ட அவ்வளவு வரம் வாங்கி ஒரு குழந்தை, பெண் குழந்தை.
1: சரி,
0: ஒருபோதும் நம்ம கைய விட உலகத்துல உள்ள எல்லாருக்குமே நம்பிக்கையோட என்னோட அனுபவத்துல சொல்றேன், எல்லாரும் உலகத்துல ஒரு விதத்துல சாதிக்கிறவங்க தான், ஒன்னும் சாதிக்காதவங்க யாருமே கிடையாது.
1: ஒரு நாள் நகர்வதே ஒரு சாதனை இல்லையா?
0: சாதனைதான் ரொம்ப சாதிச்சிட்டமா. நான் வந்து இப்படி சொல்றது, நல்லா அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட மாட்டேன். அதே மாதிரி கடன் வாங்கிட்டாலும் உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டுமே அதை எப்படி அடைக்கிறேன்னு நினைக்கவே மாட்டேன். கடவுளுக்கு பயப்படணும், அடுத்தது ரெண்டாவது கடன்காரனுக்கு பயப்படணும். இங்க வந்து 15 வருஷமா ஒருத்தவங்கிட்ட தண்டல் வாங்கிட்டு இருக்கேன் பாருங்க.
1: சரிமா, நேரம் குறைவாக இருக்கின்றது. நன்றி. சரிங்களா?
0: ரொம்ப நன்றி. போட்டவொடனே எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி. ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள், ஒவ்வொரு மாதிரியான சங்கடங்கள் தாண்டி போவோமா? நம்ம கேட்கும்போது உலகம் வந்து யாருக்கும் ரொம்ப எளிமையானது கிடையாது, சமாளிக்க முடியாததும் அப்படின்றது கிடையாது. ஆரம்பத்தில் அந்த முதல் படி அப்படிங்கிறது கடினமாகத்தான் இருக்கின்றது. இதெல்லாம் கேட்டு நீங்கள் மோட்டிவேஷன் ஆன மாதிரி நானும் மோட்டிவேஷனாக இருக்கேன். ஏன்னா நமக்கும் பல பிரச்சனைகள் இருக்கும், இதை தாண்டி வர முடியுமா, இந்த முடிவை நம்ம எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு பல குழப்பங்கள் இருக்கும். இறைவன் காட்டிய வழியில் நம்ம வந்து தன்னம்பிக்கையோடு தாண்டி போகணும் முடிவு பண்ணிட்டா கண்டிப்பான அதுக்கு அந்த வழி முடிகிற மாதிரி இருந்தால் கூட அங்கேருந்து அடுத்த தொடர்பு, அடுத்த பாதை கிடைக்கும் அப்படிங்கிறது இவங்க பேசும்போது நம்மளால் கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியுது. எல்லாருமே ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. ஃபேஸ்புக்லேயும் நிறைய நேயர்கள் வந்து போட்டிருக்கிறாங்க, எப்படிலாம் அவங்க அந்த சமாளித்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் லைட்டாக படிச்சிடலாம்.

தஞ்சை பிரகாஷ்குமரன் அவங்க வந்து ஏற்கனவே வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. ரெடில் சையத் பாஷா என் இரு பெண்களை உன்னால் திருமணம் நடத்த முடியுமா என்று கேட்டவர்களை இருவருக்கும் சிறப்பாக திருமணம் நடத்தி முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. பிரபாகரன் அப்படிங்கிறவங்க, பிரபாகரன் பிரியதர்ஷன் அப்படிங்கிற நேயர், நமது நேயர்களின் பகிர்வுகள் அனைத்தும் ஒரு நல்ல படிப்பினையாக அமைகின்றது. குறிப்பாக எனக்கு நல்ல கேஸ் ஸ்டடியாக அமைந்தது. நல்ல படிப்பினை தரக்கூடிய தலைப்புடன் வந்த நேயர்களின் பதிவுகளை அழகாக ஒருங்கிணைத்து பாடல்களுடன் வழங்கி கொண்டிருக்கும் ஆர்ஜே அவர்களுக்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஓகே, நம்ம வந்து சூப்பரான பாடல்களோட நேயர்களோட கருத்துக்களும் ஃபோன் மூலமாக சொன்னது, ஃபேஸ்புக் மூலமாக சொன்னது எல்லாமே நமக்கு ஒரு ஒரு தெளிவான ஒரு சிந்தனை கொடுத்துருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா நமக்கு வந்து நம்ம ஒரு அந்த நாலு சுவத்துக்குள் மட்டும் நம்மளோட பிரச்சனைகளையும் வைத்து கொண்டு நம்மளும் இப்படி இருக்கிறோமே, நமக்கு இதெல்லாம் இருக்குமா நடக்குமா அப்படிங்கிற பல கேள்விகள் நம்ம வாழ்க்கையில் சுற்றி ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்தவங்க கேட்பாங்க, நம்ம வீட்டில் உள்ளவங்க கேட்பாங்க, எல்லாரை விட பெரிய எதிரி நமக்கு வந்து நம்ம மனசு தான், இதெல்லாம் நடக்காது முடியாது அப்படின்னு நமக்கு ரிப்பீட்டாக சொல்லிக்கிட்டே இருக்கும். இல்லை என்னால் முடியும், நான் செய்வேன் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம வந்து அதுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த இடத்துலேருந்து அந்த சிந்தனையிலேருந்து மாறுபட்டு பார்வையை மாற்றி, கடினம்தான் ஆனால் அதை தாண்டி வந்து சொல்யூஷன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம தேட ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக நம்மளால் அதை தாண்டி வர முடியும் அப்படிங்கிறத நேயர்களோட ஃபோன் கால்ஸில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஸ்டே டியூன்டு பூத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 மடங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் நாம் இதுவரை கேட்டது நீ கோரினால் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி நிறைவு செய்ய வரும் பாடல் நாம் இப்போ கேட்கலாம். அலிபாபா அப்படிங்கிற படத்திற்காக டிப்பு பாடியது. 9 மணிக்கு கேட்கலாம் பொன்னியின் செல்வங்கள்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9 மணி. இது விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. இப்பொழுது கேட்கலாம் பொன்னியின் செல்வங்கள்.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: ஆதித்த கரிகாலன், நந்தினி, வந்தியத்தேவன் ஆகியோர் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். நந்தினி தேவியின் தோளிலே பட்ட காயம், புலியினால் ஏற்பட்ட காயத்திற்கு மணிமேகலை அஞ்சனம் தடவியிருக்கிறாள். வெளிப்புற காயத்துக்கு அஞ்சனம் தடவ முடியும், அதாவது நெஞ்சிலே பட்ட காயத்திற்கு என்ன அஞ்சனம் என்பது பற்றிய ஆராய்ச்சி தொடர்கிறது. நீங்களே சொல்லுங்கள் என்று நந்தினியிடம் விட்டுவிடுகிறான் வந்தியத்தேவன்.
1: அதற்கென்ன? சொல்லுகிறேன் தங்காய். நீ குறிப்பிடும் அஞ்சனம் செவியின் மூலமாக நெஞ்சுக்குப் போவதல்லவா? யாழிலும் குடலிலும் இனிய குரலிலும் எழும் இன்னிசையைத்தானே நெஞ்சின் காயத்துக்கு அஞ்சனம் என்று சொல்லுகிறாய் என்றாள் நந்தினி.
2: ஆமக்கா, உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்று மணிமேகலை கேட்டாள்.
1: நான் தான் மந்திரக்காரி என்று சொல்லியிருக்கிறேனே, பிறர் மனதில் உள்ளதை அறியும் சக்தி எனக்கு உண்டு. ஐயா, நீங்கள் இருவரும் இன்னிசையின் இந்த அபூர்வ சக்தியை ஒப்புக்கொள்ளுகிறீர்களா என்று நந்தினி கேட்டாள்.
3: ஆமாம், அதை ஊகிக்க முடியாமற் போனது எங்கள் தவறு என்பதையும் ஒப்புக்கொள்ளுகிறேன். மணிமேகலை இசைக்கலையில் தேர்ந்தவள் என்றும் நன்றாக யாழ் வாசிப்பாள் என்றும் கந்தமாறன் கூறியது நினைவுக்கு வருகிறது என்றார் கரிகாலர்.
1: தமையன் என்றால் இப்படி அல்லவா இருக்க வேண்டும்? தங்கையின் புகழை யாரிடமாவது சொல்லாத நாளெல்லாம் கடம்பூர் இளவரசருக்கு பிறவாத நாள் போலிருக்கிறது. மணிமேகலையின் இசைத்திறனை பற்றி அவர் கூறியது உண்மைதான். மணிமேகலை யாழை கூட எடுத்து வந்திருக்கிறாள். கான வித்தையின் மகிமை அறியாத என்னை மட்டும் வைத்துக் கொண்டு பாட வேண்டிய நிர்பந்தம் நல்ல வேளையாக அவளுக்கு இன்று இல்லை. ஐயா, பேதை பெண்களாகிய எங்களை இன்று புலிக்கு உணவாகாமல் காப்பாற்றினீர்கள், அதற்கு நன்றி நாங்கள் செலுத்த வேண்டாமா? எங்களுடன் உணவருந்திவிட்டு மணிமேகலையின் இசையமுதையும் அறிந்துவிட்டுத்தான் போக வேண்டும் என்று வற்புறுத்தினாள் நந்தினி.
0: வந்தியத்தேவன் அதற்கு இணங்க வேண்டாம் என்று இளவரசருக்கு சமிக்ஞை செய்தான். அதை அவர் கவனிக்கவே இல்லை. இளவரசிகளின் சித்தம் எங்கள் பாக்கியம் என்றார் கரிகாலர்.
1: மணிமேகலை, உன் மனோரதம் நிறைவேறிவிட்டது. சமையல் ஆகிவிட்டதா என்று போய்ப்பார், இல்லாவிடில் சற்று துரிதப்படுத்து என்று ஏவினாள் நந்தினி.
0: மணிமேகலை உடனே எழுந்து சமையல் நடந்த இடத்தை நோக்கிச் சென்றாள். அதே சமயத்தில் வந்திய

0: தேவனும் எழுந்து நின்று கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தான். அதை நந்தினி கவனித்துவிட்டு, சற்று முன் பிறருடைய மனத்தில் உள்ளதை அறியும் மந்திர சக்தி எனக்கு உண்டு என்று சொன்னேன் அல்லவா, அதை இப்போது பரீட்சை செய்து பார்க்க விரும்புகிறேன். வல்லத்து இளவரசரின் மனதில் இப்போதுள்ள எண்ணத்தை சொல்லட்டுமா என்று கேட்டாள்.
1: கரிகாலர் சிரித்து கொண்டே, சொல்லுங்கள் பார்க்கலாம் என்றார்.
0: அந்த புலியை கொன்று இந்த பெண்களை காப்பாற்றியது பெருந்தவறு என்று பச்சாதாபப்பட்டு கொண்டிருக்கிறார். இவர்கள் இருவரும் அந்த புலியின் வயிற்றுக்குள் போயிருந்தால் மிக்க நன்றாயிருக்கும் என்று எண்ணமிடுகிறார்.
1: கரிகாலர் மேலும் சிரித்து கொண்டே, நண்பா, நீ இப்படி எண்ணமிடுகிறாயா
0: என்று கேட்டார். ஐயா, இல்லை ஐயா, அப்படி நான் எண்ணவில்லை. ஆனால் புலியை பற்றியும் இவர்களை பற்றியும் எண்ணியது உண்மைதான். இவர்களிடம் அகப்பட்டு கொண்ட புலி எப்படி உயிரோடு தப்பி பிழைத்தது என்று ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்றான்.
1: என்ன தம்பி உளறுகிறாய், புலி தப்பி பிழைத்ததா? மறுபடியுமா? செத்த புலியின் உடல் தண்ணீரில் மிதந்தது, அது எங்கே என்று இளவரசரும் எழுந்து நின்று கேட்டார். அதோ பாருங்கள் என்று வந்தியத்தேவன் சுட்டிக்காட்டினான்.
0: அவர்கள் இருந்த இடத்திலிருந்து கூப்பிடு தூரத்தில் மரக்கிளைகளின் இடையில் தண்ணீர் கரை தெரிந்தது. அங்கே இளவரசிகள் வந்த படகு கட்டி போட்டிருந்தது. அந்த படகின் முனையை முன்னங்கால்களினால் பற்றி கொண்டு சிறுத்தை படகில் ஏற முயன்று கொண்டிருந்தது.
1: ஆஹா, இந்த புலியின் உயிர் வெகு கெட்டி
0: என்றார் கரிகாலர். ஐயா வாருங்கள், போய் அதை கொன்றுவிட்டு வரலாம். காயம்பட்ட புலியை உயிரோடு விடுவது தவறு என்றான் வல்லவரையன். வானர் குலத்து வீரரே, நீங்கள் இரண்டு வீரர்கள் ஒரு காயம்பட்ட புலிக்காக ஏன் சிரமப்பட வேண்டும்? மணிமேகலையை கூப்பிடுகிறேன், அவள் தன் கையில் உள்ள சிறிய கத்தியினால் புலியை கொன்றுவிட்டு வருவாள் என்றாள் நந்தினி.
1: பார்த்தாயா நண்பா, பழுவூர் ராணி நமது வீரதீரத்தை குறித்து அவ்வளவு பெருமதிப்பு வைத்திருக்கிறார். நானும் வர வேண்டுமா, நீ மட்டும் போய் வருகிறாயா
0: என்றார் கரிகாலர். அல்லது மணிமேகலையை அனுப்பலாமா என்றாள் நந்தினி.
1: மணிமேகலை அனுப்பலாம், ஆனால் அந்த பெண் ஒருவேளை காயம்பட்ட புலிக்கும் மஞ்சனம் தடவி பிழைக்க வைத்துவிட்டு இங்கே வந்தால் என்ன செய்கிறது
0: என்று வந்தியத்தேவன் முணுமுணுத்தான்.
1: என்ன யோசிக்கிறாய் என்றார் இளவரசர். இல்லை, காயம்பட்ட புலியின் தலையை வெட்டி கொண்டு வந்து பழுவூர் அரசியின் காலடியில் சமர்ப்பிக்கலாமா என்று யோசிக்கிறேன். அப்போதாவது அவர் திருப்தி அடைகிறாரா பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு வந்தியத்தேவன் விடுவிடுவென்று நடந்தான். அந்த மூடன் சொன்னதை கேட்டீர்களா? காயம்பட்ட புலியின் தலையை வெட்ட ரொம்ப வீரம் வேண்டுமா?
0: நந்தினியின் முகத்தை பார்த்துவிட்டு பாதியில் சிரிப்பை நிறுத்தினார். அதை பற்றி தாங்கள் அல்லவோ அபிப்பிராயம் சொல்ல வேண்டும் என்றாள் நந்தினி.
1: கரிகாலர் தேகமெல்லாம் செழித்தது. தழதழத்த குரலில், நந்தினி, கந்தமாறனிடம் நீ ஓலை கொடுத்து அனுப்பினாய், அதனாலேதான் நான் இவ்விடம் வந்தேன், இல்லாவிட்டால் வந்திருக்க மாட்டேன் என்றார்.
0: என் வேண்டுகோளுக்கு இத்தனை காலம் கழித்தாவது மதிப்பு கொடுத்தீர்களே, மிக்க வந்தனம் என்றாள் நந்தினி.
1: சென்று போனதையெல்லாம் நீ மறந்துவிட்டாய் என்று நினைத்தேன், அதனாலேதான் ஓலை அனுப்பினாய் என்று கருதினேன்.
0: சென்றதையெல்லாம் மறக்க முடியுமா ஐயா? நீங்கள் எல்லாவற்றையும் மறந்து விட்டீர்களா?
1: மறக்க முடியாததான் என்னாலும் மறக்க முடியவில்லை. நீ கண்ணும் கண்ணீருமாக நின்று என்னிடம் ஒரு வரம் கேட்டாய், அதை நான் கொடுக்கவில்லை. அந்த சமயம் ஏதோ வெறி கொண்டிருந்தேன், அதையெல்லாம் நான் இன்னமும் மறக்கவில்லைதான். ஆனால் எதற்காக ஓலை கொடுத்தனுப்பினாய்? எதற்காக என்னை இவ்விடம் வரச் சொன்னாய்
0: என்று கேட்டார் இளவரசர். ஐயா, தஞ்சாவூருக்கு தாங்கள் 3 ஆண்டுகளாக வரவில்லை. நோய்வாய்ப்பட்டிருக்கும் தங்கள் தந்தையை பார்க்கவும் வரவில்லை.
1: அவர் எனக்கு மட்டும் தந்தை அல்ல நந்தினி.
0: ஆம், இளைய பிராட்டிக்கும் தந்தைதான், பொன்னியின் செல்வருக்கும் தந்தைதான். ஆயினும் தங்களை பார்க்காததுதான் தங்கள் தந்தைக்கு பெரும் குறையாக இருக்கிறது. தாங்கள் வராமைக்கு காரணம் நான் என்று சக்கரவர்த்தியிடம் யாரோ சொல்லியிருக்கிறார்கள். அதனால் அவர் என்னை பார்ப்பதே கிடையாது. ஐயா, எனக்கு ஏற்கனவே தாங்கள் செய்த தீங்கெல்லாம் போதாதா? இந்த பழி வேறு எனக்கு ஏற்பட வேண்டுமா?
1: ஆனால் அது உண்மைதானே. உன் காரணமாகத்தான் தஞ்சைக்கு நான் வரவில்லை.
0: அப்படியானால் நான் தஞ்சையை விட்டு போய்விடுகிறேன். தாங்கள் தஞ்சைக்கு வந்து தங்கள் தந்தையின் சிம்மாசனத்தில் ஏறி மணிமுகுடம் சூட்டிக்கொண்டு.
1: நந்தினி, அது ஒரு நாளும் நடவாத காரியம். எனக்கு சிம்மாசனத்தில் இப்போது ஆசை இல்லை. மதுராந்தகத்தேவன் சிம்மாசனத்தில் அமர்ந்து சாம்ராஜ்

0: ராஜ்யத்தின் மணிமகுடத்தை சூட்டிக்கொண்டு ராஜ்யம் ஆளட்டும்.
1: ஐயா, மதுராந்தகரை தங்களுக்கு நன்றாக தெரியும். அவரால் இந்த பெரிய சாம்ராஜ்யத்தை ஒரு நாளேனும் ஆள முடியுமா?
0: அவனால் ஆள முடியாவிட்டால் அவனுக்கு உதவி செய்ய பழுவேட்டரையர்கள் இருக்கிறார்கள், நீயும் இருக்கிறாய்.
1: ஐயா, தங்கள் விருப்பம் இப்போது நன்றாய் எனக்கு தெரிகிறது. நான் தஞ்சையிலிருந்து பழுவூர் அரண்மனையிலிருந்து போய்விடுகிறேன். தாங்கள் தஞ்சைக்கு வந்து...
0: இல்லை இல்லை, நீ தவறாக எண்ணுகிறாய். எனக்கு அந்த எண்ணமே கிடையாது. உனக்கு நான் முன்னம் செய்த குற்றமெல்லாம் போதும். பழுவோர் அரண்மனையிலிருந்து உன்னை துரத்திய பாதகத்தையும் நான் சேர்த்து கட்டி கொள்ள வேண்டாம்.
1: ஐயா, நாம் இருவரும் தஞ்சையில் இருக்க முடியாதா? அந்த பெரிய நகரில் நாம் இரண்டு பேரும் இருக்க இடம் இல்லையா? ஒருவரை ஒருவர் பார்க்க வேண்டிய அவசியம்.

0: இடம் இல்லையா? ஒருவரை ஒருவர் பார்க்க வேண்டிய அவசியம் கூட இல்லையே.
1: பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனத்தில் நினைக்காமல் இருக்க முடியுமா? சற்று முன் நீதான் சொன்னாய், சென்று போனதை எல்லாம் மறக்க முடியாது என்று. உன் நெஞ்சத்தில் உள்ள காயத்தை பற்றியும் சொன்னாய். என் நெஞ்சத்திலும் காயம் பட்டிருக்கிறது. என்னாலும் மறக்க முடியவில்லை.
0: மறக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் மன்னிக்க முடியாதா? நான் செய்த குற்றங்களை இத்தனை காலம் கழித்த பிறகும் மன்னிக்க முடியாதா?
1: நந்தினி, நான் மன்னிக்கும்படியாக நீ ஒரு குற்றமும் செய்யவில்லை. குற்றம் செய்தவன் நான். உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டியவன் நான். காஞ்சியிலிருந்து புறப்பட்ட போது கூட உன்னிடம் மன்னிப்பு கேட்டு பெறலாம் என்ற எண்ணத்துடன் கிளம்பினேன். ஆனால் வழியில் நான் அறிந்த ஒரு செய்தி உன்னிடம் மன்னிப்பு கேட்கவே எனக்கு நான் தகுதியற்றவன் என்றாகிவிட்டது.
0: கோமகனே, தாங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்பது எந்த வகையிலும் தகுதியற்றதுதான். தாங்கள் புவியாளும் சக்கரவர்த்தியின் திருக்குமாரர். நான் பெற்ற தாய் தந்தையரால் கைவிடப்பட்ட அனாதை பெண்.
1: இல்லை நந்தினி, நீ அனாதை பெண் அல்ல.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: கடம்பூருக்கு வந்ததிலிருந்து இப்ப வரை ஆதித்த கரிகாலனிடம் எதுவும் பேசவில்லை நந்தினி என்பதை கவனிச்சுக்கிட்டு வரோம். இந்த நீராழி மண்டபத்து படித்துறையில அவனுக்கு தந்த முதல் மறுமொழி, அந்த புலியும் உடம்பைத்தான் காயப்படுத்தியது, நெஞ்சிலே காயம் உண்டாக்கவில்லை. இதுல தொடங்கி அவ பேசி வந்ததெல்லாம் இரு பொருள் படுற மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. அந்த ரெண்டு பேருடைய உணர்ச்சி மோதல்ல சிக்கி இருக்கிற வந்தியத்தேவனும் மணிமேகலையும் தம் பங்குக்கு என்னதான் பேசலான்னு புரியாம தவிச்சுக்கிட்டு இருப்பத பாக்குறோம். புலியின் தலையை கொண்டு வர்றதாக இயல்பா வந்தியத்தேவன் சொன்னது விபரீதமான விளைவை ஏற்படுத்துமா? செவியின் மூலம் நெஞ்சுக்கு போகும் அஞ்சனம் பற்றி செவிக்கினிய சொல்லையும் கானத்தையும் செவிநுகர் கனிகள்னு நயத்தோட சொல்லுவாங்க. கொடிய விலங்கையும் மயக்கும் அபார ஆற்றல் கொண்டது இசை அல்லவா? கொடிய புலி பாஞ்சதால கணவன் மார்பில ஏற்பட்ட புண்ணின் வேதனையை தணிக்கவும் ஆற்றவும் முடியும் இசையால. கொடுவரி பாய்ந்தன கொழுநர் மார்பின் நெடுவசி விழுப்புண் தனிமார் காப்பின அரல்வாழ் கூந்தர் கொடிச்சியர் பாடல்னு வரும் மலைபடுகடாம் பகுதியில பார்க்கிறோம். கொடிச்சிங்கிற குறிஞ்சி நில பெண்ணின் காப்பு பாடல் அத்தகைய ஆற்றல் கொண்டது. பரீட்சை பெரும்பாலும் தேர்வு என்பதை குறிப்பதாக கொண்டாலும் இதன் வேர்ச்சொல் ஈக்ஷ என்பது, பார்த்தல் ஆராய்தல் கவனித்தல் இதையெல்லாம் உள்ளடக்கியது. ஈக்ஷணம் பார்வை, பரி என்கிற முன்னோட்டு பரீட்சை என்ற சொல்லுக்கு முழுசா ஆராய்தல்ங்கிற பொருளை தருது. பாரத போர்ல அஸ்வத்தாமன் ஏவின பிரம்மாஸ்திரம் உத்தரையின் கருவில் இருந்த சிசுவை தாக்காம கிருஷ்ணர் காப்பாத்திட்டார். அபிமன்யுவின் மனைவி உத்தரை பிறக்கும் முன்பே கடும் சோதனைக்கு உள்ளானதாலும் பிறந்தப்புறம் தன்னை காத்த தெய்வீக புருஷரை ஒவ்வொருத்தர்கிட்டையும் தேடி ஆராய்ஞ்சதாலும் அர்ஜுனனின் அந்த பேரன் பரீட்சித்துன்னு குறிப்பிடப்படுறான். கெட்டி என்ற சொல், இதன் பொருள் உறுதி, அழுத்தம், சாமர்த்தியம். கிட்டு என்பது நெருக்குன்னு பொருள் கொண்டது. இதிலிருந்து வந்ததுதான் கெட்டி. பண விஷயத்துல அவர் ரொம்ப கெட்டின்னு சொல்வது உண்டு அல்லவா? கெட்டி என்ற சொல் லோபகுணம் என்கிற கஞ்சத்தனத்தையும் குறிக்கும். இந்த புலியின் உயிர் ரொம்ப கெட்டின்னு கரிகாலன் சொன்னதும் வேற அர்த்தத்துல மணிமேகலைய கூப்பிட்டா சின்ன கத்தியால கொன்னுட்டு வந்துடுவான்னு நந்தினி விடுக்குன்னு பேசினதையும் கவனிச்சோம்.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம்

மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: தமிழ்எஃப்எம் 102.3 மனதில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9:16. இப்பொழுது நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே.
2: இரவின் அமைதியில்
3: இதயம் எழுதும்
2: இசை கவிதை
3: என் இனிய
2: பொன்னிலாவே.
1: என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில நாம கேட்க போற பாடல்கள் உங்களுக்காக அரங்கேறி காத்துக்கிட்டு இருக்குது. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மற்றும் இணைந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்கலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம். இது மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இதோ பாடல்கள் உங்களுக்காக, செவிகளை குளிர்விக்க இரவு நேரத்தில் இனிமையான கானங்கள்.

இதய கனி அப்படிங்கிற படத்திற்காக சூப்பரான பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். தொட்ட இடமெல்லாம் தித்திப்புடன் இருக்கும், இந்த மாதிரியான பாடல்கள் கேட்டாலே செவிக்கும் இனிப்பாகத்தானே இருக்கும். டிஎம் சௌந்தரராஜன், சாய்பாபா, பி சுசீல் ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் அது கேட்டும். நான் காமராசன் எழுதிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். இதயக்கணி அப்படிங்கிற பாடத்திற்காக முதல் பாடல் கேட்டாச்சு, ரசித்தாச்சு. அடுத்து வரக்கூடிய பாடல் தொட்ட இடமெல்லாம் சுகமாக இருந்தால் மட்டும் போருமா? வாழ்க்கை முழுவதும் அந்த வசந்தம் வர வேண்டும், வந்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லவா?

வசந்தம் வர வேண்டும், சுகம் தர வேண்டும், தொடர்ந்திடவும் வேண்டும் அப்படின்னு அந்த பாடல் கேட்டும் கேஜே யேசுதாஸ் பாடியது மயங்குகிறாள் ஒரு மாது அப்படிங்கிற படத்திற்காக. அந்த இனிமையான பாடலை நாம் கேட்டும் கேஜே யேசுதாஸ் குரலில் கண்ணதாசனி அவங்க இயற்றிய பாடல், இசை விஜயபாஸ்கர். ஒவ்வொரு நாளும் சுகமாக நகர வேண்டும் தான், அப்படி என்று வாழ்க்கை இருக்கும் இன்பமான இரவுகளும் இனிமையான நினைவுகளும் கலந்து வாழ வேண்டும். அப்படி அந்த வாழ்க்கை பயணம் தொடங்கிய பின் நித்தம் நித்தம் மயக்கம்தானே, அது அன்பான மயக்கமா? அந்த மயக்கம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று ஒரு உள்ளம் மட்டும் நினைத்தால் போதுமா? அந்த அறிகுறிகள் எப்படித்தான் இன்னொரு இதயத்தை சேரும்?

0: உள்ளத்தின் நெருக்கம் இன்னொரு உள்ளத்திற்கு கேட்காமல் போனதேனோ? அந்த மயக்கம் எப்பொழுதுதான் தெளியுமோ என்று தேன்சுந்துதேவானம் அந்த படத்திற்காக பாடல் கேட்டும் கே ஜே யேசுதாஸ் பாடியது வாலியற்றே. பாடலுக்கு இசை வி குமார். இணைந்திருக்கின்றோம் என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன்னிலாவே.
0: ஒன்று சேர்ந்த உள்ளங்கள் ஒரு செண்டாக மனம் வீச வேண்டும் அல்லவா? அந்த வாசனையில் அந்த வாழ்வு இன்னும் மலர வேண்டும், சுகமாக திகழ வேண்டும் என்பதுதானே ஆசை.

0: கே ஜி யேசுதாஸ் வாணி ஜெயராம் பாடிய பாடல் கேட்டோம். தூதாக நடுவில் ஒருவர் வேண்டும் அல்லவா, புலமைப்பித்தனவங்க எழுதிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாத், கே ஜி யேசுதாஸ் வாணி ஜெயராம் குரல்களில் இடம்பெற கேட்டோம். என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இது விவத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன்னிலாவே.
0: பொன்னில் மீண்டும் பொன் வளருமா? ஆம், வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது இவர்களுக்கு.

0: பொன்னான அந்த பாடலை நாம கேட்டு ரசித்தோம். நல்ல நேரம் அப்படிங்கிற படத்திற்காக டிஎம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடியது, இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் கண்ணதாசன். ஃபேஸ்புக் பேஜில் நிறைய நேர்கள் வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் போட்டிருக்கிறாங்க, தொடர்ந்து போடுங்க. அது விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 9:41:15 ஆயிட்டிருக்கு. சிவராம் நாகராஜன் அப்படிங்கிற நேயர் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. மாதவரம் வீரராகவன், இனிய பொன்னிலா இதயத்தில் பதிந்தது மகிழ்ச்சியிலா, இன்னிசை கீதங்கள் பிழிந்ததிலா, இனியவை தந்தது பண்பலையிலா அப்படின்னு போட்டிருக்காங்க. புரசேவாக்கம் சௌந்தரராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மேடம் அப்படின்னு போட்டிருக்காங்க. தொடர்ந்து கேட்கலாம் இது என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சி.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன்னிலாவே.
0: கண்கள் கொண்டது பார்க்கத்தான், கரங்கள் கொண்டது அணைக்கத்தான், இதையெல்லாம் புனிதமானது உனை பார்த்த பின்புதான் என்று அழகான கவிதையாக அவளை மகாராணியாக ஆக்கி வரவேற்போடு காத்திருக்கும் அன்பு தலைவனின் மடலாக பாடல்

டிஎம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி ஆகியோரின் இனிமையான குரல்களில் வளம் வந்தது அந்த பாடல். தீபம் அப்படிங்கிற படத்திற்காக கேட்டு ரசித்தோம். புலமைப்பித்தன் எழுதிய பாடல் இளையராஜாவின் இசையில் இடம்பெற்றது.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேளுங்க. ஏன்னா படிக்க நேரம் இல்லாட்டாலும் பார்க்க நேரம் இல்லாட்டாலும் கேட்கறது ஒரு சுகமான பயணம். அதனால தான் வள்ளுவரே சொல்லியிருக்கார், கட்டில நாயினும் கேட்கன்னு சொன்னார். இப்போ எல்லாரும் கேளுங்க. புலவர் ராமலிங்கம் தான் பேசுகிறேன்.
1: இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நேரம் 9:47, 30 நொடியாயிட்டு இருக்கு. அது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம், மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இனிமையான கானங்கள் சுவையாக செவிகளை குளிர்விக்க காற்றோடு தவழ்ந்து வரும் பாடல்கள் உங்கள் இல்லம் தேடி என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில்

கேள்விகளாக பதில்களும் அன்பின் பரிமாற்றமாக வந்தது. அந்தியில் சந்திரன் வருவேதேன் அந்த விடை கிடைத்ததா, என்ன தவம் செய்தேன் அப்படிங்கிற படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் பாடியது. கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். அன்பின் முகமே அழகானது, அதுவும் சிறந்ததிலும் சிறந்ததிலிருந்து கடைந்தெடுக்கப்பட்டதோ, அப்படி என்ன சிறப்பு.

நாம கேட்ட அந்த பாடல் கேஜே யேசுதாஸ் பாடியது. உடன் பாடியவர் வாணி ஜெயராம் முத்துலிங்கம். அவங்க எழுதிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். மீனவ நண்பன் அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடலை நாம கேட்டு ரசித்தோம். ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு சுகம்தானி, அனைத்தும் காவியமாக எப்பொழுது கேட்டாலும் மீண்டும் மீண்டும் ரசிக்கக்கூடிய வகையில் அமைந்த பாடல்தானே. அந்த சுகம் எப்பொழுதுமே நமக்கு வேண்டும் என்று நமது நெஞ்சம் கெஞ்சும் அல்லவா?

0: அந்த சுகம் என்னவென்று நம்மை மெய்சிலிருக்க செய்தது பாடல். துணையிருப்பால் மீனாட்சி அப்படிங்கிற படத்திற்காக கேட்டோம். பி சுசீலா பாடியது, பஞ்ச அருணாச்சலம் எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 10:01. நாம கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
2: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் பாடல்கள் கேட்க காத்துட்டு இருக்கிறோம். 9444001023 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பெயர், ஊர், எந்த படம், எந்த பாடல் அப்படிங்கிறத தெளிவாக குறிப்பிட்டு டைப் பண்ணி அனுப்பும்படி கேட்டுக்கிறோம். நேற்றைய தினம் அதற்கு முந்தினம் பங்கேற்ற நேயர்கள் வந்து நாளை அல்லது நாளை மறுநாள் பாடல்கள் கேட்கலாம். சுப்புது நேயர்களுக்கும் கேட்கலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். இது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. 9444001023 9444001023. சரி, வாங்க பாடல் கேட்கலாம். முதல் பாடலாக யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வண்ண வண்ண பூக்கள் அப்படிங்கிற படத்திற்காக பாடல் கேட்டிருக்கிறாங்க. திருச்சி தென்றல் நகர்லேருந்து பெரியசாமி, சித்ரா இவங்கெல்லாம் சேர்ந்து பாடல் கேட்டிருக்காங்க. முதலாவதாக வரக்கூடிய பாடல் யார் பாடியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். கே ஜே யேசுதாஸ் பாடிது வாலியற்றிய பாடலுக்கு இசை இளையராஜா.

நாம கேட்டுட்ருக்கிறது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் பாடலெல்லாம் கேட்டுட்ருக்குறோம். முதல் பாடலாக நாம கேட்டது வண்ண வண்ண பூக்கள் படத்திற்காக கேட்டு ரசித்தோம். அடுத்ததாக வரக்கூடிய பாடலை யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பாலமுருகன் அப்படிங்கிற நேயர் நரசிங்கம்பேட்டை அப்படிங்கிற இடத்துல பாடல் கேட்டிருக்காங்க. சிறைச்சாலை படத்திற்காக எஸ்பிஐ பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடலை வழங்குமாறு கேட்டிருக்காங்க. செம்பூவே அப்படிங்கிற பாடல் இப்போ நாம கேட்டு ரசிக்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது, இசை இளையராஜா.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

சிட்டைதாயிரம் சத்தம் அல்ல, எசெல்ல மச்சான் சத்தம் அடி. நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம், நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.

0: வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்கிறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.
1: இணைந்திருக்கின்றோம் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 10:17, 20 ஆயிட்டிருக்குது. அடுத்து வரக்கூடிய பாடலை விருப்பி கேட்டிருக்கிறாங்க. சிவரஞ்சனி அப்படிங்கிற நேர் சிந்தாமணி அப்படிங்கிற இடத்துலேருந்து துள்ளாத மனமும் துள்ளும் அந்த படத்திற்காக பாடல் கேட்டிருக்காங்க. இன்னிசை பாடி வரும் அப்படிங்கிற பாடல், சித்ரா பாடியது, வைரமுத்து எழுதிய பாடலுக்கு இசை எஸ் ஏ ராஜ்குமார்.

சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல.

துள்ளாத மனமும் துள்ளும் அந்த படத்திற்காக நாம் அந்த பாடல் கேட்டு ரசித்தோம். சித்ரா பாடியது. இசை எஸ் ஏ ராஜ்குமார், பாடல் ஆசிரியர் வைரமுத்து.

0: குருவிக்கு கூடு எதற்கு?
1: ஓ, இது சூப்பர். சிட்டு சிட்டு குருவிக்கு கூடு எதற்கு இல்லையா? கூடெல்லாம் வேண்டாம், அதை அழகா பறக்க விடுங்க, வானத்துல பறக்கட்டும். சிட்டுக்குருவி மட்டும் இல்ல, எல்லா பறவைகளும் சரி, விலங்குகளும் சரி, தயவு செஞ்சு அதை கட்டுப்படுத்தாதீங்க, சரியா? என்ன சுதாகர், புரிஞ்சதா?
2: நல்லாவே புரிஞ்சது. இப்ப கூண்டு கதவும் திறந்தது.
1: விலங்குகள் நலம் காப்போம், நலம் பல நாம் பெறுவோம்.

சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செட்டி குஞ்சா கட்டி சீமானார் பெத்தமவ அண்ணன் பொண்ணு நடைய சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சா கட்டி சீமானார் பெத்தமவ அண்ணன் பொண்ணு நடைய நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய கொத்தம்பள்ளி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சா கட்டி கோமானார் பெத்தமவ அண்ணன் பொண்ணு நடைய நீ கொட்டிக்கு கொட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய. நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.

0: அழைப்பில் உங்கள் தேர்வு.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாத்துக்கு தான் பாட்டுக்கு இதான்
3: அடுத்ததாக நாம கேட்க போற பாடல் யாருடைய விருப்பத்தில்னு தெரிஞ்சுக்கலாம். தஞ்சாவூர்ல இருந்து ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற நேர் கேட்டிருக்காங்க. மெல்ல திறந்தது கதவு படுத்திருக்காங்க. தில் தில் மனதில் அப்படிங்கிற பாடல் தாங்க அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியது வாலியற்றை பாடல். இசை இளையராஜா. மெல்ல திறந்தது கதவு இந்த படத்திற்காக வரக்கூடிய பாடல் இதோ கேட்கலாம் ரசிக்கலாம். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாடு.

0: இருக்கட்டும். உங்கள் விருப்பமான பாடலும் அரங்கேற ஆர்வமாக இருக்குதா, வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு 9444001023, 9444001023. உங்கள் பெயர், ஊர், எந்த படம், எந்த பாடல் அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்புங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல்கள் வலம் வர கேட்கலாம். இப்பொழுது கேட்கலாம் மெல்ல திறந்தது கதவு படப்பாடல்.
1: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல்
2: லவ் லவ் லவ் லவ்

இனிமையான அந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் பாடல்கள் அரங்கேறி கேட்டுட்ருக்கோம். நேரம் 10:31, 10 நொடி ஆகிட்டுருக்குது. இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல்கள் யாவும் நிகழ்ச்சிகளும் உங்களுக்காக. கேளுங்கள், மகிழுங்கள். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நாம் இணைஞ்சிருக்கிறோம். நேரம் கடந்து போகிறதே தெரியல. சூப்பரான பாடல்கள்லாம் நேயர்கள் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, நாமளும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய நேயர் யாருடைய தேர்வில் பாடல் அரங்கேற போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வனிதா அப்படிங்கிற நேயர் டிநகர்லேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. சின்ன பசங்க நாங்கள் படத்திற்காக மானமுள்ள பொண்ணு அப்படிங்கிற பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினருடன் பாடியது. கங்கையமரன் எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா.

0: எஸ் ஜானகி குழுவினருடன் பாடிய பாடல்.
1: என்ன

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
2: அடுத்ததாக நாம கேட்கக்கூடிய பாடல் தளபதி அப்படிங்கிற படத்திற்காக சுந்தரி கண்ணால் அந்த பாடலை ஒளிபரப்பு மாதிரி கேட்டிருக்காங்க. மது வர்ஷினி அப்படிங்கிற நேர் ஹஸ்தினாபுரம் அப்படிங்கிற இடத்துலேருந்து அந்த பாடல் ஒளிபரப்பு மாதிரி கேட்டிருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் மிஸ் ஜானகி பாடியது இளையராஜாவின் இசையில் வரும் பாடல் தளபதி படத்திற்காக.

0: நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952 0853 மற்றொரு எண் 2838 98 9871. 044 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நாம பாடல கேட்டுட்டு இருக்கிறோம். தளபதி பாடலை தொடர்ந்து அடுத்ததாக வில்வபதி அப்படிங்கிற நேர் பாடல் கேட்டிருக்காங்க. மௌனம் அப்படிங்கிற பாடல் எதிர்காலம்ங்கிற படத்திலிருந்து ஒளிபரப்பு மாதிரி கேட்டிருக்காங்க. பாடியவர் எல்.ஆர். ஈஸ்வரி, இசை எம்.எஸ். விஸ்வநாதன், பாடல் ஆசிரியர் கண்ணதாசன்.

0: ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இதான்
1: 10:51 நாம கேட்கவிருக்கும் பாடல் யாருடைய விருப்பத்தில் தெரிஞ்சுக்கலாம். ரமேஷ் அப்படிங்கிற நேர் மீஞ்சூர்லேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காக தங்கத்தோணியிலே அப்படிங்கிற பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டிருக்காங்க. பாடியவர் எல்.ஆர். ஈஸ்வரி, பாடல் ஆசிரியர் கண்ணதாசன், இசை எம்.எஸ். விஸ்வநாதன்.

கேட்ட பாடல் பாடியிருந்தாங்க கேஜே யேசுதாஸ், பி சுசீலா ஆகியோர். வாலியற்றி பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். உலகம் சுற்றும் வாலிபன் அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடலை நாம கேட்டோம்.

அடுத்ததாக நாம் கேட்க போகிற பாடல் சையத் நே அப்படிங்கிற நேர் புதுக்கோட்டையிலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. பாரிஜாத பூவே அப்படிங்கிற பாடல் என் ராசாவின் மனசிலே அந்த படத்திற்காக இப்போ நாம் கேட்டு ரசிக்கலாம். பாடலை பாடியவர்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எஸ் என் சுரேந்தர் சித்ரா பாடியது, பொன்னடியான் எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா. இந்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது இன்றைய எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி.

நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் ஆர்ஜி செங்கமலம் ஷரத். 11 மணிக்கு கேட்கலாம் மனசு மயங்கும் நிகழ்ச்சி தரும் பாடல்கள் தொகுத்து வழங்க காத்துட்டு இருக்காங்க ஆர்ஜி ராமச்சந்திர சரோசன் அவர்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

துடிக்கும் இதயங்கள் இசையை ரசிக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 வேலூர் எஃப்எம் 100.4 ராம் சரோசன். கால் கடுக்க கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் இளைப்பாற சுற்றித்தான் வருவோமா?

வைகாசி பிறந்தாச்சு படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள், இணைந்திருக்கிறோம் மனசு கிறங்கும். பாடும் குயில் பார்க்கும் பாதையில், பாடும் குயில் பார்க்கும் பாதையில் வந்ததன் நோக்கம்தான் என்ன?

0: பாட்டு வாத்தியார் படத்திலிருந்து பாடலை கேட்டோம். 11:22 கடிகாரமுள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 வேலூர் எஃப்எம் 100.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 மனசு மயங்கும். வாழ்க்கையின் தத்துவத்தை ஒரு வரி கவிதைகளில் கொண்டு வருவது மனிதர்களிடையே இருக்கும் ஆதிக்க எண்ணங்களை தகர்க்கும் தன்மை கொண்டவை.
1: பறந்து

பாண்டி நாட்டு தங்கம் படத்திலிருந்து பாடலை கேட்டோம். இது காற்றும் மயங்கும் மனசு கிறங்கும். அங்கம் சிலிர்க்கும் பொங்கும் குளிர், அங்கம் சிலிர்க்கும் பொங்கும் குளிர், வயல்காட்டிலிருந்து வருகிறதென்றால் கேட்டு விடுவோமா?

11:43 கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வருஷம் 16. காதலித்து காதலித்து வரிகள் வற்றி போக, காதலித்து காதலித்து வரிகள் வற்றி போக, கடைசியில் வந்து நிற்பது வந்தனம்தானோ?

மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். மனசை லேசாக்கக்கூடிய வல்லமை இசைக்கு இருக்கு அப்படின்றது நம்மால் மறுக்க முடியாத ஒன்றுதான். அந்த வகையில் கேட்ட பாடல்கள் அனைத்தும் உங்களை கிரங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இணைந்திருக்கிறோம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, வேலூர் எஃப்எம் 100.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 மனசு கிறங்கும். இசையோடு இணைந்திருங்கள், காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன். பேசாத மௌனமும் வீசாத காற்றும் தான், பேசாத மௌனமும் வீசாத காற்றும் தான் காதல் என்றால் உலகம் அதைத்தானே எப்போதும் விரும்புகிறது.

ஆரா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருப்பத்தூர்

எஃப்எம் 100.1, வேலூர் எஃப்எம் 100.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6.

0: நான் சொல்றதுக்கு எதுதா பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்த்தே தீருவேன்.
0: கூடாதுன்னா கூடாது,
1: போய் தான். என்ன மாதிரி

0: மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட போய் பேசுவேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், பேசுவேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: கூடாது.
1: பேசுவேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: பாட வைக்கும் காதலுக்கு ஜே, வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே.
1: வாசமுள்ள பூவெடுத்து தூவி நம் வாசல் வந்து தந்தலுக்கும் ஜே,
2: வாழ வைக்கும் காதலுக்கு ஜே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஆகாஷ் வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பொங்கும் மங்களம். நாகஸ்வர இசை இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் கடலூர் எம் பி பாலச்சந்தர் நாகஸ்வரம், கொங்குப்பட்டு ஏ வி முருகையன் தவில்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் கடலூர் எம்பி பாலச்சந்தர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
2: கொங்கம்பட்டு ஏ வி முருகையன் அவர்கள் தவில்.
1: கூவி அழைத்தால் என்று தொடங்கும் கவிஞர் வாலி ஏற்றிய பாடல். வலஜிராகம் ஆதிதாளம்.

0: இதுவரை பொங்கும்மங்கலம் நிகழ்ச்சியில் கடலூர் எம்பி பாலச்சந்தர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: கொங்கம்பட்டு ஏ வி முருகையன் அவர்கள் தவில்.

0: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கும்பகோணம் எஃப்எம் 101.6
1: அருள்மணி மாலை.

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக சங்கீதா ராம்பிரசாத் பாடிய தேவராஜ சுப்ரபாதம்

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எம் எஸ் சுப்புலட்சுமி பாடிய மதுராஷ்டகம்